நேர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் இன்று சக்கா ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 12 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆனி திங்கள் 19 நாள், 2026 வருடம் ஜூலை மாதம் 3 தேதி வெள்ளிக்கிழமை, மத்தியாலை 720 கிலோஹர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹர்ட்ஸ் ஆகிய அலைவரிசைகளில் இன்றைய காலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நேரம் இப்பொழுது 5:50 நிமிடம் 55 நொடி.

0: வாளை போல வெளிப்படத் தோன்றும் பகைவருக்கு அஞ்ச வேண்டியதில்லை. ஆனால் உறவுடையவர் போல வெளியில் காட்டிக்கொண்டு உள்ளே பகையை கொண்டிருப்பவரை கண்டு அஞ்ச வேண்டும். குறள் எண் 882 அதிகாரம் உட்பகை.
1: வாள் போல் பகைவரை அஞ்சற்க அஞ்சுக கேள்போல் பகைவர் தொடர்பு.
0: வாளை போல வெளிப்படத் தோன்றும் பகைவருக்கு அஞ்ச வேண்டியதில்லை. ஆனால் உறவுடையவர் போல வெளியில் காட்டிக்கொண்டு உள்ளே பகையை கொண்டிருப்பவரை கண்டு அஞ்ச வேண்டும். குறள் எண் 882 அதிகாரம்.

0: முட்பகை.
1: குறளமுதம் கேட்டோம். இனி சென்னை வானொலியின் பல்வேறு அலைவரிசைகளில் இன்று ஒலிபரப்பாகுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் என் மீனாட்சி அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் தொடர்ந்து வானிலை, 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை, இதில் காந்தி அஞ்சலி, தொடர்ந்து தமிழமுதம் வழங்குபவர் சு கலைமணி அவர்கள், 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு, மூத்தோர்களின் எலும்பு பிரச்சனைகளை சமாளிப்பது எப்படி, முடநீக்கியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் நரேஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 3 கேட்கலாம். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்கள். 7:45 நகர்வலம், பெண்கள் முன்னேற்றத்தில் மத்திய அரசின் புதிய திட்டங்கள், வர்ஷினி ரகு அவர்கள் எழுதிய செய்திக்கோவை கேட்கலாம். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:20 to 8:30 திரைகானம். 9 அரங்கிசை, ஊரப்பாக்கம் எஸ் கார்த்திக் அவர்களின் நாகஸ்வர இசை இடம்பெறும், குடியாத்தம் பி ஸ்ரீனிவாசன் அவர்கள் தவில். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் கேட்கலாம். 10:02 முத்துச்சிதறல், 11:02 இலக்கியம் பேசுவோம். புறநானூற்றில் பொன்மொழிகள், பங்கேற்பவர் முனைவர் ரா அனுராதா அவர்கள், உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன். நண்பகல் 12:10 சங்கீத சாரல், எம் வசுப்பிரதா அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் இடம்பெறும், ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை, தொடர்ந்து மெல்லிசை. 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் தேசிய உற்பத்தி இயக்கம் திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி, தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி, இதில் பெயர் சொல்லும் கதை வழங்குபவர் முனைவர் வி சுலோச்சனா. எழுத்தின் இசை, சொல்பவர் கவிஞர் குடந்தை அனிதா. நலமாய் வளமாய் யோகக்கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ் வழங்கும் தகவல். நிறைவாக கதை அரங்கம் வழங்குபவர் ஜோனால். 2:15 திரைகானம். 2:35 சேர்ந்திசை பாடற் பயிற்சி. கேயூன் நாமதாரி ஒரிய மொழி பாடல், இயற்றியவர் கே சி பாணிகிரகி, இசை அக்ஷய்குமார் முகாந்தி. மாலை 5:30 திரைகானம். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை, 6:55 திரைகானம். 7:10 ஈரோடு மாவட்ட செய்திகள், எழுதியவர் பி சி மூர்த்தி. 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம், சாகுபடி அனுபவங்கள், ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தல் எம் பாபு அவர்களின் அனுபவங்கள், மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியவை கேட்கலாம். 8:05 திரைகானம். 9:15 செய்தி சுடர். 9:30 அரங்கிசை, வி கிருஷ்ணமுராரி அவர்களின் வயலினிசை இடம்பெறும், திருச்சூர் சி நரேந்திரன் அவர்கள் மிருதங்கம். 10:45 காற்றோடு கலந்திடவா. இதுவரை இந்த அலைவரிசையில் இன்று இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் அறிந்தோம்.

0: வழங்குவது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவும் ஜப்பானும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளன. தூய்மை கங்கை திட்டத்தை விரைந்து செயல்படுத்த சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் கூறியுள்ளார். நிலக்கரி இறக்குமதி குறைத்து உள்நாட்டு உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளின் சமூக நீதி விடுதிகளில் மாணவர்களுக்கான வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் இலவச வேட்டை சேலை திட்டத்திற்காக நூல் கொள்முதல் செய்ய முதற்கட்டமாக 300 கோடி ரூபாய் ஒதுக்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சிகளை தமிழக காங்கிரஸ் எதிர்க்கும் என்று அக்கட்சியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவரும் மாநில அமைச்சருமான திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார்.

0: அறிவுறுத்தியுள்ளார். நீலகிரி, கோவை மற்றும் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. யுக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 27 பேர் உயிரிழந்தனர், 90க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். மறைந்த ஈரான் உயர்தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்கில் இந்தியா சார்பில் பங்கேற்க வெளியுறவுத்துறை இணையமைச்சர் பபித்ரா மார்கரிட்டா மற்றும் பீகார் ஆளுநர் திரு சையத் அடா ஹஸ்னைன் இருவரும் இன்று தெஹ்ரான் புறப்பட்டுச் செல்கின்றனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஆஸ்திரியாவை வென்ற ஸ்பெயின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 6:15. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் நேர்களை 101.4 FM ரெயின்போவில் இன்று காலை 8:10 விம்பிள்டன் டென்னிஸ் விளையாட்டுப் போட்டிகள் குறித்த அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பின் ஒலிப்பதிவு இடம்பெறும். 12 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் தேசிய உற்பத்தி இயக்கம் குறித்த தகவல்கள் கேட்கலாம். 1 ரெயின்போ பயோஸ்கோப், இதில் விவேக் சித்ரா புரொடக்ஷன்ஸின் கேளடி கண்மணி திரைப்பட ஒலிச்சித்திரம். நடித்துள்ளவர்கள் SP பாலசுப்ரமணியம், ராதிகா, ரமேஷ் அரவிந்த், அஞ்சு, ஸ்ரீவித்யா ஆகியோர். இசை இளையராஜா, திரைக்கதை இயக்கம் வசந்த், வானொலி வடிவம் KR ஜெய்கணேஷ், M ரமேஷ். 2:15 ரெயின்போ மெலடிஸ், 2:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, 3:02 ஹலோ டாக்டர், உலக போதைப் பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியின் மனநலத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் வி சபிதா அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். 5:02 ரெயின்போ மேடை, இதில் திரைப்பட இயக்குநர் மரியா இளஞ்செழியன் அவர்களுடன் நேர்முகம், உரையாடுபவர் விமல்குமார். 7:00 ரெயின்போ சாட் பாக்ஸ், 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து விளையாட்டுப் போட்டிகள் 2026 அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு டெல்லி அஞ்சல். இவையாவும் FM ரெயின்போவில் இன்று. 100.1 FM கோல்டில் பிற்பகல் 1:10 இசை மலர், இதில் M ரூபா சாஸ்திரி அவர்களின் பாட்டு கேட்கலாம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், பாபநாசம் R குமார் அவர்கள் மிருதங்கம். மாலை 5:00 அரங்கிசை, இதில் மீனா சுப்பிரமணியம் அவர்களின் பாட்டு இடம்பெறும். TK பத்மநாபன் அவர்கள் வயலின், ராமநாதபுரம் வி ராமநாதன் அவர்கள் மிருதங்கம். 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம், அன்சங் ஹீரோ ஆஃப் இந்தியன் டெமோக்ரஸி குசாரிலால் நந்தா, KN பூமிகா லட்சுமி வழங்கும் உரை, தி சர்வைவல் அல்காரிதம் உரை வழங்குபவர் டி டிம்பிள், கெமிஸ்ட்ரி த இன்விசிபிள் இன்ஜின் ஆஃப் இனோவேஷன் P மோகனப்பிரியா வழங்கும் உரை ஆகியவை இடம்பெறும். 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 கரண்ட் அஃபேர்ஸ், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ் டெல்லி அஞ்சல், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 11:40 திரைகானம். இவையாவும் 100.1 FM கோல்ட் அலைவரிசையில். இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.
2: This is Akashvani, the news read by Subhadra Ramachandran. Prime Minister Narendra Modi and his Japanese counterpart Sani Takayuchi have unequivocally and strongly condemned terrorism and violent extremism in all its forms and manifestations, including cross-border terrorism from Pakistan. In the India-Japan annual summit joint statement, both leaders condemned in the strongest terms the terrorist attack in Pahalgam, Jammu and Kashmir on 22nd April last year. They also noted the United Nations Security Council monitoring team report of 29 July 2025 mentioning the Resistance Front TRF. They also condemned in the strongest terms the terror incident in Delhi on 10th of November last year. The two prime ministers reiterated their commitment to advancing cooperation among like-minded countries towards the shared goal of a resilient and prosperous Indo-Pacific. India and Japan have reaffirmed their shared commitment to the salience of economic security as one of the foundational pillars of India-Japan Special Strategic and Global Partnership. The India-Japan Joint Declaration

0: Declaration on Economic Security Cooperation said the economic security partnership is underpinned by mutual trust, shared values and aligned interests, and is a recognition that the prosperity, security and economic futures of the two sides are deeply intertwined. It added that this declaration is a recognition that the synergy between the updated free and open Indo-Pacific and the mutual and holistic advancement for security and growth across regions, Mahasagar initiative, provides both sides with the required impetus to furthering economic security cooperation. Both sides will strengthen bilateral cooperation in five key sectors: semiconductor, critical minerals, information and communication technology, clean energy and pharmaceuticals. The annual Sri Amarnath Yatra will begin today from both Pahalgam and Baltal routes in Jammu and Kashmir. The Yatra will culminate on August 28, coinciding with the festival of Raksha Bandhan. The first batch of pilgrims reached the twin base camps of Nunwan in Anantnag district and Baltal in Gandharbal district yesterday under tight security. Governor of Bihar, Lieutenant General retired Syed Atta Hasnain, and Minister of State for External Affairs Pavitra Margarita will visit Iran today to attend the funeral ceremony of late Supreme Leader of Iran, Grand Ayatollah Syed Ali Khamenei. Ministry of External Affairs said the high-level representation in the ceremony underscores the importance of civilizational ties, including people-to-people connection between the two countries, providing a robust foundation to political and economic engagements. In Thailand, nine monks were killed yesterday when an 11-year-old boy crashed a pickup truck into a group of monks on a pilgrimage walk in the northeastern Mukdahan province. Officials said a total of 35 monks from Mukdahan province were on a pilgrimage. Five monks were killed on the scene, while four others died at a hospital. In Ukraine, 27 people have been killed and 90 others were injured in a massive drone and missile strike by Russia on capital Kyiv. Damage was recorded in 30 locations across Kyiv, mainly residential buildings and civilian infrastructure. Russia's defense ministry said in a statement the deadly bombardment on Wednesday night was in response to Ukraine's long-range strikes on its civilian infrastructure. In Syria, an explosive device detonated in a Damascus cafe yesterday, killing at least nine people. Interior Ministry reported the device was planted inside the cafe, located 100 meters from the Palace of Justice in the capital's Hejaz district. In the ICC Women's T20 World Cup, host England defeated South Africa by 40 runs in the second semi-final at the Kennington Oval in London to set up a title clash with Australia. And in FIFA World Cup, Spain defeated Austria 3-0 in their round of 32 match at Los Angeles Stadium in Inglewood, California to advance to the round of 16. Michael Oyarzabal put Spain ahead in the 36th minute before Pedro Porro doubled the lead in 66th. And that is the end of this news bulletin.
1: Akashvani, Neram 6 mani 10 nimidam.
2: எனைத்தானும் நல்லவை கேட்க பெண் கல்வியின் அவசியம் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் என் மீனாட்சி அவர்கள்.
3: மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதமும் செய்திடல் வேண்டும். பெண்மை வெல்க என்று கூத்திடுவோம். பெண்கள் இல்லாத சமுதாயத்தினால் ஒரு பயனும் இல்லை. தங்கள் தாய்மொழியாம் தமிழை வளர்த்த பெருமையும் அக்கால பெண்களை சேரும். வெள்ளி வீதியார், ஔவையார், காக்கை பாடினியார், பாரிமகளிர் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். இன்றைய பெண்கள் கல்விக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து அதனை தங்கள் குறிக்கோளாக கொண்டு வாழ்க்கையில் முறையாக கடைபிடிக்கவும் செய்கின்றனர். இதற்கு பக்கபலமாக பின்புலமாக அமைந்தது புதுமை கவிஞர்களின் புரட்சி கருத்துக்களே அன்றி வேறில்லை. இவையே பெண்களுக்கான ஏற்றத்தையும் அவர்களுக்கு உள்ளே பெரிய மாற்றத்தையும் ஏற்படச் செய்தது என்றால் அது மிகையாகாது. இந்த ஏற்றமும் மாற்றமும் தான் பெண்கள் புதுமை பெண்களாக அவதாரம் எடுத்து தீயவற்றை அழித்து தேவையில்லாதவைகளை சம்ஹாரம் செய்து அழிப்பதற்கு வழிகாட்டியாக திகழ்கிறது. பெண் கல்வியினால் சமூக

0: மற்றும் பொருளாதார முன்னேற்றம் காணப்பட்டதோடு புதுமை பெண்கள் புத்துணர்ச்சியோடு புதியதோர் உலகம் செய்யும் திறமையும் கைவரப்பெற்றனர். தற்காலத்து பெண்கள் ஆணுக்கு பெண் சரி நிகர் சமமாக எல்லா துறைகளிலும் முன்னேற்றம் காண்கின்றனர். ஒரு சமூகம் ஆண் பெண் இரு பாலரையும் உள்ளடக்கியது. மனித உரிமைகளும் சுதந்திரத்திற்கான தேவைகளும் இருவருக்கும் அவசிய தேவையாகிறது. உணர்வுகள் ஏக்கங்கள் இருவருக்கும் பொதுவானவை. எல்லா பொறுப்புகளிலும் அனைத்து விதமான துறைகளிலும் ஆணும் பெண்ணும் ஈடுகொடுத்து தங்கள் திறமைகளை அதிகரித்து முன்னேறி வருகிறார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மைதான். ஆனாலும் அந்த பெருமை புகழ் தொழில் முன்னேற்றம் அனைத்தையும் ஒரு சேர தக்க வைத்து கொள்ள பெண்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் கல்வியின் முக்கியத்துவம் உணர்ந்து அதனை செயல்பாட்டில் கொண்டு வர வேண்டும். ஒரு தாய் தன் குழந்தைகளுக்கிடையே பாரபட்சம் காட்டாமல் ஆண் மற்றும் பெண் குழந்தைகளை சமமாக பாவித்து கல்வி செல்வத்தை அள்ளி வழங்க ஆவன செய்ய வேண்டும். கல்வியே பெண்களுக்கானதொரு பெரிய சக்தி. தாய்மை என்னும் பெரிய வரத்தை பெண்களுக்கு தானாகவே மனம் உவந்து அளித்திருக்கிறான். இறைவன் தந்த வரத்தை வரப்பிரசாதமாக போற்றுவதும் பயன் அறியாமல் சாபமாக மாற்றுவதும் பெண்களின் கைகளில்தான் இருக்கிறது. பெண்ணின் உயர்தன்மையை போற்றும் வகையில் பெண்ணின் பெருந்தக்க யாவுள என்று பெருமைபட கூறுவார் நமது வள்ளுவ பெருந்தகை. பெண் முதலில் தன்னைத்தானே உணர்ந்து கொள்வது மட்டுமல்லாமல் தன்னை சார்ந்தவர்களின் உணர்வுகளையும் மனநிலையையும் புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல திட்டமிட்டு செயல்பட வேண்டும். அதுவே அறிவார்ந்த செயலாகும். பெண் என்பவள் அறிவிலும் ஆற்றலிலும் சிறந்து விளங்கும் ஒரு தேவதையாவாள். தாயாக சகோதரியாக குடும்ப தலைவியாக போற்றப்பட வேண்டியவள் பெண் என்பதை ஆண்களும் உணர்ந்து அதற்கான ராஜபாதையில் இருவரும் கைகோர்த்து நடந்தால் குடும்ப முன்னேற்றத்திற்கும் சந்தோஷத்திற்குமான இலக்கினை சுலபமாக அடைய முடியும். இருவரும் விட்டு கொடுத்து அனுசரித்து ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நடந்தால் குடும்பம் கோயிலாக மாற என்ன தடை இருக்கப் போகிறது?
1: இனித்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் என் மீனாட்சி அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 6:15. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் நேர்களினி கேட்க இருப்பது வழிபாடு. நிகழ்ச்சியின் தொடக்கமாக எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.

வீரமணிதாசன் பாடிய பாடலை தொடர்ந்து வழிபாடு நிகழ்ச்சியில் அடுத்து மின்மினி பாடியுள்ள பாடல். பாடல் இடம்பெறும் நேரம் 6:26.

0: நேரம் 6:35. ஆகாஷ்வாணி, இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆனித்திங்கள், 19 நாள், வெள்ளிக்கிழமை.
1: உழவர்களுக்கான செய்திகள்.
2: அன்பார்ந்த விவசாயிகளே, நுண்ணுயிர் உரங்களை பயன்படுத்தி விதை நேர்த்தி மற்றும் நாற்று நனைக்க பயன்படுத்தும் முறை பற்றி அறிந்து கொள்ளலாம். நுண்ணுயிர் உரங்களை கொண்டு விதை நேர்த்தி செய்ய ஒரு ஹெக்டேருக்கு தேவையான விதைகளை 1 கிலோ திட வடிவம் கொண்ட அல்லது 125 மில்லி திரவ வடிவம் அளவுள்ள நுண்ணுயிர் உரங்களான அசோஸ்பைரிலம், ரைசோபியம், ஃபாஸ்போபாக்டீரியா, பொட்டாஷ் பாக்டீரியா, துத்தநாக பாக்டீரியா போன்ற நுண்ணுயிர் உரங்களை அரிசி கஞ்சியுடன் கலந்து அனைத்து விதைகளிலும் பரவும் வண்ணம் விதை நேர்த்தி செய்து 30 நிமிடம் நிழலில் உலர்த்தி விதைக்க வேண்டும். நாற்று நனைக்க பரிந்துரைக்கப்பட்ட நுண்ணுயிர் உரங்களை தலா 1 கிலோ திட வடிவம் கொண்ட அல்லது 400 மில்லி திரவ வடிவம் அளவுள்ள நுண்ணுயிர் உரங்களை வயலில் சிறு பாத்தி அமைத்து 40 லிட்டர் தண்ணீரில் கலந்து நாற்றுகளின் வேர்பகுதி நன்கு நனையும்படி 30 நிமிடம் நனைத்து பின்பு நடவு செய்ய வேண்டும்.
3: கோடைக்கால பசுந்தாள் உரப்பயிர் சாகுபடி செய்து மண் வளத்தை மேம்படுத்துவீர். கோடைக்காலத்தின் தொடக்கத்தில் பெய்யும் மழையை பயன்படுத்தி தக்கை பூண்டு, சணப்பு, கொளிஞ்சி, அகத்தி அல்லது நரிப்பயிறு போன்ற பயிர்களை பசுந்தாள் உரப்பயிராக பயிரிடுவீர். கோடை மழை பெய்து நிலம் ஈரப்பதமாக இருக்கும்போது நிலத்தை சாகுபடிக்க தயார் செய்து விதைகளை தூவ வேண்டும். 1 ஏக்கருக்கு 15 முதல் 20 கிலோ விதைகள் தேவைப்படும். இந்த பயிர்கள் மிக வேகமாக வளரக்கூடியவை. சுமார் 45 முதல் 50 நாட்களில் இவை பூக்கத் தொடங்கும். பயிர்கள் பூக்கத் தொடங்கும் தருணத்தில் அவற்றை அப்படியே நிலத்தில் மடக்கி உழ வேண்டும். பூக்கும் தருணத்தில்தான்

0: செடிகளில் அதிகப்படியான தழை சத்து இருக்கும். மடக்கி உழுத பிறகு செடிகள் மண்ணில் மக்குவதற்கு போதுமான ஈரப்பதம் இருக்க வேண்டும். சுமார் 10 முதல் 15 நாட்களில் இவை முழுமையாக மட்கி உரமாக மாறும். நிலத்தின் மண்ணின் தன்மைக்கு ஏற்ப சரியான பசுந்தாள் உரப்பயிரை தேர்ந்தெடுப்பது அதிக பலனை தரும். பொதுவாக தக்கை பூண்டு அனைத்து மண் வகைகளுக்கும் ஏற்றது.
1: அன்பார்ந்த விவசாயிகளே, 3G கரைசல் தயாரிக்கும் முறை பற்றி தெரிந்து கொள்ளலாம். 3G கரைசல் தயாரிக்க இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டு ஆகியவற்றை சம விகிதத்தில் எடுத்து தண்ணீர் சேர்க்காமல் சிறிது கோமியம் சேர்த்து நன்றாக அரைத்து கொள்ள வேண்டும். பிறகு இதனுடன் 2 மடங்கு கோமியத்தை சேர்க்க வேண்டும். அதன் பிறகு இதனை ஒரு மண்பானை அல்லது பிளாஸ்டிக் வாளியில் ஊற்றி நன்கு கலந்து மூடி வைக்க வேண்டும். இதனுடன் தண்ணீர் சேர்க்கக்கூடாது. இதனை 15 முதல் 20 நாட்களுக்கு நொதிக்க வைக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் காலை மற்றும் மாலை வேளைகளில் இதன் மூடியை திறந்து நன்கு கலக்கிவிட வேண்டும். பிறகு இந்த கரைசலை வடிகட்டி 6 மாதங்களுக்கு சேமித்து வைத்துக் கொள்ளலாம். இந்த கரைசலை அனைத்து வகையான பயிர்களுக்கும் 5% என்ற அளவில் தண்ணீருடன் கலந்து தெளிக்கலாம். அதாவது 1 லிட்டர் தண்ணீருக்கு 50 மில்லி என்ற அளவில் 3G கரைசலை கலந்து பயிர்களுக்கு தெளிக்க வேண்டும். இதை 15 நாட்களுக்கு ஒருமுறை தெளிப்பதனால் பயிர்களை பூச்சி தாக்குதலில் இருந்து பாதுகாக்கலாம்.
2: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
3: நெல் சாப்பிட களை கட்டுப்படுத்துறோம். கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ண எலி போய் பார்க்கணும், என்ன பயிர் எப்படி இது, என்ன ஆகுது, எப்படி நோய் தாக்குதா, நோய் தாக்க உடனே அதுக்குண்டான வழிமுறை செய்யும். அப்போ நம்மளுக்கு தெரியலனா கூட சம்மந்தப்பட்ட அதிகாரி இருக்காங்க விரிவாக்கம் மையத்தில், அவங்களும் வந்து பார்க்குறாங்க. மீட்டிங் வாரம் வந்து நடத்துகிறாங்க, வந்து நிலத்துக்கு பார்க்குறாங்க என்னென்ன பயிர் சாகுபடி பண்ணுறது, தொழில்நுட்பம் அவங்க சொல்லி கொடுத்துறாங்க. கவர்மெண்ட்டில் சப்சிடி தான் அதெல்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க, அதன்படி செய்யறாங்க.
2: சாகுபடி அனுபவங்கள் குறித்து ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தல் எம் பாபு அவர்களின் அனுபவங்கள் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
4: மாங்கொட்டை துளைப்பான் மேலாண்மை முறைகள் பற்றி தெரிந்து கொள்வீர். கூன்வண்டுகள் கோழிகுண்டு அளவுள்ள மாம் பிஞ்சுகளின் மேற்பரப்பு திசுக்களை குடைந்து தனியாக முட்டையிட்டு நீர் போன்ற தெளிவான சுரப்பை கொண்டு மூடிவிடும். முட்டை பொறிக்கும் காலம் 7 நாட்கள், புழுக்காலம் 20 முதல் 30 நாட்கள். புழுக்கள் கால்களற்ற வெளிரிய மஞ்சள் நிறமுடையது. கூட்டுப்புழு காலம் 7 நாட்கள். முதிர்ச்சியடைந்த புழுக்கள் மாங்கொட்டையின் குழியான பகுதியில் கூட்டுப்புழுவாக மாறும். கூன்வண்டு அடர் பழுப்பு நிறத்தில் தடிமனாக 6 மில்லிமீட்டர் அளவில் இருக்கும். இதற்கான மேலாண்மை முறைகள்: முதிர்ச்சி அடையாத மாங்காய்களை பறித்து அதனை அழிக்க வேண்டும். பழத்தோட்டத்தை களைகளை அகற்றி உதிர்ந்த மாம்பிஞ்சுகளை அகற்றி சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். பூக்காத காலங்களில் குறிப்பாக ஆகஸ்ட் மாதத்தில் மரப்பட்டைகளில் உறக்க நிலையில் இருக்கும் கூன்வண்டுகளை அழிக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட மரப்பட்டைகளை மண்ணெண்ணெய் கரைசல் கொண்டு துடைக்க வேண்டும்.
1: நிலக்கடலையில் பெரிய பருப்புகள் கொண்ட ரகங்களில் காய்களின் பருப்பின் வளர்ச்சி குறைபாடு என்பது ஒரு பெரிய இடர்பாடு ஆகும். இதை தவிர்த்து நல்ல வளர்ச்சியடைந்த முழுமையான பருப்புகளை பெறுவதற்கு பல ஊட்டச்சத்துக்களை கலந்து தெளிக்க வேண்டும். இந்த கலவையை தயாரிக்க DAP 2.5 கிலோ, அமோனியம் சல்ஃபேட் 1 கிலோ, போராக்ஸ் 1/2 கிலோவினை 37 லிட்டர் தண்ணீரில் ஒன்றாக கலந்து ஒரு இரவு முழுவதும் வைத்திருக்க வேண்டும். மறுநாள் காலை இந்த கலவையை வடிகட்டினால் 32 லிட்டர் வரை தெளிந்த ஊட்டச்சத்து நீர் கிடைக்கும். இதனை 468 லிட்டர் தண்ணீருடன் சேர்த்து 500 லிட்டர் அளவில் தயார் செய்ய வேண்டும். தேவைப்பட்டால் பிளானோஃபிக்ஸ் மருந்து 350 மில்லியை இதில் சேர்த்து விதைத்த 25 மற்றும் 35 நாட்களில் தெளிக்க வேண்டும்.
4: விவசாயிகளே, சின்ன வெங்காயத்தில் திருகல் நோயின் அறிகுறிகள் மற்றும் மேலாண்மை பற்றி தெரிந்து கொள்ளலாம். தொடக்கத்தில் வெங்காயத்தாள்களில் வெளிர் மஞ்சள் நிற காயங்கள் காணப்படும். நாளடைவில் இவை விரிவடைந்து பரவி அடர் பழுப்பு நிறத்திற்கு மாறும். பின்னர் எண்ணற்ற கருப்பு நிற பூஞ்சாணங்கள் காணப்படும். கழுத்து பகுதியில் உள்ள தண்டுகள் தடித்து காணப்படும். நாளடைவில் இலை சற்று சுருள தொடங்கி மஞ்சள் நிறமாக மாறும். நோய் தீவிரமடையும் போது இலைகள் சுருண்டு கீழே விழும். இதற்கான மேலாண்மை முறைகள்: மழைக்காலங்களில் பயிரிடுவதை தவிர்க்க வேண்டும். நோய் தாக்கம் அதிகம் ஏற்பட்ட வயல்களில் அடுத்த 2 பருவத்திற்கு நெல் பயிரிடுதல் சிறந்த

0: சிறந்ததாகும். பயறு வகை பயிர்களை கொண்டு பயிர் சுழற்சி மேற்கொள்ள வேண்டும். நோய் தொற்று இல்லாத விதை குமிழ்களை பயன்படுத்த வேண்டும். அடிஉரமாக ஏக்கருக்கு வேப்பம் புண்ணாக்கு 100 கிலோ, ட்ரைகோடெர்மா ஆஸ்பரெல்லம் 2 கிலோவை 50 கிலோ தொழு உரத்துடன் கலந்து பயன்படுத்த வேண்டும்.
1: கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். இந்த நாட்களில் அதிக வெப்பமான நேரங்களில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்புவதை தவிர்க்க வேண்டும். செம்மறியாடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தினை கொடுக்க வேண்டும். அதிக பால் கொடுக்கும் கலப்பின கறவை மாடுகளில் 3 வேளை தீவனம் கொடுப்பதற்கு பதிலாக 4 வேளையாக பிரித்து கொடுக்கும்போது அதிக அளவு பால் உற்பத்தி கிடைப்பதோடு அல்லாமல் வெப்ப அயர்ச்சிக்கு உள்ளாகாமலும் இருக்கும். வெப்ப அயர்ச்சியால் எருமைகளில் வெயில் கால மலட்டுத்தன்மை ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே வெப்பத்தை குறைக்க கொட்டகையில் நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். வெண்பன்றிகளில் வெயில் காலங்களில் கொழுப்பு சத்து அதிகமுள்ள தீவனம், அதாவது பன்றிகளுக்கு இடும் உணவு கழிவுகளால் சில சமயங்களில் ஜீரண கோளாறு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே மாலை அல்லது இரவு நேரங்களில் கொழுப்பு சத்து அதிகமுள்ள தீவனங்களை கொடுப்பது நல்லது. ஆஸ்பெட்டாஸ் அல்லது மெட்டல் கூரையுள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். கோடை காலத்தில் கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு குளிர்ந்த ஆரோக்கியமான குடிநீரை வழங்குவது அவசியம்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள்.
2: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
3: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
2: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
3: இந்த கதையில் மாற்றமில்லை,
2: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
3: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
2: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
3: இலவசமாக கண்டுகளிப்போம்.

0: ஆகாஷ்வாணி. இனி தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளின் சமூக நீதி விடுதிகளில் மாணவர்களுக்கான வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தாபேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை மற்றும் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற இளையோருக்கான நிர்வாக பயிற்சி திட்டம் தொடர்பான நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், தலைமை பண்பு என்பது அதிகாரத்தால் வருவதல்ல என்றும் சேவையின் மூலமே அது மதிப்பிடப்படுவதாகவும் கூறினார். இளைஞர்கள் அறநெறியுடனும் அர்ப்பணிப்புடனும் தேசத்திற்கு சேவையாற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். மாநில மற்றும் மொழி எல்லைகளை கடந்து அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். இமயம் முதல் குமரி வரை பரவியுள்ள பல்வேறு வகையான கலாச்சார பாரம்பரியம் நாட்டின் மிகப்பெரிய பலம் என்றும் அவர் குறிப்பிட்டார். அரசியலமைப்பு விழுமியங்களின் முக்கியத்துவத்தை உணர்ந்து உரிமைகளுடன் கடமைகளை நிறைவேற்றும் போது ஜனநாயகம் தழைத்தோங்கும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளின் சமூக நீதி விடுதிகளில் மாணவர்களுக்கான வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். நாமக்கல் மற்றும் சேலம் மாவட்டங்களில் பிற்படுத்தப்பட்டோர் நல விடுதிகளை நேற்று அவர் ஆய்வு செய்தபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
2: அவங்க சொன்னது போல உணவு தரத்துல குறைபாடு இருந்தது. சோ அந்த குப்பி வந்து மாத்தி வேற ஒரு குப்பி இந்த ஹாஸ்டல்ல போட்டுட்டோம். அங்க தமிழர்கள் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இப்ப நம்ம வந்துட்டு போற அன்னைக்கு மட்டும் இருக்கும்.

0: கூடாது. தொடர்ச்சியாக மாணவர்களுக்கு உண்டான உரிமைகள், அரசாங்கம் கொடுக்கக்கூடிய உரிமைகளும் சலுகைகளும் மாணவர்கள் முழுமையாக போய் சேர வேண்டும் என்பது நமது உறுதியான ஒரு நோக்கமாக இருக்குது. அந்த நோக்கத்தை வந்து முழுமையாக செயல்படுத்துவது எனக்கு கடமையாக இருக்குன்னு சொல்லிக்கிறேன். இனி பல இடங்களில் வந்து சர்ப்ரைஸ் விசிட், அதாவது சொல்லாமல் லெப்பில் போய் பார்க்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பாலும் அதை செய்வேன். கூடிய விரைவில் இங்கே மட்டுமல்ல அனைத்து மாணவர்கள் மாணவி தங்க விடுதிகளில் காமன் நம்பர் கொடுத்துருவோம். ஸோ அந்த நம்பரில் அவங்க எப்போனா புகார் தெரிவிக்கலாம். புகார் தெரிவிக்கிறவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து பாதுகாக்கப்படும், அதை வந்து வெளியே சொல்ல மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஹாஸ்டல்லையும் வந்து சிசிடிவி கேமரா, பவர் பேக்கப்புக்கு வந்து இன்வெர்டர் கொடுக்கக்கூடிய பாசிட்டிவ் நெட் எல்லா பக்கம் பல பக்கம் எல்லாமே இருக்குது. எல்லாமே சரி பண்ணக்கூடிய திட்டங்கள் இருக்குது.
1: தமிழகத்தில் இலவச வேட்டி சிலை திட்டத்திற்காக நூல் கொள்முதல் செய்ய முதற்கட்டமாக 300 கோடி ரூபாய் ஒதுக்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் திண்டலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நூல் கொள்முதலுக்கான ஒப்பந்த புள்ளிகளை வரும் 23ஆம் தேதி வரை சமர்ப்பிக்கலாம் என்று கூறினார். கடந்த முறை இலவச வேட்டி சேலை வழங்கியதில் புகார் எழுந்தது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்படுவதாக அவர் தெரிவித்தார். கடந்த ஆட்சியில் கைத்தறித்துறையில் முறைகேடுகள் ஏதேனும் நடந்துள்ளதா என்பது குறித்து ஆய்வு செய்யப்பட்டு தேவை ஏற்பட்டால் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று திரு விஜய் பாலாஜி கூறினார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இலவச மின்சாரம் தொடர்பான வாக்குறுதியை தேர்தல் அறிக்கையில் தாவிக்க அளித்திருந்ததாகவும், ஆனால் அதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். ஒவ்வொரு மாதமும் மின் கணக்கீடு நடத்தப்படும் என்ற வாக்குறுதி இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மின்வெட்டு அதிகரித்துள்ள நிலையில் அதுகுறித்து மின்துறை அமைச்சர் அக்கறை செலுத்தவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். முந்தைய ஆட்சியில் குற்றவாளிகள் துணிச்சலாக சுற்றித்திருந்ததைப் போலவே தற்போதைய ஆட்சியின் நிலையும் உள்ளதாக அவர் கூறியுள்ளார். எனவே சட்டம் ஒழுங்கை சீர் செய்ய உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினா நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: கூட்டுறவு வார விழா நாடு முழுவதும் வரும் 6ஆம் தேதி வரை கொண்டாடப்படும் நிலையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. சென்னையில் மாநில கூட்டுறவுத்துறையும் தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழகமும் இணைந்து விருது வழங்கும் விழாவுக்கு இன்று ஏற்பாடு செய்துள்ளன. மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். ஈரோட்டில் நேற்றிரவு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கர்நாடக அரசு இது தொடர்பான உண்மைக்கு மாறான தகவல்களை கூறி வருவதாக தெரிவித்தார். இந்த விவகாரத்தில் புதிய நடுவர் மன்றம் அமைப்பது தொடர்பான கோரிக்கை ஏற்புடையதல்ல என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் கூறினார். மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சிகளை தமிழக காங்கிரஸ் எதிர்க்கும் என்று அக்கட்சியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவரும் மாநில அமைச்சருமான திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விவகாரத்தில் தமிழக காங்கிரஸ் தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தின் உரிமைகளில் சமரசம் செய்து கொள்ளும் பேச்சுக்கு இடமில்லை என்றும் திரு ராஜேஷ்குமார் கூறினார். நீலகிரி, கோவை மற்றும் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பிற மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை அல்லது இரவு நேரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச் செய்திகள். சிரியாவின் டமாஸ்கஸில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 9 பேர் உயிரிழந்தனர், 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். ஏடன் வளைகுடா பகுதியில் வெளிநாட்டு வணிகக் கப்பலில் நடைபெற்ற கடல் கொள்ளையை முயற்சியை அப்பகுதியில் பணியில் ஈடுபட்டிருந்த இந்திய கடற்படை கப்பல் INS திரிகண்ட் முறியடித்தது. தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் மூலம் ஏற்றுமதியை அதிகரிப்பது குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று பங்கேற்கிறார். கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான மானியங்கள் குறித்த தேசிய பயிலரங்கு மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கலில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாநில அமைச்சர் செல்வி கீர்த்தனா ஆய்வு மேற்கொண்டாா்.

0: திருவண்ணாமலை மாவட்டம் புதுமல்லபாடி ஊராட்சியில் வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் திருமதி வந்தனா கார்க் தொடங்கி வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் கூடப்பட்டு அரசு தோட்டக்கலை பண்ணையில் மாவட்ட ஆட்சியர் திரு ரவிக்குமார் ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டம் நவணி ஊராட்சியில் வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஆட்சியர் திரு மதுபாலன் பங்கேற்று இத்திட்டம் குறித்து உரையாற்றினார். தருமபுரி மாவட்டம் கே வேற்றப்பட்டியில் தேசிய கால்நடை அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள செம்மறியாடுகள் வளர்க்கும் நவீன தொழில்நுட்ப பண்ணையை மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் ஆய்வு செய்தார். சென்னை தண்டையார்பேட்டை மண்டலத்தில் 226 கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெற்று வரும் பாலப்பணிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இலங்கை அணிகள் பங்கேற்கும் 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளை கொண்ட தொடருக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. முதலாவது போட்டி அடுத்த மாதம் 15ஆம் தேதி டெல்லியிலும் இரண்டாவது போட்டி அடுத்த மாதம் 23ஆம் தேதி கொழும்புவிலும் தொடங்கும் என்று இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் கூறியுள்ளது. கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு ஆட்டத்தில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த் மற்றும் ஆகர்ஷி கஷ்யப் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் தோல்வியடைந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளின் சமூக நீதி விடுதிகளில் மாணவர்களுக்கான வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவேக்க அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை மற்றும் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 6:55. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியாலய 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் இனி

பறவைகள் இல்லாத உலகத்தை ஒரு நிமிடமேனும் நம்மால் கற்பனை செய்து பார்க்க முடியுமா? நமது பண்பாடும் இலக்கியமும் போற்றும் பறவைகள் இல்லாவிடில் மன மகிழ்ச்சியும் போய்விடும். நமது அன்றாட வாழ்க்கை சுவை இழந்துவிடும். பயோடைவர்சிட்டி எனப்படும் பல்லுயிர் பெருக்கம் மனித குலம் வாழ இன்றியமையாத ஒன்று. விலங்குகள், பறவைகள் மற்றும் தாவரங்கள் மனித குலத்திற்கு எவற்றையெல்லாம் வழங்குகின்றன என்பதை சிறுவர் முதல் முதியோர் வரை உணர வேண்டும். எடுத்துக்காட்டாக, பறவைகள் மட்டும் எடுத்துக்கொண்டால் அவை நமது விவசாய நிலங்களில் உரத்திற்கு இன்றியமையாததாக அமைகின்றன. உலகெங்கும் அவை வருடத்திற்கு 400 முதல் 500 மில்லியன் டன் பூச்சிகளை இரையாக உண்ணுகின்றன. இதனால் நமது பயிர்கள் பாதுகாக்கப்படுகின்றன. அன்றாடம் உலகத்தையே சுத்தம் செய்யும் அரிய பணியை பறவைகள் செய்கின்றன. இறந்த பிராணிகளை ஒரே ஒரு மணி நேரத்திற்குள் வந்து அந்த இடத்தை சுத்தப்படுத்தும் பருந்துகள் மட்டுமே ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும். தொற்று நோய் பரப்பும் அனைத்து கிருமிகளையும் பறவைகளே அழிக்கின்றன. பயிர்கள் வளர்வதற்கான மகரந்த சேர்க்கைக்கும் பெருமளவில் உதவுவது பறவைகளே. அருகி வரும் பவளப்பாறைகளை பாதுகாப்பதும் பறவைகளே. விதைகளை வெகு வேகமாக இடம் விட்டு இடம் கொண்டு செல்வதும் பறவைகளே. மனித கற்பனையை தூண்டிவிட்டு அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு உத்வேகம் ஊட்டும் பறவைகளே. பறவையை கண்டான் விமானம் படைத்தான் என்பதில்

0: இருந்து ஏராளமான அரிய கண்டுபிடிப்புகளுக்கு உத்வேகம் ஊட்டுவது பறவைகளே. ஆனால் துரதிருஷ்டவசமாக வேட்டையாடுதல், காடுகளை அழித்தல், வளிமண்டலத்தை நச்சுப்படுத்தல், பறவைகளின் உறவிடங்களையும் உணவையும் அழித்தல், செயற்கை காட்டுத்தீ உருவாக்கல் போன்ற காரணங்களால் அவை அழிந்து விடுகின்றன. 857 பறவை இனங்களில் 101 பறவை இனங்கள் மிக அதிக அபாயத்தையும், 319 பறவை இனங்கள் சுமாரான அபாயத்தையும், 442 பறவை இனங்கள் அபாயமின்றியும் இருப்பதாக பறவைகளை ஆய்வு செய்யும் ஆய்வறிக்கை 2019 தெரிவித்துள்ளது. தேனி, சிட்டுக்குருவி, பட்டாம்பூச்சி, மயில்கள் உள்ளிட்டவை மனித குலம் வாழ அவசியம் என்பதை அறிந்து அவற்றை காக்க உறுதி பூணுவோம். பல்லுயிர் பெருக்கம் காப்போம்.
1: இடம்பெற்றது சூழல் அறிவோம்.

0: இனி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சியின் மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 36.9 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 29.5 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 69%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 37.5 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 29.7 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 59%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை மற்றும் இரவு நேரங்களில் சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிக அளவு வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்த அளவு வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: சிந்திக்க சில நொடிகள். கண்களை தானம் செய்வதன் மூலம் பார்வையற்ற இருவரின் வாழ்வில் ஒளியேற்ற முடியும். கண்களை தானம் செய்வோம், மற்றவர் வாழ்வில் ஒளியேற்றுவோம்.
0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 7 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். சென்னை மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் ஆகிய அலைவரிசைகளில் நேர்கள் இனி கேட்க இருப்பது புத்தம் புது காலை.

எதுவுமே இல்லாதவர்களால் தான் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும். எதுவுமே இல்லாதவர்களால் தான் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் என்ற கம்பரின் சிந்தனையுடன் இன்றைய புத்தம் புது காலை தேடி வருகிறது உங்களை நாடி. நிகழ்ச்சியின் முதலில் காந்தி அஞ்சலி.

ஆன்ம பயிற்சி என்ற தலைப்பில் மகாத்மா காந்தியடிகள் தனது சத்திய சோதனை நூலில் எழுதியுள்ள பகுதிகள் தொடர்கின்றன. டால்ஸ்டாய் பண்ணையில் இருந்தபோது எனக்கு நானே அதிகமாக விதித்து கொண்ட கட்டுத்திட்டங்களும் புலனடக்கங்களும் பெரும்பாலும் என் பாதுகாப்பில் இருந்த குழந்தைகளுக்காகவே என்றும் சொல்லலாம். அங்கே இருந்த சிறுவர்களில் ஒருவன் முரடன், அடங்கா பிடாரியவன். அவன் பொய் சொல்வதை வழக்கமாக வைத்திருந்தான். யாருடனும் சண்டை போடுவான். ஒரு நாள் அவன் துஷ்டத்தனம் எல்லை மீறி போய்விட்டது. எனக்கு ஒரே கவலையாகிவிட்டது. சிறுவர்களை நான் தண்டித்ததே இல்லை. ஆனால் அச்சமயமோ எனக்கு அதிக கோபம் வந்துவிட்டது. அவனுக்கு புத்திமதி கூறி திருத்த பார்த்தேன். அவனோ பிடிவாதமாக இருந்ததோடு என்னையும் எதிர்த்து மிதமிஞ்சி போக பார்த்தான். கடைசியாக பக்கத்தில் இருந்த ரூல் தடி ஒன்றை எடுத்து அவன் கையில் ஒரு அடி கொடுத்தேன். அவனை அடித்தபோதே என் உடம்பெல்லாம் நடுங்கியது. இதை அவனும் பார்த்திருக்கவே வேண்டும். அவர்கள் எல்லோருக்குமே இது ஒரு புதிய அனுபவம். அந்த சிறுவன் கதறி அழுதான். தன்னை மன்னிக்குமாறும் வேண்டினான். அவன் அழுதது பட்ட அடி அவனுக்கு வேதனையாக இருந்ததனால் அல்ல. அவன் 17 வயதிலுள்ள திடகாத்திரமானவன். விரும்பியிருந்தால் என்னை அவன் திருப்பி அடித்திருக்கவும் கூடும். ஆனால் அடிக்க வேண்டிய நிலைமை எனக்கு ஏற்பட்டதை குறித்து நான் அடைந்த மனவேதனையை அவனும் அறிந்து கொண்டான். இச்சம்பவத்திற்கு பிறகு அவன் எனக்கு பணியாமல் இருந்ததே கிடையாது. என்றாலும் பலாத்காரத்தை உபயோகித்ததற்காக நான் என்றும் வருத்தப்பட்டிருக்கிறேன். அன்று அவனுக்கு முன்னால் என்னுள் இருக்கும் ஆன்ம உணர்ச்சிக்கு பதிலாக மிருக உணர்ச்சியையே காட்டிவிட்டேன் என்று நான் அஞ்சுகிறேன். அடிப்பது போன்ற தண்டனையே கூடாது என்று நான் எப்பொழுதும் எதிர்த்து வந்திருக்கிறேன். என் குமாரர்களில் ஒருவனை ஒரே தடவை மாத்திரம் நான் அடித்து விட்டதாக எனக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆகையால் அன்று நான் ரூல் தடியை உபயோகித்தது சரியா தவறா என்பதில் நான் இன்னும் ஒரு முடிவுக்கு வர முடியாதவனாகவே இருக்கிறேன். கோபத்தினாலும் தண்டிக்க வேண்டுமென்ற ஆர்வத்தினாலும் தூண்டப்பெற்று நான் அவ்விதம் செய்ததால் ஒருவேளை அது தவறானதாகவே இருக்கலாம். என் மனவேதனையை வெளிப்படுத்துவதாக மாத்திரமே அது இருக்குமாயின்

அது நியாயமானதே என்று நான் கருதியிருப்பேன். ஆனால் இவ்விஷயத்தில் நோக்கம் கலப்பானதாகவே இருந்தது. இச்சம்பவம் என்னை ஆழ்ந்து சிந்திக்கும்படி செய்தது. மாணவர்களை திருத்துவதற்கு சிறந்த முறையையும் அது எனக்கு போதித்தது. ஆனால் அம்முறை நான் கூறிய அந்த சந்தர்ப்பத்தில் எவ்வளவு தூரம் பயன்பட்டிருக்கும் என்று நான் கூற முடியாது. இளைஞன் விரைவிலேயே அந்த சம்பவத்தை மறந்துவிட்டான். எப்பொழுதேனும் அவனிடம் அதிக அபிவிருத்தி காணப்பட்டதாகவும் எனக்கு தோன்றவில்லை. ஆனால் இச்சம்பவம் மாணவர்கள் விஷயத்தில் உபாத்தியாயரின் கடமை என்ன என்பதை நான் நன்றாக அறிந்து கொள்ளும்படி செய்தது. சிறுவர்கள் தவறாக நடந்து கொண்டு விட்ட சம்பவங்கள் இதற்கு பிறகும் நடந்தது உண்டு. ஆனால் அடிகொடுக்கும் தண்டனையில் அதன் பிறகு நான் இறங்கியதே இல்லை. இவ்விதம் என்னிடம் இருந்த சிறுவர் சிறுமியருக்கு ஆன்மீக பயிற்சி அளிக்க நான் செய்த முயற்சியில் ஆன்மாவின் சக்தியை மேலும் மேலும் நன்றாக நான் அறியலானேன்.

0: இடம்பெற்றது காந்தி அஞ்சலி. புத்தம் புது காலையில் இனி
1: தமிழ் அமுதம் வழங்குகிறார் சு கலைமணி அவர்கள்.
2: இலக்கியங்கள் என்பன மனிதன் மனத்திலிருந்து பிறந்த கவி வடிவங்கள். அந்தந்த காலகட்டத்தில் காதில் கேட்டதையும் கண்ணால் பார்த்ததையும் உண்மையையும் தன் கற்பனையையும் கலந்து சுவையூட்டி செழிப்பாக்கி வழங்கினர். அப்படி வழங்கப்பட்டதில் பேரிலக்கியங்கள் என்பன அளவால் விரிந்து பாட்டுடை தலைவனின் வாழ்க்கை முழுமையையும் அறம்பொருள் இன்பம் வீடு என்னும் நான்கையும் பாடுபொருளாக கொண்டு வெண்பா ஆசிரியப்பா என பாவகைகளால் காப்பியங்களாகவும் புராண இதிகாசங்களாகவும் இயற்றினர். இவை யாவும் வாழ்வின் உயரிய நிலையில் இருந்த மாந்தர்களை முன்னிறுத்தி எழுதப்பட்டன. சிற்றிலக்கியங்கள் 96 வகையாக எழுந்தன. பாட்டுடை தலைவனின் ஒரு சிறிய கூறினை மட்டுமே பாடுபொருளாக கொண்டு எழுதப்பட்டன. பெரும்பாலும் வாழ்வின் எளிய பிரிவினரை பற்றியே பாடப்பட்டன. மன்னர்கள் அல்லது தெய்வங்கள் பற்றி புகழ்ந்து பாடப்பட்டன. சிற்றிலக்கியங்கள் பிரபந்தங்கள் என்று அழைக்கப்பட்டன. பாடல் அளவில் குறைந்தும் சிறிய அளவிலான கட்டமைப்பையும் ஏதோ ஒரு உறுதி பொருளை மட்டும் கொண்டும் அமைக்கப்பட்டன. கோவை, உலா, அந்தாதி, கலம்பகம், தூது, பரணி, பள்ளு, குரம் என்னும் பிரபந்தங்கள் சிறப்பானவை என கூறலாம். குறவஞ்சி என்பது குறத்தி குறிச்சொல்லும் பாங்கில் அமைந்தது. இது இசைப்பதற்கு ஏதுவானது, நாடக கூறுகள் நிறைந்தது. இது பெரும்பாலும் இறைவன் அல்லது பாட்டுடை தலைவன் மீது பெருவிருப்பம் கொண்ட தலைவி அவனை அடையத் தவிக்கிறாள். அந்நிலையில் குறவர் குல பெண்ணுறுத்தி குறி சொல்லி தலைவியின் உள்ளம் நினைப்பதை குறியாக கூறி அவள் விருப்பம் நிறைவேறும் என்று சொல்லி பரிசில் பல பெற்றுச் செல்வாள். குறத்தியின் தோற்றத்தை பற்றி கூறுகையில் வஞ்சி கொடி போன்ற தோற்றம் உடையவள், சிலை முதலில் கத்தூரி திலகமிட்டவள், நறுங்குழலை அள்ளி முடித்து மலர் சூடியவள், மையெழுதிய கண்கள் தங்க நிறத்தவள், பாசங்கள் அற்றவனை நெஞ்சிலே நீங்காது நிறுத்தியவள், வெண்ணிற தூய ஆடையை அணிந்தவளாய் இடையில் ஒரு மணிக்கூடையையும் அதில் ஒரு மாத்திரை கோலையும் கொண்டவள், சிலம்புகள் கொஞ்சம் நடையுடையாள். மேலகரம் திரிகூட ராசப்ப கவிராயரின் குற்றால குறவஞ்சியின் வழியாக இந்த சிற்றிலக்கியத்தின் பேரழகை பார்க்கலாம். உலா வந்த குற்றால நாதரின் மீது பேராவல் கொண்ட வசந்தவல்லி தோழிகளுடன் பந்தாடி கொண்டிருக்கிறாள். நம்முடைய குறவஞ்சி அவள் முன் தோன்றி அவளது கையை பார்த்து அவள் உள்ளத்தில் குற்றாலநாதர் மேல் கொண்ட காதலை கூறுகிறாள். அவள் தன் உள்ளத்தின் ஆசையை கூறிய

0: புரவஞ்சிக்கு பரிசில்கள் தருகிறாள். குறி சொல்லும் குரக்குலமகள் தன் மலைவளம் கூறுகிறாள். குற்றாலத்தின் பேரழகை சந்தனடையோடு கவிஞர் குரத்தி வாயிலாக வர்ணிப்பதை பாருங்கள். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும், காணவர்கள் விழியெறிந்து வானவரை அழைப்பார், ககனசித்தர் வந்து வந்து காயசித்தி விளைப்பார், தேன் அருவி திரை எழும்பி வானின் வழி ஒழுகும், செங்கதிரோன் பறிக்காலும் தேர்க்காலும் வழுகும், கூணலிளம் பிறைமுடித்த வேணியலங்காரர் குற்றால திரிகூட மலையங்கள் மலையே. குற்றாலம் மலையில் பழங்கள் நிறைந்த மரங்கள், அவற்றின் மீது குரங்குகளின் கூட்டம். ஆண் குரங்குகள் பெண் குரங்குகளுக்கு கனிகளை பறித்து தருகின்றன. அவற்றை தின்னும் பெண் குரங்குகள் பழங்களை சிதழ்விடுகின்றன. அம்மந்திகள் சிந்தும் கனிகளுக்காக வானவர்களாகிய தேவர்களும் காத்திருந்தனராம். தேனொத்த அருவிகள் வான் வரையிலும் சென்று வழிகின்றன. அதில் கதிரவனின் தேரை இழுக்கும் குதிரைகளும் தேர்காலும் வழுக்குகின்றனவாம். என்னவோர் அரிய கற்பனை பாருங்கள். இப்படிப்பட்ட மலையின் தலைவனான வளைந்த இளம்பிரை சூடிய மகிழ்த்தையுடைய குற்றாலநாதர் பெருமையை பாடத் துணிகிறாள் குரவஞ்சி. தலைவியிடம் நற்செய்தி கூறியதன் பின் தன்னை தேடி வந்த சிங்கனுடன் குற்றாலநாதர் பெருமைகளை பாடி ஆடி இருவரும் மகிழ்வுடன் தன் இருப்பிடம் செல்கின்றனர். குறவஞ்சி எத்தனையோ குறை இலக்கியங்களில் உலவுகிறாள். எனினும் திருக்குற்றால குறவஞ்சியில் காணப்படும் அழகிய சந்த பாடல்களாலும் நம்மை மிகவும் கவர்கிறாள். அவள் பேசும் மலை வளத்தால் நம்மை மயக்குகிறாள். குற்றாலத்தின் சித்திர தோற்றம் நம் கண் முன்னே கொஞ்சுகின்றது என்றால் அது மிகையாகாது.
1: வழங்கினார் சு. கலைமணி அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவும் ஜப்பானும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளன. தூய்மை கங்கை திட்டத்தை விரைந்து செயல்படுத்த சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் கூறியுள்ளார். நிலக்கரி இறக்குமதி குறைந்து உள்நாட்டு உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. யுக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 27 பேர் உயிரிழந்தனர், 90 மேற்பட்டோர் காயமடைந்தனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஆஸ்திரியாவை வென்ற ஸ்பெயின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவும் ஜப்பானும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் ஜப்பான் பிரதமர் திருமதி சானே டக்காய்ஷி பங்கேற்ற ஆண்டு உச்சி மாநாட்டுக்கு பின் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு, முக்கிய கனிமங்கள், தகவல் தொழில்நுட்பம், மருந்து, பசுமை எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே கடல்சார் ஒத்துழைப்பும் அதிகரிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு துறையில் இருதரப்பு ஒத்துழைப்பு மேலும் அதிகரிக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேற்காசியா உள்ளிட்ட சர்வதேச விவகாரங்களில் அமைதியை நிலைநாட்ட இரு நாடுகளும் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாதம் மற்றும் எல்லை தாண்டிய தீவிரவாதம் தொடர்பான விவகாரங்களில் எந்தவிதமான சமரசத்திற்கும் இடமில்லை என்று இரு நாடுகளும் தெரிவித்துள்ளன. கடந்த ஆண்டு ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலுக்கு இந்த கூட்டறிக்கையில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தீவிரவாத முகாம்கள் ஒழிக்கப்பட வேண்டும் என்றும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தூய்மை கங்கை திட்டத்தை விரைந்து செயல்படுத்த சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் ஒருங்கிணைப்பு அவசியம்.

0: என்று மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற இது தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், கழிவுநீர் சுத்திகரிப்பு, நிலத்தடி நீர் மேலாண்மை ஆகியவை தொடர்பான செயல்பாடுகளை விரைவுபடுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். தூய்மை கங்கை இயக்கத்தின் கீழ் இதுவரை 43,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 524 திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இவற்றில் 363 திட்டங்கள் நிறைவடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இத்திட்டத்தின் கீழ் பல்லுயிர் பெருக்கம் மற்றும் சூழல் சீரமைப்பு முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். இத்திட்டம் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும், இதை செயல்படுத்துவதில் சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் மற்றும் அமைப்புகள் முழு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்றும் திரு சி ஆர் பாட்டீல் கேட்டுக்கொண்டார். நிலக்கரி இறக்குமதி குறைந்து உள்நாட்டு உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 24.27 மில்லியன் டன் நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டதாகவும், இந்த ஆண்டு 21.13% மட்டுமே இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் நிலக்கரி அமைச்சகம் கூறியுள்ளது. இது சுமார் 13% குறைவு என அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உள்நாட்டு உற்பத்தியை அதிகரித்தல், விநியோகத்தை மேம்படுத்துதல் ஆகியவற்றின் காரணமாக இறக்குமதி தொடர்ந்து குறைந்து வருவதாக நிலக்கரி அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. மேற்குவங்கத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான பயிலரங்கத்தை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா இன்று தொடங்கி வைக்கிறார். 2 நாட்கள் நடைபெறும் இந்த பயிலரங்கில் சட்டமன்ற உறுப்பினர்களின் கடமைகள் மற்றும் பணிகள் குறித்து விளக்கும் வகையில் பல்வேறு அமர்வுகள் இடம்பெறுகின்றன. இதில் மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, மேற்குவங்க ஆளுநர் திரு ஆர் என் ரவி, முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி உள்ளிட்டோரும் பங்கேற்கின்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மறைந்த ஈரான் உயர்தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்கில் இந்தியா சார்பில் பங்கேற்க வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பவித்ரா மார்கரேட்டா மற்றும் பீகார் ஆளுநர் திரு சையத் அடா ஹஸ்னைன் இன்று தெஹ்ரான் புறப்பட்டுச் செல்கின்றனர். கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி அமெரிக்கா இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் அயத்துல்லா அல் கமேனி உயிரிழந்தார். அவரது இறுதிச் சடங்கு நிகழ்வுகள் நாளை தொடங்கி வரும் 9ஆம் தேதி வரை நடைபெறும் என்று ஈரான் அரசு தெரிவித்துள்ளது. கூட்டுறவு வார விழா நாடு முழுவதும் வரும் 6ஆம் தேதி வரை கொண்டாடப்படும் நிலையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் தமிழகத்தின் திருவள்ளூரில் நேற்று நடைபெற்ற கூட்டுறவு வார விழாவில் ஏராளமான விவசாயிகள் பங்கேற்று பயனடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மத்திய அரசின் கூட்டுறவு அமைச்சகம் நிறுவப்பட்டு 5 ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு நாடு முழுவதும் கூட்டுறவு வார விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இவ்விழாவின் 4ஆம் நாள் கருப்பொருளான தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் விழிப்புணர்வு நாள், வேளாண் இயந்திரமாக்கலில் ட்ரோன்களின் பயன்பாடு மற்றும் அண்மை கால முன்னேற்றங்கள் குறித்த கூட்டுறவு விழிப்புணர்வு நிகழ்ச்சியானது நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கு ட்ரோன் மூலம் மருந்து தெளித்தல் தொழில்நுட்பம் குறித்த செயல்முறை விளக்கம் செய்து காண்பிக்கப்பட்டது. மேலும் ட்ரோன்களை விவசாயத்திற்கு பயன்படுத்துவது குறித்த சிறப்பு அம்சங்கள் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கூட்டுறவு சங்கங்களின் அலுவலர்கள் மற்றும் விவசாயிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு கூட்டுறவு இயக்கத்தின் முக்கியத்துவத்தையும் நவீன தொழில்நுட்ப சேவைகள் குறித்தும் அறிந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ.கே. தனசேகரன்.
0: சிறப்பாக சேவையாற்றும் ரயில்வே ஊழியர்களை பாராட்டி நாடு முழுவதும் சேவை விருதுகளை ரயில்வே வழங்கி வருகிறது. இந்த விருதை பெற்றது தங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக தமிழகத்தின் சேலம் மாவட்டத்தின் விருது பெற்ற ஊழியர்கள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
3: என் பேர் அர்ஜுன். நான் டீசல் ஈரோடில் ஜூனியர் இன்ஜினியர் இருக்காங்க. போன வருஷம் ஒரு எங்களோட ஒரு லோக்கோ ஒரிசாயில் போய் பிரேக் பைனிங் ஆகி வீல் எல்லாமே அடிபட்டுச்சு. அதை அட்டன் பண்ணுறதுக்கு நானும் என்னோட 3 ஸ்டாஃப் சேர்ந்து ஒரிசாயில் போய் 20 டேஸ் அங்கே ஸ்டே பண்ணி எல்லா ரிப்பேரும் முடிச்சு இந்த லோக்கோ சேஃப்டியாக நியர்

0: செட்டிக்கொண்டே சேர்த்தாங்க. அதனால எனக்கு இந்த வருஷம் டிஆர்எம் அவார்டு கிடைச்சிருக்கு. அவார்டு கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: ஐம் சிவப்பிரியா, எஸ்எஸ்சிபி மேட்டுப்பாளையம் செக்ஷன், சிபிஎஃப் செக்ஷன். ரயில் சேவை புரஸ்கார் அவார்டு வந்து டிஆர்எம் சார் கிட்ட வந்து நான் வாங்கியிருக்கேன். இது வந்து என்னோட சிபிஎஃப் செக்ஷன்ல பிஆர்பி மாடல் லிங்க்ல 6 சென்டிமீட்டர்ஸ் லே பண்ணியிருக்கோம். அந்த இதுக்காகவும் நாங்கள் ஒரு செக்ஷன்ல ரீஹாபிலிட்டேஷன் ஆஃப் பிரிட்ஜஸ் 6 பிரிட்ஜஸ் வந்து பண்ணியிருக்கோம். அதுக்காகவும் எனக்கு அவார்டு இது பண்ணியிருக்காங்க. ஐ எம் ரியலி ஹாப்பி. அண்ட் இது ஒரு டீம் ஒர்க்கர், ஸோ ஐ வில் டெடிகேட் திஸ் அவார்ட் டு மை டீம் சிபிஎஃப் செக்ஷன்.

0: பிளாட்ஃபார்ம் இது பண்ணிட்டு மெமோ ட்ரெயின்ஸ்ல டீல் பண்றதுக்காக இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி யாரை வந்து ரீமாடல் பண்ணிருக்கோம், பேசஞ்சருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
1: அரசு நிர்வாகத்தில் மனித அறிவு செயற்கை நுண்ணறிவை வழிநடத்துவதாக அமைய வேண்டும் என்று மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற மின் ஆளுகை மாநாட்டில் பேசிய அவர், செயற்கை நுண்ணறிவு தற்போது இன்றியமையாத அங்கமாக மாறியுள்ளது என்றார். டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் நோக்கம் வெளிப்படைத்தன்மை, பொறுப்புணர்வு மற்றும் செயல்திறனை மேம்படுத்துவதுதான் என்றும் திரு ஜிதேந்திர சிங் கூறினார். யுக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 27 பேர் உயிரிழந்தனர், 90க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். யுக்ரைனின் 30 இடங்களில் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ரஷ்யா மீது யுக்ரைன் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் அணி வெற்றி பெற்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. கலிபோர்னியாவில் நடைபெற்ற இப்போட்டியில் ஆஸ்திரியாவுக்கு எதிரான ஆட்டத்தில் ஸ்பெயின் 3-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. டொரண்டாவில் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் போர்ச்சுகல் அணி 2-1 என்ற கோல் கணக்கில் குரேஷியாவை வென்றது. இந்திய இலங்கை அணிகள் பங்கேற்கும் 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளை கொண்ட தொடருக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவும் ஜப்பானும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளன. தூய்மை கங்கை திட்டத்தை விரைந்து செயல்படுத்த சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் கூறியுள்ளார். நிலக்கரி இறக்குமதி குறைந்து உள்நாட்டு உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. யுக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 27 பேர் உயிரிழந்தனர், 90க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஆஸ்திரியாவை வென்ற ஸ்பெயின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 7:25. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியாலய 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் புத்தம் புது காலையில் இனி
3: ஆரோக்கிய வாழ்விற்கு எலும்பு முறிவு சிகிச்சை நிபுணர் டாக்டர் நரேஷ் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
4: ஸோ செப்பல் சூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பேசிக் திங் வந்துட்டு அந்த செப்பல் ரொம்ப ஹெவியாக இருக்கக்கூடாது. ஸோ நம்ம பொதுவாக செப்பல் பார்க்கும்போது அதோடைய மேல் தோற்றம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கா இல்லை லெதர் செப்பலா, அதுதான் நம்மளுடைய பேசிக்காக நம்ம பார்க்குற விஷயமா இருக்கும். அது அப்படி கிடையாது. நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது செப்பலுடைய அடிப்பகுதி, சோல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அது மெத்து மெத்துன்னு இருக்கணும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கல் மாதிரி ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. இந்த பிவிசியில் பண்ணது இல்லை கைண்ட் ஆஃப் பிளாஸ்டிக்கில் பண்ண சோல் அதெல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். மெமரி ஃபோம் ஆர் மைக்ரோ ஃபைபர் ஃபோம் அந்த மாதிரியான மெட்டீரியல் செப்பல் வந்துட்டு ரொம்பவே நல்லது. அண்ட் கால் விரல்கள் வந்துட்டு செப்பலுக்குள்ளார ஃப்ரீயாக மூவ் ஆகிற மாதிரி இருக்கணும். செப்பலாக இருக்கட்டும் இல்லை ஷூவாக இருக்கணும், ரொம்ப இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. சிலருக்கு சப்போஸ் கொஞ்சம் இந்த பேக் பெயின் ஆர் நீ பெயின் இஷ்யூஸ்லாம் இருக்குன்னா இந்த பேக் ஸ்ட்ராப் இருக்கிற மாதிரி செப்பல் யூஸ் பண்ணுறது நல்லது. ஸோ இது வந்துட்டு ஆஃப்லேட் கோவிட்க்கு அப்புறமா நாங்கள் நிறைய பார்க்குற ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு நிறைய பேருக்கு கழுத்து வலியோட யங்ஸ்டர்ஸ் வருது. ஸோ இதனுடைய ஒரு முக்கியமான காரணம் நம்ம உட்காந்து ஒர்க் பண்ணுற போஸ்டர் வந்து கரெக்டாக இல்லாததுனால. ஸோ இதில் சேரில் வந்து கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது, அதுவும் குறிப்பாக ஒர்க் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹைட் அட்ஜஸ்டபிள் சேராக இருக்கிறது ரொம்பவே முக்கியம். சைடில் ஆர்ம் ரெஸ்ட் இருக்கணும். ஸோ இப்போ இதில் நம்ம வயசானவங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கனால அவங்க எந்த மாதிரி சேர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அவாய்ட் பண்ண வேண்டியது ரொம்ப லோ சேர்ஸ், ஹைட்டுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கிற சேரை வந்துட்டு அவாய்ட் பண்ணணும். சோஃபாவாக இருக்கட்டும் இல்லை ரொம்ப லோ சீட்டாக இருக்கட்டும் அதை வந்து அவங்க அவாய்ட் பண்ணணும். ஏன்னா அதில் ரொம்ப சாஞ்சி உட்காருவாங்க, அந்த பொசிஷன்லேருந்து எழுந்துக்க ட்ரை பண்ணும்போது பேக் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகும். ஸோ ஸ்டர்டியான நார்மல் சேர் வித் சைட் சப்போர்ட், ஒரு சின்ன பேக்குக்கான ஒரு ஆர்ச் சப்போர்ட் அந்த மாதிரி இருக்கிற சேர், ஈவன் பிளாஸ்டிக் சேரே கூட ஓகே தான், பட் அது வந்து ஃபர்மாக இருக்கணும், கொல கொலன்னு இருக்கக்கூடாது, உள்ளார அழுந்துற மாதிரி இருக்கக்கூடாது, உட்காந்தா கீழே போகிற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ இப்போ நம்ம இடுப்பு முதுகு பார்த்தீங்கன்னா ஒரு நேர் கோடாக இருக்காது, ஒரு ஜென்டிலான ஒரு எஸ் ஷேப்பில் இருக்கும். ஸோ இப்போ அந்த எஸ் ஷேப் வந்துட்டு சேர்லேயும் அதுக்கான சேம் கர்வேச்சர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கரெக்டாக இதில் நம்ம ஸ்பைனில் இருக்கிற கர்வேச்சரும் இந்த சேரில் இருக்கிற கர்வேச்சரும் ஒன்றோட ஒன்று மேட்ச் ஆகும். ஸோ அப்போ எலும்பு மேலே ஸ்ட்ரெயின் நிறைய வராது, நிறைய நேரம் உட்காந்து ஒர்க் பண்ணும்போது இடுப்பு வலியோ முதுகு வலியோ வரது இருக்காது. ஸோ இப்போ இன்வேரியபிளி நீங்கள் ஆஃபீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்துட்டு இந்த ஆர்ச் சப்போர்ட்டோட சேர் கொடுப்பாங்க, அதே மாதிரி வீட்லேயுமே ஆர்ச் சப்போர்ட்டோட சேர் யூஸ் பண்ணுறது நல்லது. ஸோ இப்போ உங்களுக்கு உங்களுடைய வேலையே வந்துட்டு நிறைய நேரம் நின்றுட்டு தான் பண்ணி ஆகணும், வேற வழி கிடையாது.

0: கிடையாது அப்படின்னா, ஒன்று வந்துட்டு கொஞ்சம் நடுப்புற நடுப்புற பிரேக்ஸ் எடுத்து பண்ணுறது நல்லது. இப்போ ஒரு மணி நேரம் ஒர்க் பண்ணிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் உட்காந்துட்டு காலை வந்துட்டு ஒரு ஸ்டூல் மேலே லிஃப்ட் பண்ணி வைக்கிறது, அப்போ என்ன ஒன்று அந்த கால் வீக்கம் வர்றது இருக்காது. ஒரு 5-10 மினிட்ஸ் திரும்பவும் போய் ஒர்க் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணுறது ஒன்று. இன்னொன்று, ஒரே இடத்துல நின்றுட்டு இல்லாமல் கொஞ்சம் முன்ன பின்னே நடந்துக்கிட்டே ஒர்க் பண்ணால் இந்த ஜாயின்ஸுக்கெலாம் ஒரு மூமெண்ட் கிடைக்கும், அப்போ வந்துட்டு கால் வலி கால் வீக்கம் வர்றது அவாய்ட் பண்ணலாம். தேர்ட் வந்துட்டு, நின்றுட்டு இருக்கும் போதே காலை வந்துட்டு பாதத்தை அழுத்தி ரைஸ் பண்ணுறது, கால் வந்து ஆங்கிள் வந்து பம்ப் பண்ணுற மாதிரி எக்ஸசைஸ் பயிற்சி பண்ணிகிட்டே இருக்கிறது, நடுப்புற நடுப்புற இல்லை மார்ச் பாஸ் பண்ணுற மாதிரி பண்ணுறது, இல்லை கொஞ்சம் குனிஞ்சு நிமிடுறது, அந்த மாதிரி ரெகுலர் இன்டர்வல்ஸில் நீங்களே ஒரு டைம் செட் பண்ணிக்கலாம். ஒரு 1 ஹவருக்கு ஒரு தடவையோ இல்லை ஒரு 45 மினிட்ஸ்க்கு ஒரு தடவையோ அந்த மாதிரி ஜாயின்ட்ஸ் வந்துட்டு மூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதையும் மீறி ரொம்ப நேரம் நிற்கிறீங்க, உங்களுக்கு பேக் ரொம்ப வலிக்குது அப்படின்னா, ஒரு காலை மட்டும் எந்த சைடு வலிக்குதோ அந்த காலை மட்டும் ஒரு சின்ன ஃபுட் ஸ்டூல் மேலே காலை வச்சுட்டு ஒர்க் பண்ணுறது நல்லது. இப்போ ட்ராவலிங் ஜாஸ்தியாக இருக்கிறவங்க, முடிஞ்சளவுக்கு ரொம்ப வயசானவங்க, அவங்க லாங் டிஸ்டன்ஸ் வண்டி ஓட்டுறதை வந்துட்டு அவாய்ட் பண்ணுறது நல்லது, டியூ டு வேரியஸ் ரீசன்ஸ், சேஃப்டி ரீசன்ஸ். அதனால் மேபி ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறதோ இல்லை டிரைவர் வச்சுட்டு போகிறதோ இல்லை ஒரு கேபில் போகிறதோ அட்வைசபிள். அதை மீறி அவங்க ட்ராவல் அதிகம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா, ஒன்று உட்காரும் போது ப்ராப்பரான ஒரு பேக், சின்ன பேக் பில்லோ கார் சீட்டில் வச்சுக்கிறது நல்லது. ஸோ அடிப்படையாக இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா, இடுப்பு வந்து ரொம்ப ஸ்லவுச் ஆகுறதுன்னு சொல்லுவோம், ரொம்ப கூன் போடுறது, அந்த கூன் போடுற பொசிஷனில் ரொம்ப நேரம் இருந்தோன்னா நம்ம முதுகெலும்பில் இருக்கிற ஜாயின்ட்ஸ் எல்லாமே சீக்கிரமாக தேய்மானம் ஆயிரும், அது மேலே அதிக ப்ரெஷர் வந்து வலி கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த மெத்தட்ஸ்லாம் சொல்கிறோம். ஸோ ஒரு சின்ன கார் பில்லோ இடுப்புக்கு பின்னாடி வச்சுக்கிறது, ஒரு 1 ஹவர் ஆர் 2 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணால் கொஞ்சம் வண்டி நிறுத்திட்டு ஒரு சின்ன பிரேக் எடுக்கிறது, அதுக்கப்புறம் லெக் ஸ்பேஸ், காலை வந்துட்டு ரொம்ப இறுக்கி ஒரே பொசிஷன்லேயே வச்சுடலாமல் ஃப்ரீயாக மூவ் பண்ணுற மாதிரியான சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறது. அது மீறியும் இடுப்பு வலி ப்ராப்ளம் இருக்கிறவங்க ட்ராவல் பண்ணும்போது கட்டாயம் ஒரு பெல்ட் ஒன்று போட்டுக்கிறது நல்லது.
1: இதுவரை எலும்பு முறிவு சிகிச்சை நிபுணர் டாக்டர் நரேஷ் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: நேரம் 7:30. புத்தம் பொது காலையில் இனி இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: ஒரு ஊர்ல ஒருத்தர் இருந்தான். ஒரு நாள் காலையில எழுந்திருச்சான், ஒரு 10 ரூபாய் எடுத்து சட்டை பையில வச்சுக்கிட்டான், கடை தெருவு புறப்பட்டான். காய்கறி வாங்கறதுக்காக அவன் போறான். காய்கறி சந்தைக்கு போய் சேர்ந்தான், கத்திரிக்காய் 1/2 கிலோ கொடுங்கன்னா கொடுத்தாங்க. காசு கொடுக்கறதுக்காக சட்டை பையில கையை விட்டான், பணத்தை காணும். 10 ரூபாயை சட்டை பையில வச்சுக்கிட்டு தான் வந்தான். அது இப்போ அங்கே இல்லை, வழியில் எங்கேயும் அது விழுந்துட்டு போல்ருக்கு, அல்லது யாராவது திருடர்கள் தெரியாமல் அதை எடுத்துக்கிட்டு போட்டாங்களா என்னன்னு தெரியல. எப்படியோ 10 ரூபாய் அவன் இழந்துட்டான், கையில் காசு இல்லை. அதனால் கத்திரிக்காயை திருப்பி கொடுத்துட்டு கவலையோடு வீட்டுக்கு திரும்பி வந்தான். அதையே நினச்சிக்கிட்டு இருந்தான். அவனுக்கு துக்கம் அதிகமாக போச்சு, அழ ஆரம்பிச்சிட்டான். காய்கறிகள் வாங்கிட்டு வந்து ஆனந்தமாக சமைச்சு சாப்பிட்லாம்னு நினச்சோம், அது முடியாமல் போச்சேங்கிற கவலை அவனுக்கு. அதனால் அதை மறக்கவே முடியல. இது நடந்து கொஞ்ச நாள் ஆச்சு. அதே மனுஷன் இன்னொரு நாள் அதே மாதிரி புறப்பட்டான், பணத்தை எடுத்து பையில் வச்சுக்கிட்டான், காய்கறி சந்தையை நோக்கி போய்கிட்டுருக்குறான். இப்போ வழியில் ஒரு 7 பையனை பார்த்தான். தம்பி எங்கே போகிற அப்படின்னு கேட்டான். ஐயா பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டுருக்கிறேன்னு அவன். சரி, அதுக்கே எவ்வளவு கவலையோடு போயிட்டுருக்குறேன் அப்படின்னு விசாரித்தான் அவன். ஐயா நான் ரொம்ப ஏழை, வீட்டில் வசதி இல்லை, பரீட்சைக்கு பணம் கட்டணும், இன்றைக்கி கடைசி நாள், என்ன செய்கிறதுன்னு தெரியலன்னான். இவன் பார்த்தான், தாங்கிட்ட இருக்கிற பணத்தை எடுத்து அந்த பையன்கிட்ட கொடுத்தான். இதை வச்சுக்கோ, உடனே பணத்தை கட்டு, நல்லா படி, பரீட்சை எழுது அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்பி வந்துட்டான். வெறுங்கையோடு திரும்பி வந்தும் வீட்டில் கேட்குறாங்க எங்கே காய்கறின்னு. வழக்கம் போல் கேட்டாங்க, இவன் நடந்ததை சொன்னான். இப்போ வீட்டில் இருந்தவங்க அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, ஏங்க இதே மாதிரி முன்னாடி ஒரு தடவை காய்கறி வாங்க போய் வெறுங்கையோடு திரும்பி வந்தீங்க, இப்போவும் வெறுங்கையோடு தான் திரும்பி வந்திருக்கிறீங்க, ஆனால் முன்னாடி வந்தப்போ வருத்தமாக இருந்தீங்க, இப்போ உங்கள் முகத்தில் வருத்தம் தெரியலையே அப்படின்னு கேட்டிருக்கிறான். அதாவது வீட்டில் இருக்கிறவங்க கேட்டாங்களாம். இப்போ அந்த மனுஷன் யோசிக்க ஆரம்பித்தானான், இந்த ரெண்டு நிகழ்வுகளுக்கும் என்ன வித்தியாசம், போன தடவையும் அவன் பணத்தை இழந்தான், இந்த தடவையும் அவன் பணத்தை இழந்திருக்கிறான். போன தடவை யாரோ திருடிட்டு போயிட்டாங்க, இந்த தடவை அவனாகவே ஒரு பையன் பேரில் இறக்கப்பட்டு எடுத்து கொடுத்துருக்கிறான். அன்னைக்கு பணம் போயிட்டுதேன்னு வருத்தமாக இருந்தது, இன்றைக்கி பணம் போனாலும் மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது, நிறைவாக இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், பணத்தை இழந்தது மகிழ்ச்சிக்கோ வருத்தத்துக்கோ காரணமாக இருக்க முடியாது. அப்படின்னா வேறு எது காரணம்? அன்றைக்கு வந்து பணத்தை இழந்துட்டேன்னு அழுதான், இன்றைக்கு பணத்தை இழந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்கிறான். ஆகவே மகிழ்ச்சிக்கும் துக்கத்துக்கும் இழப்பு காரணம் அல்ல, இழப்பு பற்றிய நம்முடைய அறிவு தான் காரணம் அப்படிங்கிறது பெரியவர்களுடைய கருத்து. எந்த பொருளும் நமக்கு வந்து கவலை உண்டு பண்ணுறதில்லை,

0: அந்த பொருள் பேரில் நாம் வைக்கிற பற்று தான் கவலையை உண்டு பண்ணுது. பொருள்கள் வந்து நம்ம விட்டுட்டு போயிட்டால் நாம் அழுதுகிட்டு இருக்கிறோம், நாமே அதுகளை விட்டுட்டு வந்துட்டால் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையை நல்ல விதமாக அமைச்சிக்கணும். ஒரு ஆள் அழுதுகிட்டு இருந்தான், ஏன்டா அழுகிறேன்னு கேட்குறார் ஒருத்தர். இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை, அதனால் அழகிறேன்னா. என்னடா சொல்கிறேன்னார். கிட்ட வாங்க சொல்கிறேன்னா. இந்த மணிப்பரிசை வேறு ஒருத்தன் பாக்கெட்லேருந்து திருடுனேன், அப்புறம்தான் புரிஞ்சுது அவங்ககிட்ட இழக்கிறதுக்கு எதுவும் இல்லைங்கிறது. ஆமாங்க, இது காலி பர்ஸு, அதனால் இப்போ அழுதுகிட்டு இருக்கிறேன், திருடியும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அழுதானா.
1: இன்று ஒரு தகவல் கேட்டோம். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
3: நெல் சாப்பிட களை கட்டுப்படுத்துறோம், கரெக்டான மெயின்டெனன்ஸ் பண்ண. எலி போய் பார்க்கணும், என்ன பயிர் எப்படி இது, என்ன ஆகுது, எப்படி நோய் தாக்குதா, நோய் தாக்க உடனே அதுக்குண்டா வழிமுறை செய்யும். அப்போ நம்ம தெரியலனா கூட சம்மந்தப்பட்ட அதிகாரிங்க இருக்காங்க விரிவாக்க மையத்தில், அவங்களும் வந்து பார்க்குறாங்க. மீட்டிங் வாராங்களா வந்து நடத்துகிறாங்க, வந்து நிலத்துக்கு பார்க்குறாங்க என்னென்ன பயிர் சாகுபடி பண்ணுறது, தொழில்நுட்பம் அவங்க சொல்லி கொடுத்துறாங்க. கவர்மெண்ட்டில் சப்ஜெக்ட் தான் அதெல்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க, அதன்படி செய்கிறேன்.
2: சாகுபடி அனுபவங்கள் குறித்து ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தல் எம் பாபு அவர்களின் அனுபவங்கள் இடம்பெறும். இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31.
4: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
1: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
4: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
1: புத்தம் புது காலையில் இனி ஸ்ரீராம் பார்த்தசாரதி குரலில் ஒலிக்கிறது பிதாமகன் பட பாடல்.

0: கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
1: UPI பின்ன என்டர் பண்றது பணத்தை அனுப்புறதுக்கு மட்டும் தானா?
2: RBI சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரி

0: இருப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
1: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூலை மாதம் 31st.
2: இனி காதலன் படத்திற்காக பி. ஜெயச்சந்திரன் பாடியுள்ள பாடல்.

0: புத்தம் புது காலையிலே நீ நகர்வலம்.
1: பெண்கள் முன்னேற்றத்தில் மத்திய அரசின் புதிய திட்டங்கள்.
2: நேர்களே, ஒரு கேள்வியுடன் தொடங்கலாமா? ஒரு குடும்பத்தின் வாழ்க்கையை மாற்றும் சக்தி யாரிடம் இருக்கிறது? பலர் பல பதில்கள் சொல்லலாம். ஆனால் உண்மையில் ஒரு பெண்ணின் வாழ்க்கை முன்னேறும் போது அதன் தாக்கம் அந்த ஒருவரோடு முடிவதில்லை. அது ஒரு குடும்பத்தை உயர்த்துகிறது. ஒரு குடும்பம் உயரும் போது ஒரு சமூகம் வளர்கிறது. ஒரு சமூகம் வளரும் போது ஒரு நாடு முன்னேறுகிறது. அதனால்தான் ஒரு நாட்டின் உண்மையான வளர்ச்சியை அளவிட வேண்டுமென்றால் அந்த நாட்டின் பெண்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். ஒரு காலத்தில் பெண்களின் பங்கு பெரும்பாலும் குடும்ப பொறுப்புகளுக்குள் மட்டுமே சுருங்கியிருந்தது. ஆனால் இன்று நிலைமை மாறிவிட்டது. கல்வி, அறிவியல், தொழில்நுட்பம், நிர்வாகம், பாதுகாப்புத்துறை, விளையாட்டு, அரசியல், தொழில் முனைவோர் துறை என எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் பெண்களின் சாதனைகள் தனி அடையாளத்தை உருவாக்கி வருகின்றன. இந்த மாற்றத்திற்கு அவர்களின் திறமையும் உழைப்பும் முக்கிய காரணம் என்றாலும் அவர்களுக்கு துணையாக நிற்கும் பல்வேறு அரசு திட்டங்களும் குறிப்பிடத்தக்க பங்காற்றி வருகின்றன. அந்த வகையில் பெண்களின் பாதுகாப்பு, நலன் மற்றும் அதிகாரமளிப்பை ஒருங்கிணைந்து செயல்படுத்துவதற்காக மத்திய அரசு மிஷன் சக்தி என்ற திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டத்தின் நோக்கம் பெண்கள் பாதுகாப்பாகவும் தன்னம்பிக்கையுடனும் சுயநிறைவுடனும் வாழக்கூடிய சூழலை உருவாக்குவதாகும். பெண்களின் பாதுகாப்பு மற்றும் முன்னேற்றத்திற்கான பல்வேறு முயற்சிகள் இந்த திட்டத்தின் கீழ் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. பெண்களின் பொருளாதார முன்னேற்றத்தை பற்றி பேசும்போது குறிப்பிட வேண்டிய முக்கியமான திட்டம் லட்சபதி தீதி திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் சுய உதவி குழுக்களில் உள்ள பெண்கள் ஆண்டுக்கு குறைந்தபட்சம் 1,00,000 ரூபாய் வருமானம் பெறும் வகையில் பயிற்சிகள், தொழில் திறன் மேம்பாடு மற்றும் நிதி ஆதரவுகள் வழங்கப்படுகின்றன. இதன் மூலம் கிராமப்புற பெண்கள் வேலை தேடுபவர்களாக அல்லாமல் வேலை வாய்ப்புகளை உருவாக்குபவர்களாக மாற ஊக்குவிக்கப்படுகிறார்கள். அதேபோல் பெண்கள் தயாரிக்கும் பொருட்களுக்கு சந்தை வாய்ப்புகளை உருவாக்கும் நோக்கில் ஷீமார்ட்ஸ் என்ற புதிய முயற்சியும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சுய உதவி குழுக்களில் உள்ள பெண்கள் தயாரிக்கும் பொருட்களை அதிகமான மக்களிடம் கொண்டு சேர்த்து அவர்களை சிறு உற்பத்தியாளர்களிடமிருந்து வெற்றிகரமாக தொழில் முனைவோர்களாக மாற்றுவதே இதன் நோக்கமாகும். பெண் குழந்தைகளின் எதிர்காலத்தை பாதுகாக்கும்

0: திட்டங்களை பார்க்கும்போது சுகன்யா சம்ருத்தி யோஜனா முக்கிய இடம் பெறுகிறது. பெண் குழந்தைகளின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் திட்டங்களை பார்க்கும்போது சுகன்யா சம்ருத்தி யோஜனா முக்கிய இடம் பெறுகிறது. பெற்றோர்கள் தங்கள் பெண் குழந்தைகளின் உயர்கல்வி மற்றும் எதிர்கால தேவைகளுக்காக சேமிக்க உதவும் இந்த திட்டம் பல குடும்பங்களுக்கு நம்பிக்கையூட்டும் சேமிப்பு திட்டமாக உள்ளது. அதேபோல் பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ திட்டம் பெண் குழந்தைகளின் கல்வி பாதுகாப்பு மற்றும் பாலின சமத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது. ஒரு பெண் குழந்தை பிறப்பது முதல் கல்வி கற்று முன்னேறுவது வரை ஆதரவு வழங்க வேண்டும் என்ற சிந்தனையை இந்த திட்டம் வலுப்படுத்துகிறது. பெண்களின் ஆரோக்கியம் மற்றும் தாய்மையை பாதுகாக்கும் வகையில் பிரதம மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா போன்ற திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. கர்ப்பிணி பெண்கள் மற்றும் தாய்மார்களுக்கு நிதி உதவிகள் வழங்குவதன் மூலம் தாய் மற்றும் குழந்தையின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இன்றைய பெண்கள் குடும்பத்தை மட்டும் கவனிப்பவர்கள் அல்ல, அவர்கள் குடும்பத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கும் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் நாட்டின் வளர்ச்சிக்கும் முக்கிய பங்காற்றுபவர்களாக மாறியுள்ளனர். இன்று கிராமத்தில் சிறு தொழில் தொடங்கும் பெண்ணிலிருந்து விண்வெளி ஆராய்ச்சியில் சாதனை படைக்கும் பெண் வரை ஒவ்வொரு வெற்றி கதைக்கும் பின்னால் உழைப்பு, தன்னம்பிக்கை, குடும்ப ஆதரவு மற்றும் வாய்ப்புகளை உருவாக்கும் திட்டங்கள் இருக்கின்றன. எனவே பெண்களுக்காக உருவாக்கப்பட்டுள்ள இந்த திட்டங்களை அறிந்து கொள்வதும் தகுதியுள்ளவர்கள் அவற்றை பயன்படுத்திக் கொள்வதும் மிகவும் அவசியம். ஏனெனில் ஒரு பெண்ணின் கையில் கல்வியும் திறமையும் பொருளாதார சுதந்திரமும் கிடைக்கும் போது அவர் தனது வாழ்க்கையை மட்டுமல்ல ஒரு குடும்பத்தின் வாழ்க்கையையும் ஒரு சமூகத்தின் எதிர்காலத்தையும் மாற்றும் சக்தியை பெறுகிறார். அதனால்தான் பெண்கள் முன்னேற்றம் என்பது பெண்களுக்கான முன்னேற்றம் மட்டுமல்ல, அது குடும்பத்தின் முன்னேற்றம், சமூகத்தின் முன்னேற்றம், இறுதியில் நாட்டின் முன்னேற்றமாகவும் மாறுகிறது.
1: பெண்கள் முன்னேற்றத்தில் மத்திய அரசின் புதிய திட்டங்கள். எழுதியவர் வர்ஷினி ரகு, வாசித்தவர் ஹரிசுபாஷினி.

0: நிறைவி படத்திற்காக பிருந்தா அனந்து சந்தோஷ் நாராயணன் பாடிய பாடலை கேட்டோம். ஆகாஷவாணி நேரம் 7:55 புத்தம் புதுகாலையில் தொடர்வது.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள சந்திரசேகரன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு பாரதி அப்பவே பாடி வச்சான். அந்த அளவுக்கு மனித வாழ்வில் ஒன்றி இருப்பவை பறவைகள். எப்படி மரம் மட்டைகள் இல்லைன்னா மனித இனத்தின் பொழுது போகாதோ, அதே போல பறவை இனங்கள் இல்லை என்றாலும் காலத்தை கழிக்க முடியாது. பறவைகளும் மகரந்த சேர்க்கை செய்து தாவரங்களை பெருகச் செய்கின்றன, விளைச்சலை அதிகப்படுத்துகின்றன, பயிர்களை உண்டு சேதம் செய்யும் பூச்சிகளை தின்று பயிர் பாதுகாப்பு செய்கின்றன பறவைகள். இதுக்காகத்தான் நெல் சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் காய்ந்த தென்னை மட்டைகளை தலைகீழாக வயலில் ஒரு 10 இடத்துல 4 அடி உயரம் இருக்கிற மாதிரி நட்டு வைப்பாங்க. அதில் வந்து இந்த பறவைகள் உட்காந்து பயிர்களை தாக்கக்கூடிய பூச்சி புழுக்களை பிடித்துண்ணும். அதே போல் பழங்களை உண்டு அதில் இருக்கும் விதைகளை தன் எச்சத்தின் வழியே வறண்ட நிலங்களில் போட்டு அவற்றை முளைக்கச் செய்து மரங்களாக்குகின்றன இந்த பறவைகள். வேட்டையாடும் பறவைகளால் சிற்றுயிர்களின் பெருக்கம் கட்டுக்குள்ளிருக்கும். இறந்தவற்றை உண்ணும் பறவைகளால் இயற்கை தூய்மை செய்யப்படுது, தொற்றுக்கள் பரவாமல் தடுக்கப்படுது. இவ்வளவு நன்மைகள் செய்யக்கூடிய பறவை இனங்களை நாம் போற்றி பாதுகாக்கணுமா வேண்டாமா? நாகனவாயின்னு ஒரு பறவை. அட, நம்ம மைனா தாங்கையாது. மைனா இல்லாது போனால் வெட்டுக்கிளிகள் பெருகிடும், ஆந்தைகள் அழிந்தால் எலிகளுக்கு கொண்டாட்டம், கரிச்சாங்குருவி காணாமல் போனால் பூச்சிகளின் ஆட்சி தொடங்கிடும். மனித இனம் கிளிப்பேச்சு கேட்கவும் குயிலிசையில் கிறங்கவும் மயிலிசையில் மயங்கவும் மட்டும் இயற்கை பறவைகளை படைக்கலை. பறவைகளுக்கும் தாவரங்களுக்கும் இடையே ஒரு நுட்பமான உணவு சங்கிலி ஊடாடுவதை உணர்வதும் உணர்த்துவதுமே சூழலியல். பறவைகள் சாப்பிட்டு அதன் எச்சத்தின் வெளியே வெளியேறும் விதைகள் தான் முளைக்கும், நல்லா முளைக்கும். பறவைகள் அழிந்தால் தாவரங்களும் அழியுங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். மனிதர்களால் விதைகளை போட்டு மரக்கன்றுகளை நட்டு மரமாக்க முடியும், மகரந்த சேர்க்கை செய்ய முடியாது. அதுக்கு இந்த மாதிரி உயிரினங்கள் தேவை. புல், பூண்டு, செடி, கொடி, மரம்னு தாவர தொகுதியின் வளர்ச்சிக்கு பங்களிப்பவை பறவைகள். மனிதர்கள் இல்லாத உலகில் பறவைகள் வாழ்ந்துவிடும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதர்களால் வாழ முடியாது. அதனால் சந்திரசேகரன் சார், பசுமையைப் போல பறவைகளையும் பறவை செய்வோம். குளிரூட்டப்பட்ட அறைகளை நாமும் நமது குடும்பத்தினரும் இப்போ ரொம்ப நேசிக்கிறோம். அது இல்லாத வாழ்க்கை இல்லைன்னு நினைக்கிறோம். அப்படி அல்ல, அது செயற்கை, நாமளா உருவாக்குனது, அதற்கு ஏகப்பட்ட செலவாகும். அதுக்கு மாற்றா

0: வீட்டுக்கு ரெண்டு மரம் இருந்தால் போதும், நாம் சுவாசிக்க பிராணவாயு கிடைச்சிரும், அருமையான இயற்கை காற்று கிடைச்சிரும். தாவரங்கள், பறவைகள், பூச்சி இனங்கள், இப்படி ஓர் உணவு சங்கிலி போகுது. ஒன்றை ஒன்று சார்ந்திருப்பவை இந்த உயிரினங்கள். இவை எல்லாவற்றையும் சார்ந்திருக்கும் உயிரினம் மனிதன். ஆனால் தான் யாரையும் சார்ந்திருக்கவில்லை, தனித்துவமாக இருக்கிறதா தவறான எண்ணத்தோடு உலாவரும் மனித இனம் தன்னை தனது போக்கை மாற்றிக்கணும். தென்றல் உலாவரும் தெருக்களை நமது குழந்தைகளுக்கு விட்டு வைப்போம், வைக்கணும். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
2: வழங்கியவர் பி சரவணன் அவர்கள்.
3: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
4: நெல் சாப்பிட களை கட்டுப்படுத்துறோம், கரெக்டான மெயின்டெனன்ஸ் பண்ண எலி போய் பார்க்கணும், என்ன பயிர் எப்படி இது, என்ன ஆகுது, எப்படி நோய் தாக்குதா, நோய் தாக்குதா உடனே அதுக்குண்டான வழிமுறை செய்யும். அப்போ நம்மளுக்கு தெரியலனா கூட சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் இருக்காங்க விரிவாக்க மையத்தில், அவங்களும் வந்து பார்க்குறாங்க, மீட்டிங் வாரம் வந்து நடத்துகிறாங்க, வந்து நிலத்துக்கு பார்க்குறாங்க என்னென்ன பயிர் சாகுபடி பண்ணுறது, தொழில்நுட்பம் அவங்க சொல்லி கொடுத்துறாங்க. கவர்மெண்ட்டில் சப்சிடி தான் அதெல்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க, அதன்படி செய்கிறேன்.
3: சாகுபடி அனுபவங்கள் குறித்து ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தல் எம் பாபு அவர்களின் அனுபவங்கள் இடம்பெறும். இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 8 செய்தி சுருக்கம்.
5: வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவும் ஜப்பானும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளன. தூய்மை கங்கை திட்டத்தை விரைந்து செயல்படுத்த சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டல் கோரிக்கை விடுத்துள்ளார். அரசு நிர்வாகத்தில் மனித அறிவு, செயற்கை நுண்ணறிவை வழிநடத்துவதாக அமைய வேண்டும் என்று மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளின் சமூக நீதி விடுதிகளில் மாணவர்களுக்கான வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் இலவச வேட்டை சேலை திட்டத்திற்காக நூல் கொள்முதல் செய்ய முதற்கட்டமாக 300 கோடி ரூபாய் ஒதுக்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சிகளை தமிழக காங்கிரஸ் எதிர்க்கும் என்று அக்கட்சியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவரும் மாநில அமைச்சருமான திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். நீலகிரி, கோவை மற்றும் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மறைந்த ஈரான் உயர் தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்கில் இந்தியா சார்பில் பங்கேற்க வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரேட்டா மற்றும் பீகார் ஆளுநர் திரு சையத் அடா ஹஸ்னைன் இன்று தெஹ்ரான் புறப்பட்டுச் சென்றனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஆஸ்திரேலியாவை வென்ற ஸ்பெயின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இந்திய இலங்கை அணிகள் பங்கேற்கும் 2 கிரிக்கெட் போட்டிகளை கொண்ட தொடருக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் லண்டனில் நடைபெற்ற முதல் அரையிறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணி 8 வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸை வென்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
2: நேரம் 8:02 ஆகாஷவாணி. புத்தம்புது காலையில் இனி திரை இசைப்பாடல்கள் கேட்போம். 7 அறிவு படப்பாடல் பாடியிருப்பவர்கள் கார்த்திக், மேகா.

0: ஒவ்வொர் இல்லத்தின் வாணி ஆகாஷவாணி, ஒவ்வொர் உள்ளத்தின் வாணி ஆகாஷவாணி. உள்ளங்களை ஒன்றாய் இணைத்திட இதோ நாங்கள் வருகிறோம். ஒரே கிளிக்கில் லைனில் காத்திருக்கும் எங்கள் நிலையங்கள்
1: மனதின் குரல், இசை, நாடகம், விளையாட்டு, நம்பிக்கையான செய்திகள் நொடியில்.
0: எங்கள் வெப்சைட் akashvani.gov.in.
1: புதிய பாரதம், புதிய ஆகாஷவாணி.
2: அடுத்த வெண்ணை தாண்டி வருவாயா படத்திற்காக அல்போன்ஸ் பாடியுள்ள பாடல்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கின்றது. நேரம் இப்பொழுது 8:30. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியாலை 720 KHz, கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் புத்தம் புது கால எல்லினி 9 மணி வரை திரைகானம் கேட்கலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக வடசென்னை படத்திற்காக ஸ்ரீராம் பார்த்தசாரதி, விஜய் நாராயண், அனந்து, பிரதீப் குமார், சந்தோஷ் நாராயணன் பாடியுள்ள பாடல்

0: கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பிரியம். பாடலை பாடியோர் கோபால் ராவ், அனுராதா ஸ்ரீராம்.
1: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
2: நெல் சாப்பிட களை கட்டுப்படுத்துறோம். கரெக்டாக நம்ம மெயின்டெயின்ஸ் பண்ண எலி போய் பார்க்கணும், என்ன பயிர் எப்படி இது, என்ன ஆகுது, எப்படி நோய் தாக்குதா, நோய் தாக்க உடனே அதுக்குண்டான வழிமுறை செய்யும். அப்போ நம்மளுக்கு தெரியலனா கூட சம்மந்தப்பட்ட அதிகாரி இருக்காங்க விரிவாக்க மையத்தில், அவங்களும் வந்து பார்க்குறாங்க. மீட்டிங் வாரம்லாம் வந்து நடத்துகிறாங்க, வந்து நிலத்துக்கு பார்க்குறாங்க என்னென்ன பயிர் சாகுபடி பண்ணுற தொழில்நுட்பம் அவங்க சொல்லி கொடுத்துறாங்க. கவர்மெண்ட்டில் சப்ஜெக்ட் தான் அதெல்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க, அதன்படி செய்கிறோம்.
1: சாகுபடி அனுபவங்கள் குறித்து ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தல் எம் பாபு அவர்களின் அனுபவங்கள் இடம்பெறும். இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: திரைகானத்தில் தொடரும் பாடல் சங்கர் மகாதேவன், சுஜாதா குரல்களில், கஜினி படத்திலிருந்து.

0: ரன் படத்திற்காக உதித் நாராயண் சுஜாதா பாடிய பாடலை கேட்டோம்.
1: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
2: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
1: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
0: திரைகானத்தின் நிறைவு பாடல் பிரதீப் குமார் சக்திஸ்ரீ கோபாலன் குரல்களில் ப்ளூ ஸ்டார் படத்திலிருந்து.

அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் ஊரப்பாக்கம் எஸ் கார்த்திக் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். குடியாத்தம் பி ஸ்ரீனிவாசன் அவர்கள் தவில். பவன் உத்த நா ஹிருதயமுன என்ற தியாகராஜர் கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். மோகனம் ராகம் ஆதி தாளம்.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து மரிவேர தி கெவரைய ராமா என்ற பட்னம் சுப்பிரமணியர் கீர்த்தனை, லதாங்கி ராகம் கண்டச்சாப்பு தாளம்.

நேரம் இப்பொழுது 9:22. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் ஊரப்பாக்கம் எஸ் கார்த்திக் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். குடியாத்தம்பி ஸ்ரீனிவாசன் அவர்கள் தவில். இனி ஓடோடி வந்தேன் கண்ணா என்ற அம்புஜம் கிருஷ்ணா பாடல், தர்மவதி ராகம் ஆதி தாளம்.

0: நேரம் 10 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். அரசு நிர்வாகத்தில் மனித அறிவு, செயற்கை நுண்ணறிவை வழிநடத்துவதாக அமைய வேண்டும் என்று மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மாநில அளவில் சிறந்த கூட்டுறவு சங்கங்களுக்கான விருதுகளை அத்துறைக்கான அமைச்சர் திரு காந்திராஜ் இன்று காலை வழங்குகிறார். மேலும் இந்நிகழ்வில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்படுகின்றன. மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சிகளை தமிழக காங்கிரஸ் எதிர்க்கும் என்று அக்கட்சியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவரும் மாநில அமைச்சருமான திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவிக்க அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மயிலாடுதுறை அருகே இன்று அதிகாலை 2 அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்தில் 23 பேர் காயமடைந்தனர். இதில் 6 பேர் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அமர்நாத் புனித யாத்திரை மேற்கொள்ளும் யாத்ரீகர்கள் ஜம்மு காஷ்மீரின் பகல்கா மற்றும் பல்தல் மார்க்கமாக இன்று காலை புறப்பட்டுச் சென்றனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 1200 ரூபாய் உயர்ந்து 1,09,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நீலகிரி, கோவை மற்றும் தேனி மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மறைந்த ஈரான் உயர்தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்கில் இந்தியா சார்பில் பங்கேற்க வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா மற்றும் பீகார் ஆளுநர் திரு சையத் அடா ஹஸ்னேன் இன்று தெஹ்ரான் புறப்பட செல்கின்றனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஆஸ்திரியாவை வென்ற ஸ்பெயின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா இலங்கை அணிகள் பங்கேற்கும் 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளை கொண்ட தொடருக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் லண்டனில் நடைபெற்ற முதல் அரையிறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸை வென்றது. சைக்கிளிங் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க இந்திய வீரர்களை ஊக்கப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷனா நிதின் கட்சே கூறியுள்ளார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
2: நேரம் 10:02, ஆகாஷ்வாணி சென்னை மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்கலாம் முத்துச்சிதறல் நிகழ்ச்சியின் துவக்க பாடலாக அன்னக்கிளி திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல்.

0: நிகழ்ச்சியில் தொடர்ந்து மன்மத லீலை திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் எல் ஆர் ஈஸ்வரி பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.
1: ஹலோ
2: ஹலோ

0: எனக்கில்லை வேலி எனக்கில்லை
1: பொறுமையுடன்
0: முதுமை வரும் வரையோ.
1: ஹலோ.

0: பார்த்தால் என்ன?
1: ஹலோ
0: ஹலோ.
2: நிகழ்ச்சியில் தொடர்ந்து முந்தானை முடிச்சு திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

நேர்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருக்கும் முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து சீர்வரிசை திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுஷீலா பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
1: நெல் சாப்பிட களை கட்டுப்படுத்துறோம், கரெக்டான மெயின்டெனன்ஸ் பண்ண எலி போய் பார்க்கணும், என்ன பயிர் எப்படி இது, என்ன ஆகுது, எப்படி நோய் தாக்குதா, நோய் தாக்கா உடனே அதுக்குண்டான வழிமுறை செய்யும். அப்போ நம்மளுக்கு தெரியலனா கூட சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் இருக்காங்க விரிவாக்க மையத்தில், அவங்களும் வந்து பார்க்குறாங்க, மீட்டிங் வாரம் வந்து நடத்துறாங்க, வந்து நிலத்துக்கே பார்க்குறாங்க என்னென்ன பயிர் சாகுபடி பண்ணுறது தொழில்நுட்பம் அவங்க சொல்லி கொடுத்துறாங்க. கவர்மெண்ட்ல சப்சிடி தான் அதெல்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க, அதன்படி செய்கிறேன்.
0: சாகுபடி அனுபவங்கள் குறித்து ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தல் எம் பாபு அவர்களின் அனுபவங்கள் இடம்பெறும். இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து என் மகன் திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

0: அடுத்த நிகழ்ச்சி இன்னும் சில நொடிகளில்.
1: பத்து மணி தொடர்வது செய்தி சுருக்கம். வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். அமர்நாத் புனித யாத்திரை கலாச்சார ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். அரசு நிர்வாகத்தில் மனித அறிவு, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை வழிநடத்துவதாக அமைய வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர்

0: டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை மற்றும் தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழகம் இணைந்து நடத்தும் விழாவில் மாநில அமைச்சர் திரு காந்திராஜ் சிறந்த கூட்டுறவு சங்கங்களுக்கான விருதுகளை இன்று சென்னையில் வழங்குகிறார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே பாமணி கிராமத்தில் 9 பழங்கால சிலைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று 1200 ரூபாய் உயர்ந்து 1,09,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நீலகிரி, கோவை மற்றும் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மறைந்த ஈரான் உயர்தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்கில் இந்தியா சார்பில் பங்கேற்க வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கேரிட்டா உள்ளிட்டோர் இன்று தெஹ்ரான் புறப்பட்டுச் செல்கின்றனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து 2-0 என்ற கோல் கணக்கில் அல்ஜீரியாவை வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா இலங்கை அணிகள் பங்கேற்கும் 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளை கொண்ட தொடருக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாளான இன்று இலங்கை ஏ அணி முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 7 விக்கெட் இழப்பிற்கு 317 ரன் எடுத்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியந்தா தாய்லாந்தின் ருச்சயா இசரோ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 11:02.
2: இலக்கியம் பேசுவோம். புறநானூற்றில் பொன்மொழிகள். பங்கேற்பவர் முனைவர் ஈரா அனுராதா அவர்கள். உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன் அவர்கள்.
3: எட்டு தொகை நூல்களுள் புறநானூறு வரலாற்று சிறப்புடையது. அறம், பொருள், வீடு ஆகிய மூன்றையும் பற்றிய பாடல்களை கொண்டது. இந்நூலில் உள்ள செய்யுட்களை பாடிய புலவர்கள் ஒரு நாட்டார் அல்லர், ஊர் ஊரார் அல்லர், தமிழகம் முழுமையிலும் வாழ்ந்தவராவார். இவருள் சேரர், சோழர், பாண்டியர், குறுநில மன்னர், அந்தனர், வேளாளர், பலவகை வணிகர், வீரர், அரச மாதேவியர், குறுநில மன்னர், மகளிர், கொல்லர் முதலிய பலவகை தொழிலாளர் என பலவகைப்பட்டோர் இடம்பெற்றுள்ளனர். சேர சோழ பாண்டிய நாடுகள், அவற்றின் தலைநகரங்கள், ஆறுகள், மலைகள், தமிழகத்தில் பேரரசர் சிற்றரசர் செய்த போர்கள், மன்னரது ஒழுக்கம், வீரச் செயல்கள், மரக்குடி மகளிர் செயல்கள், புலவர் அறிவுரைகள் என பல தரப்பட்ட செய்திகள் இந்நூலில் இடம்பெற்றுள்ளன. அக்கால மக்கள் பயன்படுத்திய போர்க்கருவிகள், பலவகை நகைகள், நடைகள், உலோகங்கள், உணவுகள், ஊர்திகள், கட்டில்கள், கொடிகள், பாத்திரங்கள், மாலைகள், வாத்தியங்கள் முதலியவற்றின் பெயர்களை இந்நூலில் காணலாம். தெய்வங்களின் பெயர்கள், கோவில்களின் பெயர்கள், விலங்குகள், பறவைகள், மரங்கள் இவற்றின் பெயர்கள் இந்நூலில் இடம்பெற்றுள்ளன. சங்ககால தமிழருடைய உழவு, கைத்தொழில், வாணிகம், பழக்க வழக்கங்கள் முதலியவற்றையும் இந்நூல் கூறுகின்றது. இது மட்டுமல்லாமல் தனி மனிதனுக்கான பல பொன்மொழிகள் புறநானூற்றில் உள்ளன. இன்றைய இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் புறநானூற்றில் பொன்மொழிகள் என்ற தலைப்பில் நம்மோடு உரையாட வந்துள்ளார் முனைவர் இரா அனுராதா அவர்கள். முனைவர் இரா அனுராதா அவர்கள் 33 ஆண்டுகள் கல்வி பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டுள்ளார். சென்னை ராணிமேரி கல்லூரியில் தமிழ்துறை தலைவராக உள்ளார். 100க்கும் மேற்பட்ட பன்னாட்டு, தேசிய, மாநில கருத்தரங்கங்களில் பங்கெடுத்துள்ளார். சங்க இலக்கியத்தில் அறக்கருத்துகள் என்ற நூலை வெளியிட்டுள்ளார். இது தவிர மொழிபெயர்ப்பு, நூல் தொகுப்பு என்று பல தளங்களில் இயங்குபவர். இனி அவருடன் உரையாடலாம். வணக்கம் மேடம்.
4: வணக்கம்.
3: இன்று நாம் புறநானூற்றில் பொன்மொழிகள் அப்படின்ற தலைப்புல உங்ககிட்ட இருந்து பல விஷயங்களை கற்றுக்கொள்ளலான் இருக்கோம்.
4: எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி.
3: முதல்ல புறநானூறு என்ற நூலோட அமைப்பு பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
4: சங்க சமுதாயம் போர் வீரத்துக்கு மட்டுமே முதன்மை கொடுப்பதாய் இருந்திருந்தால், அதனை மட்டுமே போற்றுவதாக இருந்திருந்தால், அது ஒரு போர் வெறி சமுதாயமாக காட்சியளித்திருக்கும். ஆனால் பண்டைய தமிழ் சமுதாயம் அவ்வாறு திகழவில்லை. மனித சமுதாயம் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய பல நல்ல அறங்களை அது வலியுறுத்தியதுடன் மரம், இழுக்கா, மான வீர

0: அறிவிற்கும் முக்கிய இடத்தை கொடுத்துள்ளது. அதனால்தான் அச்சமுதாயம் 2000 ஆண்டுகளுக்கு பின்னரும் பலராலும் போற்றப்படுகின்ற ஒரு நல்ல சமுதாயமாக விளங்குகிறது. போரையும் காதலையும் 2 கண்களாக கொண்டு வாழ்ந்த தமிழ் மக்கள் பெரும் பண்பாட்டு மதிப்புகளை உள்ளடக்கமாக கொண்டு வாழ்ந்திருக்கின்றனர். நாகரீகம் என்பது திருந்திய வாழ்க்கை, அஃது எல்லா பொருட்களையும் தமக்கே பயன்படுத்துவது. பண்பாடு என்பது திருந்திய ஒழுக்கம், அஃது எல்லா பொருள்களையும் தமக்கும் பிறருக்கும் பயன்படுத்துவது என்று எடுத்துக்கொள்ளலாம். உள்ளத்தின் செம்மை பண்பாகும். உள்ளத்துக்கு புறம்பான உணவு, உடை, உறையுள் ஆகியவற்றின் செம்மை நாகரீகம் என்று சொல்லலாம். ஆகவே இவற்றை அகநாகரீகம், புறநாகரீகம் என கொள்ளி பொருந்தும் என்று சொல்வார் பாவாணர். இழந்து போன 2 பாடல்கள் 267, 268 வாழ்த்து பாடல் தவிர 397 பாடல்களை உள்ளடக்கியது. இவற்றுள் 138 பாடல்கள் 3 பேரரசுகளை சார்ந்தும், 43 மன்னர்களையும், 141 பாடல்கள் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளையும் ஆண்டு வந்த 48 குறுநில மன்னர்களையும், 11 பாடல்கள் பெயர் தெரியாத சில வீரர்களையும் சிறப்பிக்க கூடியதாக அமைந்துள்ளது. புறநானூறு மொத்தம் 155 புலவர்களால் பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பு நூல் என்று சொல்லலாம். இதில் 15 பேர் பெண்பார் புலவர்கள் ஆவார். 65 துறைகளுடன் 11 திணைகளில் 392 பாடல்கள் அமைந்துள்ளன. 5 பாடல்கள் திணை அறியாத பாடல்களாகவும் உள்ளது. உழினி திணையை தவிர்த்து வெற்றி திணையில் 5 பாடல்களும், கரந்தையில் 12, நொச்சியில் 6, வஞ்சியில் 11, தும்பையில் 27, வாகையில் 80, காஞ்சியில் 31, பாடான் திணையில் 139 பாடல்களும், பொதுவியல் திணையில் 73, கைக்கலை திணையில் 3 பாடல்களும், பெருந்திணையில் 5 பாடல்களும் கொண்டு திணை தெரியாத 5 பாடல்களுடன் 397 பாடல்கள் புறநானூறு என்று கட்டமைத்துள்ளனர். உழிஞ்சித்திணை 28 துறைகளை உடையது என்று புறப்பொருள் வெண்பாமாலை குறிப்பிடும். ஆயின் புறநானூற்று பாடல்களில் 1 கூட உழிஞ்சித்திணை இடம்பெறவில்லை என்பது இங்கு கவனிக்கத்தக்கது. 76, 77 பாடல்களில் உழிஞைப்பவர் என்ற சொல்லாட்சியை மட்டுமே நாம் காண முடிகிறது. இலக்கியங்களின் விரிவாக்கம் மனிதனுடைய வாழ்வில் 2.5 கலக்க வேண்டும் என்பதே இலக்கியத்தின் நோக்கமாக அமைய முடியும். இலக்கியங்கள் சிறந்த அறிவுரைகளை கொண்டனவாக மட்டும் இருந்தால் போதாது, அவை வாழ்க்கையில் பின்பற்றி நடக்கக்கூடியனவாகவும் இருக்க வேண்டும். இல்லாவிடில் அந்த கொள்கைகளால் ஏதும் பயன் விளையாது. கொள்கை என்பது அதனை விரும்புகிறவர்கள், பின்பற்றுபவர்கள் கடைபிடிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்ற இலக்கியத்தின் நோக்கம் என்பது சங்க இலக்கியத்தில் புறநானூற்றின் வழி வெளிப்பட்டு உள்ளது என்று சொல்லலாம்.
1: புறநானூறு நூல் அமைப்பு பத்தி அருமையா சொன்னீங்க. அதே மாதிரி புறநானூறு நூல் அறம் பற்றி பேசுது. இதுல அறம் என்று நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, விலங்குகளுக்கும் சில அறங்கள் இருக்கு, மனிதனுக்கும் அதற்கு மேலான பல அறங்கள் இருக்கு. அறம் என்பது எல்லாருக்கும் பொதுவானது தானா, இல்ல மனிதனுக்கு மனிதன் வேறுபடுமா? இதை பத்தி புறநானூறு என்ன சொல்லுது?
0: அறம் என்பது ஒரு பொதுவான, ஒரு பரந்துபட்ட சொல். இது காலகட்டத்திற்கு ஏற்ப பொருளை விரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பரந்து விரிந்த சொல் என்று சொல்லலாம். ஒரு காலகட்டத்தில் அறமாக இருக்கக்கூடியது, விழுமியமாக இருக்கக்கூடியது, அடுத்து வரக்கூடிய ஒரு 15-20 ஆண்டுகளில் அதில் மாற்றம் அடைவதற்கான வாய்ப்பையும் உள்ளடக்கியதாகத்தான் இந்த சொல் பார்க்கப்படுகிறது. உதாரணமாக பார்க்க போனோம் என்றால், ஒரு சிறு சான்று, சங்க இலக்கியத்தில் புறநானூற்றில் சங்க இலக்கியங்களில் எல்லாம் கள் குடிப்பது என்பது ஒரு வழக்கமாக இருந்திருக்கிறது. அதே திருக்குறள் காலத்தில் கள்ளுண்ணாமை என்ற ஒரு அதிகாரம் வருகின்றது. இங்கு எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று பிறிதொரு காலத்தில் மறுக்கப்படுவதாகவும் இருப்பதை சொல்லலாம். அப்போ சங்க இலக்கியத்துல குறிப்பாக புறநானூற்றில் விழுமியம், அறம் அப்படின்னு சொன்னா, சமூகத்தினுடைய கட்டுப்பாடற்ற மனித வாழ்வில் மனிதனை சீரமைப்பதற்கான, ஒழுங்கமைப்பதற்கான கருத்தியல் வழியிலான சில வரன்முறைகளில் அச்சமூகமே வரையெடுத்து இறுதிப்படுத்த வேண்டியுள்ளது. இந்நெறிமுறைகள் மனித வாழ்வின் நீரோட்டத்தை தடைபடுத்தாமல் ஓர் ஒழுங்கு அமைப்பாக சீர்படுத்த முனைகின்றது. இச்சமுதாய சூழலில் வாழ்தலை சீர்மைப்படுத்துகிற, மேன்மைப்படுத்துகிற மனித உயர் பண்பு நெறிகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பது இயல்பாகவே நிகழ்கின்றது. இந்நிலையில் இயல்பான நடவடிக்கைகளையும், கரடுமுரடான வாழ்க்கையில் மனிதனை மனிதனும், மனிதன் மற்ற உயிர்களையும் தன் உயிர் போல போற்றுவதற்கு உந்துதலாக அமைகின்ற உயர் பண்புகளை விழுமியம் என்று அடையாளப்படுத்தலாம். விழுமிய அப்படிங்கிற சொல்லுக்கு சிறந்த,

0: இத மேன்மையான, அரிய, சீரிய என்ற பல பொருளை கழகத் தமிழகராதி குறிப்பிடுகின்றது. இதன்படி பார்த்தோம்னா, மேன்மையான வழிக்கு கொண்டு செல்லக்கூடிய சிறந்த வாழ்க்கை கூறுகள் உயர் பண்புகளாக பிரதிபலிக்கின்றன. இந்த பண்பு நெறிகள் தனி மனிதன், குடும்பம், சமுதாயம், அரசியல் என்ற பல்வேறு விதமான வளர்ச்சி நிலைகளை பெற்று முழுமை அடைகின்றன அப்படின்னு சொல்லலாம்.
1: தனி மனித அறம் குறித்து புறநானூறு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னீங்க. ஒழுக்கம், ஒழுக்கமும் அறமும் ஒன்றா இல்ல, ஒழுக்கம்ன்றது என்ன அப்படின்றது புறநானூறு என்ன சொல்லுது?
0: ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்பது வள்ளுவரின் வாக்கு. ஒருவரின் ஒழுக்க பண்பு அவனுக்கு மேன்மையையும் சிறப்பையும் தருவதால் ஒழுக்கத்தை உயிருக்கு மேலாக கருதி பாதுகாக்க வேண்டும் என்பது வள்ளுவரின் வாழ்நெறி கொள்கையாகும். இந்த ஒழுக்கம் தனி மனித வாழ்வில் கடைபிடிக்கும் பொழுது வாழ்வு இன்னும் மேம்பாடு அடையும். ஒரு ஆடவனின் உழைப்பும் முயற்சியும் சமூகத்தில் முக்கிய இடம் பெறுகின்றது. குடும்பமாக இருந்தாலும், சமூகமாக இருந்தாலும், நாடாக இருந்தாலும், ஆடவனின் உயரிய சிந்தனையால் வழிநடத்தப்படுவதால் சமூகத்தில் ஆடவனின் ஒழுக்கம் போற்றப்பட்டது. ஆடவர்கள் நல்லவர்களாகவும், ஒழுக்க உணர்வு உடையவர்களாகவும், ஒழுக்க வாழ்வை கடைபிடிப்பவர்களாகவும் உள்ள நாடே வளம் கொழிக்க கூடியதாகவும் உயர்த்தி பேசக்கூடியதாகவும் அமையும். இந்த ஒழுக்க நிலையின் மேன்மையை புறநானூற்றில் ஔவையார் சொல்வார். நாடா கொன்றோ, காடா கொன்றோ, அவலா கொன்றோ, மிசையா கொன்றோ, எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனை என்று குறிப்பிடுகின்றார். நாடாக இருந்தாலும், காடாக இருந்தாலும், மேடாக இருந்தாலும், பள்ளமாக இருந்தாலும், அங்கு வழிநடத்தி செல்லும் ஆடவர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார் ஔவை. உயர்ந்த பண்பையும் ஒழுக்க நெறிகளையும் கொண்ட ஆடவனின் ஆளுமை திறன் பண்படாத சமூகமாக இருந்தாலும் பக்குவப்பட்ட சமூகமாக மாற்ற முடியும் என்பது அதனுடைய உட்கருத்தாகும். இங்கு ஆடவனுக்குரிய தனி மனித விழுமியங்கள் ஒழுக்கம் சமூகம் சார்ந்தவையாக சமூகத்தின் மேன்மைக்காக கையாளப்படுகின்றன என்று சொல்லலாம். சிறந்த பண்பு நெறிகளே மனிதர்களை நல்லவர்களாகவும் சமூக பொறுப்பாளர்களாகவும் அடையாளப்படுத்துகின்றது. மன்னர்களின் அரசாட்சியில் தவறு நேர்கின்ற போதும், தவறு ஏற்படக்கூடாது என எதிர்நோக்கும் போதும் சில ஒழுக்க பண்பு மன்னருக்கும் அறிவுறுத்தி வழிகாட்டப்பட்டன. அவர்களிடம் மனித மாண்புகளை உணர்த்தி உயர் பண்பு நெறிகளை மேம்படுத்தி அறிவுரை கூறுவது இயல்பாகவே இருந்தது. இந்த அற ஒழுக்கங்களை அரசனை செம்மையான வழியிலும் செங்கோன்மை தவறாமலும் கொண்டு சென்றது. மிகை உணவு கொள்ளாது, குறைந்த சினம் கொள்ளுதல், குறைவாக சொல்லி மிகுதியாக கேட்டல், கருணை உள்ளத்தோடு கொடை அளித்தல், தாளிப்போடு கூடிய துவையலை உணவை பலருக்கும் பகிர்ந்து கொடுத்தல், எல்லோரோடும் பணிவு கொள்ளுதல் என இச்செயல்களே மன்னனினுடைய ஒழுக்க பண்புகளாக நெறிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்நிகழ்வில் குறை ஏற்படுமாற்றின் அவற்றை நெறிப்படுத்துவதில் புலவர்கள் முனைப்பாக இருந்தனர். அன்னோர் செல்வமும் மண்ணின் இல்லாது இன்னும் அற்று அதன் பண்பே, அதனால் நிச்சமும் ஒழுக்கமும் முட்டிலை பரிசில் நச்சவர்கையின் நிரப்பல் ஓம்புமதி என்று கூறுகின்றார் ஒரு புலவர். மன்னனுக்கு அறிவுரை கூறுகின்றார் வருணன் என்று சொல்லக்கூடிய புலவர். தந்து மாறன் என்று சொல்லக்கூடிய அரசனுக்கு சொல்றார், இந்த பண்பு நெறிகளை அறியாதவர்களின் செல்வம் நிலையாமையால் செல்வதோடு பொருளற்றதாகி போகும். அதனால் ஒழுக்க நிலை தவறாது உன்னிடம் பரிசு வேண்டி வருபவருக்கு குறைவில்லாது பரிசு பொருள் கொடுத்து காக்க வேண்டும் என்று மன்னனுக்கும் ஒழுக்கத்தை நெறிப்படுத்தும் பண்பினால் சமூகம் பெரும் பயனை பெறுகின்றது என்று சொல்லலாம். மன்னர் ஆட்சியில் மன்னனே மக்களின் உச்சம் என்பதனால் மன்னனின் ஒழுக்க நிலையும் சமுதாயத்திற்கு பயனாக சென்றடைகின்றது. எனவே தனி மனிதன் என்று பார்க்கும் பொழுது சாதாரண குடிமகனும் ஒன்றுதான், அரசனும் ஒன்றுதான் என்பதை நம்முடைய புறநானூறு சொல்வதாக இருக்கலாம்.
1: தனி மனித அறம் ஒழுக்கம் பத்தியெல்லாம் புறநானூறு என்ன சொல்லுச்சு அப்படின்னு சொன்னீங்க. அறம் தவிர புறநானூறு அரசியலும் பேசுகிறது. அரசியல் அப்படின்னா அரசன்தான், அந்த காலத்தில் அரசன்தான் வந்து அரசின் அச்சாணி போல் இருப்பதால் ஒரு அரசன் நீதி வழங்கும் பொழுது எந்த பக்கமும் சாராமல் நடுநிலையாக வந்து நீதி வழங்கணும். அதை நாம் வந்து ஒரு வார்த்தையால் குறிப்பிடுவோம், அது செங்கோன்மை. இந்த செங்கோன்மை குறித்து புறநானூர் என்ன சொல்லுது?
0: செங்கோன்மை உயர்ந்தவன் தாழ்ந்தவன், நற்பண்புடையவன் தீய பண்புடையவன் என்னும் கருதுகோள்கள் சூழ்நிலையால் உருவாக்கப்படுபவை. தற்காலிக தரநிலைகளைக் கண்டு மதிப்பிடும் மனப்போக்கு மன்னரிடம் இருந்தால் அவற்றை நீக்கி அறத்தின் வழியாக அவன் நடு நிலைமையோடு நீதி கூறுவதே மன்னர்களின் செங்கோன்மை.

0: கடமையாக கருதப்பட்டது. நான்குடன் மாண்டதாயினும் மாண்ட அறநெறி முதற்றே அரசின் கொற்றம். அதனால் நமர் என கோல் கோடாது பிறர் என குணம் கொல்லாது என்று புறநானூறு குறிப்பிடுகின்றது. வலிமையான நான்கு படைகள் கொண்டு இருந்தாலும் அறநெறி வழியாக செயல்படுதலே நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்க முடியும் என்று மருதன் இளநாகனார் சொல்வதாக இந்த ஒரு பாடல் இருக்கும். அதே போல் இன்னொரு பாடலையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அரசனானவன் முறையறிந்து வரிவாங்க வேண்டும், மக்களை கசக்கி பிழிந்து வரிவாங்குதல் தவறு என்பதையும் உணர்த்தக்கூடியதாக காய்நெல் அறுத்து கவளம் கொளினே என்று ஒரு பாடல் வரும். அதில் பல்வேறு ஏக்கர் கணக்கில் இருக்கக்கூடிய ஒரு நிலத்தில் விளைநிலத்தில் விளைந்திருக்கக்கூடிய அந்த நெற்பயிரை அந்த தானியத்தை யானைக்கு உணவாக சமைத்து கொடுத்தால் பல நாட்கள் கொடுக்கலாம். அதே உணவாக சமைத்து கொடுக்காமல் யானையே அந்த விளைநிலத்திற்குள் அனுப்பிவிட்டால் அது வாயில் செல்வதை விட காலில் மிதிப்பட்டு வீணாவதுதான் அதிகமாகும் என்று சொல்லி, மக்களுக்காகத்தான் மன்னனே தவிர மன்னனுக்காக மக்கள் இல்லை, மக்களினுடைய நலன் மட்டும்தான் அரசன் முதன்மையாக கொள்ள வேண்டும் என்பதையும், அரசனை நம்பி வாழ்ந்த புலவர்கள் ஆணித்தரமாக அரசனுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பாடல்களையும், மக்களாட்சியில் மக்களின் குரலுக்கு மதிப்பு இருந்தது, மன்னராட்சியில் மக்களின் குரலுக்கு, மக்களாட்சியில் மக்களின் குரலுக்கு மதிப்பு இருக்கு அப்படிங்கறது ஒரு பெரிய விஷயம் இல்ல, ஆனால் மன்னராட்சியில் மக்களின் குரலுக்கு மதிப்பு இருந்தது, அதை கேட்டு அரசன் நடந்தான் என்றும் சொல்லலாம். இதே போல் இன்னொரு அரசன் கேட்பான் புலவரிடம், என்னுடைய புகழானது இன்னும் பல ஆண்டு காலம் நீடித்து நிற்க வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும், நீர்வளத்தை பெருக்கு என்று சொல்கிறார். அப்போ நீரினுடைய அவசியத்தை புறநானூறு காலம் தொட்டு நாம் பார்த்து வருகிறோம். இந்த பாடல்களையெல்லாம் நாம் இன்னும் சற்று ஆழமாக, அசோகர் மரங்களை நட்டார், குளம் வெட்டினார், குளம் வெட்டினார் என்று பார்த்தோமே ஒழிய அதற்கான காரண காரியங்களை போதிக்காததனாலோ என்னவோ தெரியவில்லை, இன்று நாம் நீரை நோக்கி அடுத்த போரே நீருக்காக என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறோம். நம்முடைய இலக்கியங்கள் எல்லாம் நீர்வளத்தையும் உணவையும் ஒழுக்கத்தோடு கொண்டு வந்து தனி மனிதன் சமுதாயம் அரசன் என்று ஒவ்வொருவரோடும் பின்னி புனைந்து அந்த சமுதாய மேம்பாட்டிற்காக ஒவ்வொருவரும் பாடுபட வேண்டும் என்பதை வலியுறுத்துவதாகத்தான் நம்முடைய இலக்கியங்கள் அமைந்திருக்கின்றன என்று சொல்லலாம்.
1: செங்கோன்மை குறித்து அருமையா சொன்னீங்க. அடுத்து மனிதன் தவறு செய்வதில் எந்த விதமான மாறுதலும் இருக்க முடியாது. மனிதன் தவறை செய்துவிட்டு பின்பு மன்னிப்பு கேட்பதுதான் மனிதனுடைய மாண்பு. நம்ம கூட சொல்லுவோம், மன்னிக்கிற மனுஷன் மன்னிக்கு தெரிஞ்ச கடவுள் அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம சொல்லாடல்கள் வச்சிருக்கோம். அத்தகைய சூழ்நிலையில மன்னிக்கும் பண்பு பத்தி புறநானூற்றில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு?
0: மனித பண்புகளில் குறிப்பிடத்தக்கது மன்னிக்கும் பண்பு. பிறருடன் கலந்து பிறரின் துன்பங்களை தன்னுடையவை போல் பாவித்து துன்பத்தை பகிர்ந்து கொள்ளும் நேசப்பண்பு. முதலில் தன்னை நேசித்தல், தன்னை போன்ற இன்னொருவனை நேசித்தல், நம்மை போல உள்ள உயிரினங்களை நேசித்தல் என்ற நிலை வளர்ந்து நேசிப்பு விரிவடையும். தவறு நேர்கின்ற போது அதனை சரி செய்ய முயற்சிப்பதும் மனிதனின் உயர் பண்பாக கருத முடியும். இந்நிலை தாண்டி தனது வளர்நிலையில் தடை ஏற்படுத்துபவர்களையும் மன்னிக்கக்கூடிய உயர் பண்பையே மனித சமூகம் இன்றளவும் வேண்டி நிற்கின்றது. முகம் தெரியாத யாரோ ஒருவர் மீதும், இனம் தெரியாத ஏதோ ஒரு உயிரின் மீதும் செலுத்துகின்ற அன்பு நேசம் இவற்றை காட்டிலும் எதிரிகள் பகைவர்களை மன்னிக்கும் செயலை உயர் பண்பாக கருதப்படுகின்றது. தவறு செய்வது மனித இயல்பு, மன்னிப்பது மனித மாண்பு என்ற பொன்மொழியும் மன்னிக்கும் மனப்பக்குவத்தையே வளர்க்கின்றது. மன்னிக்கும் மனப்பக்குவம் எங்கு வலு பெறுகின்றதோ அங்கு தவறுகள் குறைந்து நேசிப்பு மேலோங்கும் என்பது திண்ணம். இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யக்கால் என்ன பயத்ததோ சால்பு என்ற வள்ளுவரின் சங்ககால சமுதாயத்தின் உள்ளீடாகத்தான் இருக்க முடியும். பிழை செய்தவர்களை மன்னிக்கும் பண்பாக புறநானூற்றில், நின் யான் பிழைத்தது நோவாய், எண்ணினும் நீ பிழைத்தாய் போல் நனி நானினையே என்று தாமப்பல் கண்ணனார் குறிப்பிடுகின்றார். நீ வெறுக்குமாறு நான் தவறு செய்தேன், சினம் கொள்ளாது தானே தவறு செய்தது போல் நாணம் கொண்டாய் என்னும் உயர்ந்த ஒழுக்க நெறியினாலேயே சங்க இலக்கிய சான்றோர் சமூகம் இன்றும் போற்றி பாடப்படுகின்றனர். இங்கு வள்ளுவரின் இன்னா செய்தவருக்கு கொடுக்கும் தண்டனை அவரை நாணும்படியாக நல்லது செய்தல் வேண்டும் என்ற கருத்து இங்கு உறுதிப்படுத்தப்படுகின்றது. ஆகையினால் தவறுகள் திருத்தப்பட்டு யானே பிழைத்தனன் சிறக்கனின் ஆயுள் என்று மனித மாண்பு வலுப்பெறுகின்றது. மன்னிக்கும் மாண்பாக இருக்கக்கூடிய அந்த தனி மனித கொள்கை சமூக வெளிப்பாடாக கட்டமைக்கப்பட்டு உயர் பண்பாக மாறி பெரும் பயனை உருவாக்க வேண்டும் என்பதுதான் இலக்கியங்களின் நோக்கமாக இருந்திருக்கிறது.
1: அருமையா சொன்னீங்க மேடம். மன்னிக்கும் பண்பு பத்தி புறநானூறு என்ன சொல்லுது அப்படின்றத, அதே நேரத்துல

0: மன்னிக்கும் பண்புக்கும் அடுத்து ஒருவர் செய்யும் நன்றியை நாம் மறக்காமல் இருக்க வேண்டும். அதை செய் நன்றி அறிதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் மனிதர்களிடையே இருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா, செய்த உதவியை உடனடியாக மறந்துடுறது தான். அது கூட சொல்லுவாங்க, உதவி செய்கிறவன் வந்து உயர்ந்த இடத்துல இருக்கும்போது தான் உதவியை பெறுறவன் அதை வந்து மதிப்பான் அப்படின்லாம் கூட சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி செய் நன்றி அறிதல் பற்றி புறநானூர் என்ன சொல்லுது?
1: தனி மனித பண்புகள் சிறந்த மற்றொரு பண்பு நன்றி அறிதல். செய்யும் உதவிக்கு பிரதிபலனாக நன்றி என்ற உணர்வொழுக்கம் ஈடு செய்யப்படுகின்றது. செய் நன்றி என்னும் நன்றி மிக உயர்ந்ததாகவே கருதப்படுகின்றது. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகர்க்கு என்று குறள் கூறுகின்றது. மனித வாழ்வின் அடிப்படையானது உயிர். உயிர் தேவையின் மூலதனம் உணவு. குழந்தைக்கு உணவாக தாய்ப்பால் கொடுக்கப்படுகின்றது. தாய்ப்பால் கொடுக்க முடியாத நிலையில் அந்த குழந்தையின் உயிரை காப்பாற்ற உதவுவது பசுவின் பாலாகும். தாயின் நிலையிலிருந்து தாயைப் போலவே தன்னை வளர்க்கும் பசுவும் தாய்க்கு ஒப்பாகும். ஒரு பெண் சமூக கட்டமைப்பில் தான் தாய்மை பெயற்றை அடைந்துவிட்டோம் என்றெண்ணும் போதெல்லாம் அவளின் மகிழ்ச்சி எல்லையில்லாமல் குதித்தோடும். வயிற்றில் கருதங்கி 10 மாதங்கள் சுமந்து பிள்ளை பேற்றை கொடுக்கும் தாயை உயிர் கொடுக்கும் தெய்வமாக கருதுகின்றோம். சிந்திக்கும் தன்மை கொண்ட ஆறறிவு படித்த மனித குழந்தை அறிவை பயன்படுத்தாத சூழலில் அக்ஜினையாக அது இது என்று கையாள்கிறோம். இந்த குழந்தை சமூக கட்டமைப்பில் தன்னையும் உட்படுத்தி கொண்டு வளர வளர பல அனுபவங்களை பெறுகின்றது. அக்குழந்தைக்கு தனது பகுத்தறிவை பயன்படுத்த சமூகம் அவ்வப்போது வாய்ப்புகளை கொடுத்துக் கொண்டே வருகின்றது. சமூகத்தின் வழியாக கிடைக்கும் சிறு சிறு அனுபவங்களோடு தனது மூளையின் அணுக்கூறுகளை கொண்டு பகுத்தறிவோடு சிந்திக்க நேரிடும் போது இயல்பாக ஏற்படும் தடைகளை நீக்கியும் எதிர்நோக்கியுள்ள இருளை அகற்றி வழிகாட்டவும் தயாராக இருப்பவர் ஆசான் என்று சொல்லக்கூடிய அறிஞர். இருளை அகற்றும் கல்வி இல்லாமல் போனால் பார்வை தெளிவாக இருப்பினும் 2 கண்களும் புண்ணியன்றே உணரப்படும் என்பது வள்ளுவரினுடைய கல்விக் கொள்கை. எழுத்தறிவித்தவன் இறைவனாகும் என்ற கருத்தும் இந்நிலையிலேயே முழுமை பெற்று நிற்கின்றது. மாதா, பிதா, குரு, தெய்வம் என்ற தொடர்களினால் உயிர் கொடுக்கும் மாதாவும் அறிவு கொடுக்கும் பிதாவும் இருவராலும் அறிமுகப்படுத்தப்பட்டு வாழ்வொழியை கொடுக்கும் குருவும் இறைத்தன்மை கொண்டவர்களே. இங்கு உயிர் கொடுக்கும் தாயின் வயிற்றிலுள்ள கருவை சிதைப்பவர்களுக்கும் தாயின் தன்மையை பெற்றுள்ள பசுவின் பால் காம்புகளை சிதைப்பவர்களுக்கும் கல்வி அறிவு கொடுத்து வாழ்வாதாரத்தை ஒளியேற்று வைக்கும் ஆசானை படித்து தீங்கு புரிந்தவர்களுக்கும் பெரும் பாவம் வந்து சேரும். இந்த பெரும் பாவங்களையும் இறைத்தன்மை கொண்ட மாதா, பிதா, குரு இவர்களின் மாண்பினால் நம்மை விடுவித்துக் கொள்ள வாய்ப்புண்டு. இதற்கும் மேலாக ஒருவர் செய்யும் நன்மைகளை மறப்பவர்களுக்கு மிக பெரிய பாவம் வந்து சேரும். இப்பாவத்தை ஏற்படுத்திக் கொள்ளாதவர்களே உயர்வு கொண்ட மனிதர்கள் ஆவார். ஏனென்றால் இப்பெரும் பாவத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள எவ்வகையான வழிமுறையும் இல்லை என்பது சமூக நியதி. இந்த தனி மனித நியதைத்தான் புறநானூற்றில் ஆண்முலை அறுத்த அரணிலோருக்கும் மான் இழை மகளிர் கருச்சிதைத்தோர்க்கும் குறவர் தப்பிய கொடுமையோர்க்கும் வழுவாய் மருங்கின் கழுவாயும் உள என்று பாடுகின்றார் ஆலந்தூர் கிழார். இதன் அடுத்த நிலையாக ஒருவர் செய்த நன்மையை உயிர் உள்ளவரை உணர்தல் அவசியம். இந்த ஒட்டுமொத்த உணர்வுகளின் பிரதிபலிப்பு தான் நன்றி என்னும் சொல். தினையளவு உதவிகள் செய்தாலும் பயன் தெரிந்தவர்கள் பனையளவு கொண்டு மகிழ்வார்கள். பிறர் செய்யும் உதவிகளை, பயன்களை, நன்மைகளை எந்த சூழலிலும் மறத்தல் கூடாது. இங்கு மறத்தல் என்பது கொன்றல் என்று பொருள் கொள்கின்றது. இந்த கருத்தை வலியுறுத்தக்கூடிய புறநானூற்று பாடல்தான் நிலம் புடை பெயர்வதாயினும் ஒருவன் செய்தி கொன்றோர்க்கு உயிரியில் என்று குறிப்பிடுகின்றது. இந்த உயிர் உள்ளவரை, உணர்வு உள்ளவரை, உலகம் அழிந்து போகும் வரை செய்த உதவியை நினைத்து பார்க்க வேண்டும். உலகமே கீழ் மேலாக அழியுமாறு ஆயினும் ஒருவரின் நன்மையை மறக்கலாகாது என்றும் ஒருபடி மேலே சென்று குறிப்பிடுகின்றது. நன்மையின் உண்மையையும் ஆழத்தையும் கூறி தனி மனிதன் நன்றி அறிவு உடையவனாக, செய் நன்றி அறிதலை உடையவனாக, உணர்ந்தவனாக இருக்க வேண்டும் என்பதை நம்முடைய புறநானூறு குறிப்பிடுகின்றது.
0: செய் நன்றி அறிதல், அதை பத்தி அருமையா சொன்னீங்க. அதே மாதிரி புறநானூறு ஈகை மறுத்தல் பத்தியும் சொல்லுது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
1: ஈகை என்பது பொருள் உள்ளவன் பொருள் இல்லாதவனுக்கு கொடுக்கும் செயலாகும். ஈதல் இசைபட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு என்பது குறள் கருத்து. ஈகை வாழ்க்கையில் பெரும் இடத்தை வரையறுத்து நிற்கின்றது. இந்த ஈகை பிரதிபலன் பார்க்கும் தன்மையை கொண்டது கடன் என்றே சொல்லப்படும். வறியவருக்கு ஒன்று ஈவதே ஈகை என்கின்றது வள்ளுவம். வறியவரின் முகம் கண்டு ஈதல் வேண்டும், இம்முகன் காணும் அளவே ஈகையின் அளவுகோலாக இருக்க முடியும். இந்த ஈகை புறநானூற்றில் வாழ்க்கை பண்பாகவே கருதப்படுகின்றது. தன்னுடைய வறுமையை தீர்த்து கொள்ள பொருள் இருக்கும் புறவலரிடம் பொருள் பெற்று உயிர் வாழ்தல் இயல்பான செயலாகவே அமைகின்றது.

இரவலர்களுக்கு பொருள் கொடுத்து தானும் இறப்பவராகிவிட்டால் இங்கே ஈகே என்ற நல்லறம் கெட்டுப்போய் விடுகின்றது. இப்போது இறந்து வாழும் தன்மை உடைத்தெறியப்படுகின்றது. இந்த கருத்தை புறநானூற்றில், என் கிழிந்த ஆடையை அகற்றி புத்தாடை அணிவித்து இவன் இறங்கத்தக்கவன் என்று எண்ணி கள்ளின் தெளிவுடன் இறைச்சி தந்து பசி போக்கி அவ்விரவிலேயே வேண்டுவன யாவும் கொடுத்து புறவலன் வறுமையாகிய கடலை கடக்கும் தெப்பமாக இருப்பதால் அந்நாளிலிருந்து பிறர்பார் சென்று இறப்பதை தவிர்த்தேன். எனவே

0: குரலே என்று ஈகை மறுப்பு செய்கின்றார் நன்னாகனார். இந்நிலையில்தான் ஈதல் என்பது இழிந்த செயல் என்னும் கருத்தோட்டம் உருவாகின்றது. ஈயன இரத்தல் இழிந்தன்று, அதன் எதிர் ஈயேன் என்றல் அதனினும் இழிந்தன்று, கொள் எனக் கொடுத்தல் உயர்ந்தன்று, அதன் எதிர் கொள்ளேன் என்றல் அதனினும் உயர்ந்தன்று என்ற கருத்து ரீதியாக புதிய வடிவாக்கத்தை பெறுகிறது ஈகை. இதே கருத்தை வலியுறுத்திய வள்ளுவர் இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலக இயற்றியான் என்று சொல்கின்றார். ஈயன இரத்தல் இழிந்தன்று, ஒருத்தருக்கு ஈயன இரத்தல் எனக்கு வேணும் உதவி செய் அப்படின்னு கேட்கறது இழிவானது, அதன் எதிர் ஈயேன் என்றால் அதனினும் இழிவானது, கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது அதை விட இழி. பார்த்ததுமே அவங்களுக்கு உதவி வேணும் போல இருக்கேன்னு தெரிஞ்சு கொடுப்பது உயர்வானது, அப்படி கொடுக்கறச்ச கூட வேண்டாம் என்று மறுப்பது அதை விட உயர்வானது என்று பேசக்கூடியதாக இருக்கிறது. கொடுக்கும் தன்மையில் முறையறிந்து கொடுத்தல் அவசியம். பசியென்று வந்தவனுக்கு யானையாக பரிசாக கொடுப்பதும் காலம் தாழ்த்தி பொருள் கொடுப்பதும் புறநானூற்றில் காணப்படுகிறது. இப்படிப்பட்ட எண்ணம் வந்த பொழுதுதான் ஔவை தனக்கு பொருள் கொடுக்காமல் காலம் தாழ்த்திய போது அதியமானிடம் சொல்கிறார். அதியமானுடைய நட்பு அதன் பின்பால் ஏற்பட்டது. முதன் முதலாக அதியமானை பார்க்க சென்ற பொழுது அதியமான் பரிசில் கொடுக்க காலம் தாழ்த்துகின்றான். ஔவையாருக்கு கோபம் வருது. வாயிலோனை சொல்றார், வாயிலோனே எத்திசை செலினும் அத்திசை சோறே, எனக்கு எங்க போனாலும் சோறு கிடைக்கும், இதை போய் அவன்கிட்ட சொல்லு அதியமான் கேட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. சோ அப்படி செல்லும் பொழுது அதியமான் வேகமா வந்து சொல்றான், உன்னுடைய தமிழை கேட்பதற்காகத்தான் காலம் தாழ்த்தினேனே தவிர உன்னை அவமதிக்கல நானு அப்படின்னு சொல்றான். அப்போ எத்திசை செலினும் அத்திசை சோறு என்று காலம் தாழ்த்தி கொடுத்த பொருள் பெறாமல் கொள்ளேன் என்று சொல்லக்கூடிய பண்பும் ஔவை போன்ற புலவரிடம் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். பாத்திரம் அறிந்து பிச்சை போடு என்ற பழமொழியை பாத்திரம் அறிந்து பொருள் கொடுக்க வேண்டும் என்று தவறாக பொருள் கொள்ளப்படுகின்றது. பா கூட்டல் திறம், பாடுகின்ற திறமைக்கேற்ப பாடலின் தன்மைக்கேற்ப பிச்சை போடுதலே ஈகையின் தன்மையாகும். வறுமையை உண்டாக்குவதாலும் பெரும் புகழ் போற்றி பொருள் பெறுவதாலும் ஈகை இழிந்ததாக கருதப்பட்டது. எனவேதான் ஈயன் கிளவி இழிந்தோன் கூற்று என்று தொல்காப்பியம் அதற்கு இலக்கணம் வகுக்கின்றது. இழிந்தோன் கூற்றாகிய ஈதல் என்பது தனி மனித ஒழுக்க வீதியை வெளிப்படுத்தி நிற்கின்றது என்று சொல்லலாம்.
1: ஈகை மறுத்தல் குறித்து புறநானூர் என்ன சொல்லுது அப்படின்றத ரொம்ப விரிவாகவே சொன்னீங்க. நேயர்களே, இன்றைய இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் புறநானூற்றில் பொன்மொழிகள் என்ற தலைப்பில் முனைவர் இரா அனுராதா அவர்களுடன் உரையாடி கொண்டிருக்கிறோம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: இயல்பு இரக்கம் என்று அடையாளப்படுத்த முடியும். இரக்கம் உள்ள மனிதரிடம் ஈகை குணம் நிறைவாக பொதிந்திருக்கும். இந்த இரக்க குணம்தான் மனிதன் இன்னொரு மனிதன் மீது அன்பு பாராட்டும், தோழமை உணர்வை ஏற்படுத்தும். இதற்கான உட்கூறாக அமைந்திருந்தது. அதியமானின் இரக்க உணர்வை பற்றி புறநானூற்றில் ஔவையார் பாடும்போது, புன்தலை பொருணன் அழியன்தான் என தன் உழை குறுகல் வேண்டி என் அரை முதுநீர் பாசி என்ன உடைகளைந்து திருமலர் அன்ன புதுமடி கொளி என்று தன்னை கண்டவுடன் அவள் இறங்கத்தக்கவள் என்று எண்ணி உடனே எனது அழுக்கேறிய ஆடை மாற்றி புத்தாடை அணிவித்து இரவலர் என்ற தன்மை மாற்றினார். அதியமா நெடுமா நஞ்சின் இரக்க குணம் போற்றத்தக்கது என்று பாராட்டுகின்றார். புத்தாடையுடன் உணவாக களிப்பை தருகின்ற கள்ளையும் ஊன்கலந்த உணவையும் அளித்து மகிழ்ந்தான் என்று போற்றி பாடும்போது அதியமான் என்ற ஒரு தனி மனிதனின் இரக்க பண்பு போற்றப்படுகின்றது. இந்த தனி மனித அறம் சமூகம் சார்ந்த பயன்களை பலரும் பெறுகின்றனர். உயர் பண்பான ஈகை எந்தவித புறத்தாக்குதல்களுக்கும் ஆட்படாமல் கருத்தியல் ரீதியாக மக்களின் வழியாக வெளிப்படுத்தும் போது அது சமூக விழுமியமாக மாறுதலை அடைகின்றது என்று சொல்லலாம். பகிர்ந்துண்ணும் பண்பு என்பது தமிழர்களுடைய வாழ்விலே மரபாக கடைபிடித்து வந்தனர். மன்னர்களிடம் புலவர்களின் உறவு மிகவும் நெருக்கமானதாக இருந்திருக்கின்றது. குறிப்பாக ஔவையின் வாழ்விற்கு அதியமான் செய்த ஈகை பேருதவியாக இருந்தது. அதனால் அதியமானின் ஈகை பண்பும் பகிர்ந்துண்ணும் பண்பும் புறநானூற்றில் காணப்படுகிறது. கள்ளையும் உணவையும் தனக்காக வைத்துக் கொள்ளாமல் பொருளின் தன்மைக்கேற்ப குறைவாக இருந்தாலும் என்னை தவிர்த்து உண்ணமாட்டான், நிறைவாக இருந்தால் அனைவருக்கும் பகிர்ந்து கொடுத்து உண்ணும் உயர்ந்த பண்பை கொண்டவன் அதியமான் என்று அவரிடம் உள்ள ஈகை பண்பையும் பகிர்ந்துண்ணும் பண்பையும் ஔவை பாடியிருப்பது ஈகையின் சிறப்பை எடுத்துரைப்பதாக அமைந்திருக்கின்றது.
1: அடுத்து தவம் குறித்து புறநானூர் என்ன சொல்வது? தவம் என்ற வார்த்தை எந்த அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது?
0: ஆடம்பர வாழ்க்கையில் மூழ்கி போன மன்னராட்சியில் அமைதியை நிலைநாட்ட பல ஒழுக்க நிலைகள் வரையறுக்கப்பட்டன. ஏன்னா நமக்கு எப்பவுமே ஒரே மாதிரியான வாழ்க்கை ஒரு சலிப்பை தட்டும். சோ அப்படி ஆடம்பர வாழ்க்கையில் மூழ்கி போன மன்னராட்சியில் அமைதியை நிலைநாட்ட பல ஒழுக்க நிலைகள் வரையறுக்கப்பட்டன. இந்த ஒழுக்க நெறிகள் மனித மனத்தை சீர் செய்யும் என்ற கருத்தோட்டத்தில் தனி மனிதன் மீது உயர் பண்பு நெறிகளை அச்சமுதாயம் அவனுக்கு சுமத்தியது. பெரும்பாலும் மக்களுக்கு சொல்லப்பட்ட நெறிகளை காட்டிலும் மன்னர்களுக்கும் புரவலர்களுக்கும் சொல்லப்பட்ட நெறிகளே அதிகமானதாகும். சங்க இலக்கியத்தை பொறுத்தவரை மக்களின் முழு வடிவம் மன்னனாவான். மன்னனின் அசைவுகளும் ஆசைகளும் மக்களின் உழைப்பாக இருந்திருக்கின்றன. ஒட்டுமொத்த மக்களையும் அவர்களின் வளர்நிலையில் ஒழுக்கத்தையும் வளர்க்க வேண்டுமெனில் மக்களின் உயிர் நாடியான மன்னனின் வாழ்நிலையை சரிபடுத்துதல் என்ற நிலைக்கு செல்ல வேண்டியிருந்தது. தனி மனித ஒழுக்கம் என்பது மன்னரை சார்ந்த கோட்பாட்டு நெறியாக இருந்தது. வாழ்வில் கிடைக்கும் பொருள்கள் அனைத்தும் நிலையாமை தன்மை கொண்டவை. பொருள் செல்வம், இளமை, யாக்கை இவை அனைத்தும் நிலையாமை தன்மை கொண்டவை. எனவே அற ஒழுக்கங்களினால் செய்யும் வினை பயன் சிறந்ததாக கருதப்படும் என்பதை உணர்ந்து புலவர்கள் நீதி கருத்துக்களை எடுத்துரைத்துள்ளனர். நிலையாமை தன்மை கொண்ட இந்த உலகில் உயிர் உள்ள வரையில் ஒழுக்கத்தின் மேன்மை கருதி அறவழியில் செல்ல முடியும் என்பது சங்க இலக்கிய காலத்தின் நிலையான கருத்தாக இருந்திருக்கலாம். செய் நீ முன்னிய வினையே முன்னீர் வரைப்பகம் முழுதுடன் துறந்தே என்று புறநானூற்றில் ஐயாதி சிறுவெண் தேரையார் என்னும் புலவரால் வலியுறுத்தப்பட்டுள்ளது. கடல் சூழ்ந்த இந்த உலகத்தில் ஆடம்பரங்களோடு அனைத்து வளங்களையும் தமக்கே உரித்தாக கொண்டு வாழ்ந்து பெரும் பரப்பை உடைய மண்ணுலையின் தலைவன் என்று தன்னை அடையாளப்படுத்திய மன்னர்கள் கடல் அலைகளால் ஒதுக்கப்பட்ட மணலின் எண்ணிக்கைக்கு ஒப்பாவார்கள். இவர்கள் அனைவரும் உலக சுகத்தையும் இழந்து காட்டில் உள்ள சிறு இடத்தையே தரதாக்கிக் கொண்டு மாண்டார்கள். எனவே நீயும் வெறுமனே ஆசைகளின் ஆரவாரத்தோடு வாழ்ந்து மண்ணுக்கு இரையாகும் முன்பு அற வினைகளோடு கூடிய தவப்பயனை செய்வாயாக என்று சொல்கின்றார். தனி மனித அகவளத்தை செழுமைப்படுத்துவது தவம் என்று சொல்லலாம். இத்தவம் மனித வளத்தை மேம்படுத்துகிறது. மனித வளத்தையும் மானுட செழுமையையும் உண்டாக்கும் தவம் மேற்கொள்ள உலகப் பொருளை துறக்க வேண்டும் என்பது பொதுவான கருத்து. இங்கு துறந்து என்பது இழப்பது என்று பொருள் கொள்வமையானால் தவம் என்ற சொல் முழுமையடையாமல் போகும். துறந்து என்பதற்கு ஒதுக்குதல், தவிர்த்தல் என்ற சொல்லாடல்களை நாம் கையாளும் பொழுது துரத்தல் என்பது இழப்பாக இருக்காது. நான் தள்ளி வைக்கிறேன், நான் ஒதுக்கி வைக்கிறேன் அப்படின்னு வரும்பொழுது எனக்கு வேணான்னு சொல்றதை விட நான் ஒதுக்குறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அது இழப்பாக தெரியாது. மேன்மையின் வெளிச்சம் என்று சொல்லலாம். துறவு நிலையை அடைதல் கூட அப்படித்தான்.

0: இடைவெளிக்கு முன்னாடி பேசும்போது ஈகை மறுத்தல் குறித்து ரொம்ப அருமையாக சொன்னீங்க. அதே மாதிரி ஒருவருக்கு கருணை காட்டுவது, இரக்கம் காட்டுவது, இதை பற்றியும் புறநானூற்ற பல செய்திகள் இருக்கு. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க.
1: வறுமையால் வாடி நிற்பவர் மீது கொள்ளும் அன்பு

0: சுகம், மனைவி, மக்கள், பொருள், செல்வம், ஆசை என்ற பல்வேறு உறவுகளையும் துறந்து விடுபவன் துறவி. மேலே சொல்லப்பட்ட நிலையாமை தன்மை கொண்ட அனைத்துமே வாழ்க்கையின் இடையிட்ட மாயப்பொருள்கள். அதனை இழந்து விட்டோம் என்று சொல்ல முடியாது. இன்னும் மேலான தூய்மையான சிறந்த மனநிலையான ஒழுக்க நிலையை அடைய வாழ்க்கையில் இடம்பெற்ற நிலையாமை தன்மை கொண்ட அனைத்தையும் தவிர்த்தல், ஒதுக்கி தள்ளுதலே தவம் என்று சொல்லக்கூடிய தூய நிலையை சென்றடைய முடியும் என்ற முடிவுக்கு நாம் வர முடியும். வீட்டில் உள்ள குப்பைகளை தினம் தினம் கூட்டி வெளியே தள்ளிவிடுவதைப் போல, தற்காலிகமாக தேவையில்லாத துன்பங்களை உண்டாக்கக்கூடிய குப்பைகளை அகற்றுதலைப் போல, நாம் நமக்கு தேவையானவற்றை வைத்துக் கொண்டு தேவையில்லாதவற்றை எல்லாம் அகற்றுதல் வேண்டும். இப்பொழுது பற்றற்ற வழிபாடு என்று சொல்லக்கூடிய தவமானது தூய்மை அடைந்து, மனம் தூய்மை அடைந்து வாழ்வு மேம்படும், புகழ் என்ற நிலைத்த தன்மையானது ஏற்படும். வாழ்நாளில் செய்யும் பொருள், பெரும் செயல், பிறருக்கு செய்யும் தானம் தன்னை மேம்படுத்தும் தவம் இங்கு குறிப்பிடத்தக்கது. உற்றநோய் நோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு என்று வள்ளுவம் வலியுறுத்தும் தவத்தை சங்ககாலமும் வலியுறுத்தியிருக்கின்றது. உற்றநோய் நோன்றல் உயிருக்கு ஊறு செய்யாமை. கோதமனார் என்னும் புலவர் பிறர் உரைக்கும் நற்கருத்துக்களை கொண்டு பகல் பொழுதிலும் இரவு பொழுதிலும் உரிய கடமைகளை செய்க என்று அறிவுறுத்துகின்றார். பிறர் கூறிய மொழிதெறியா ஞாயிற்று எல்லை ஆழ்வினைக்கு உதவி இறைவின் எல்லை வருவது நாடி உரைத்திசின் பெரும நன்றும் என்று அறிவுறுத்துகின்றார். பக்குடுக்கை நற்கனியார் முக்தி நிலை பற்றி கூறும் பொழுது, இன்னாது அம்மை இவ்வுலகம் இனிய காண்ப இதன் இயல்புணர்ந்தோரே, உலக இயல்புகளை அறிந்தவர்கள் அறம் பொருள் இன்பம் தேடி இவையெல்லாம் முடிந்து முக்தி நிலையை தேடுவதே மனித வாழ்வின் தேவை என்று சொல்கின்றார். இன்னாது அம்மா இவ்வுலகம் இனிய காண்க இதன் இயல்புணர்ந்தோடு இன்ப துன்பங்களை கொண்ட நிலையற்ற இந்த உலகத்தில் நல்லறம் செய்யும் பணியாக முக்தி அடைய வேண்டும் என்பது அறிவுறுத்தப்படுகின்றது. தூய மனத்தை கொள்ளும் முக்தி அடைவதையும் அதனால் அகவளத்தை பெருக்கும் தவத்தையும் தனி மனிதனுடைய உயர் பண்பினுடைய அடையாளமாக புலவர்கள் ஒழுக்கத்தின் கீழே கொண்டு வந்திருக்கிறார்கள், அல்லது ஒழுங்குபடுத்தி வரிசைப்படுத்தி சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்லலாம்.
1: அருமையா சொன்னீங்க. தவம் அப்படின்னா என்ன, புறநானூறு தவநிலையை பற்றி என்ன சொல்லுது அப்படின்றத சொன்னீங்க. அடுத்து சங்க இலக்கியத்துல தலைவிக்கு இரண்டு விதமான வாழ்வு உண்டு. ஒன்று களவு, இன்னொன்று கற்பு. களவுன்றது தலைவனும் தலைவியும் ஊராறு முன் மனம் செய்வதற்கு முன்போ இல்லை உடன்போக்கு நடப்பதற்கு முன்போ அவர்களுடைய தனிமையில சந்திச்சுக்கிறத நம்ம வந்து அவர்களை காதலை வளர்த்துக்கிறது களவு அப்படின்னு சொல்றோம். அதன்பின் மன வாழ்க்கையில் அவள் நுழையும் பொழுது அவனுடன் வந்து வாழ்வில் சேரும் பொழுது அவளது கற்பு நிலையை அடைந்து விட்டாள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது இரண்டு வகை தலைவிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் கற்பு என்ற வார்த்தையை வச்சு பார்த்தோம் அப்படின்னா, அந்த காலத்துல சங்க இலக்கியத்தின்படி பார்த்தா தலைவனுக்கு கற்புன்ற அந்த ஒரு ஒழுக்க நெறி சொல்லலை, தலைவிக்கு மட்டும்தான் ஒழுக்க நெறிகள் சொல்லப்படுது. அப்படின்ற பட்சத்துல புறநானூறு இந்த கற்புன்ற நிலையை பற்றி என்ன சொல்லுது?
0: கற்பு என்பது வாழ்வினுடைய ஒழுக்க நிலை, உண்மை தன்மையை கொண்டது. இதற்கான சொற்கள் மாற்றம் செய்யப்பட்டாலும் பொருள் ஆழம் கண்டுபிடிக்கப்பட்டாலும் கற்பு என்ற சொல்லின் முழுமை எப்போதும் ஒரே முகத்தை தான் கொண்டிருக்க முடியும். கற்பின் தன்மையை அறிய முல்லை பூவை உதாரணமாக சொல்வார்கள். முல்லை சான்ற கற்பின் என்று கலித்தொகை அடையாளப்படுத்துகிறது. நமது தேவைக்காகவும் சமூக மாற்றங்களுக்காகவும் கற்பு என்று சொல்லக்கூடிய மனத்திற்பத்தை மாறுகின்ற மதிப்பு என்று எண்ணி கால மாற்றங்களுக்குள் கற்பு என்பதின் பொருள் விளக்கம் சிதைந்து விடுகிறது. தலைவனுக்கு தலைவியை அவருடைய பெற்றோர்கள் உரிய சடங்குகளோடு திருமணம் புரிய கொடுப்பது என்று தொல்காப்பியம் கற்புக்கு இலக்கணம் வகுத்துள்ளது. கற்பெனப்படுவது காரணமோடு புணர கொடற்குறி மரபின் கிழவன் கிழத்தியை கொடைக்குறி மரபினோர் கொடுப்ப கொள்வதுவே என்று சொல்கின்றது. கற்பு என்னும் மனத்திற்பத்தை பண்டைய காலத்தில் மூன்று வகையாக பார்த்தார்கள். கணவன் இறந்த செய்தி கேட்டு உயிர் விடுதல் தலை கற்பு. இடைக்கற்பு என்பது கணவனுடன் தானும் உயிர் மடிதல், கணவனோடு உயிர் துறக்காது காய்மை நோற்று வாழ்வது கடைக்கற்பு என்று வகைப்படுத்தியிருக்கிறார்கள். கற்பெனப்படுவது சொல் திரம்பாமை என்று நீதி இலக்கியங்கள் கற்பிற்கு இலக்கணம் வகிக்கின்றன. ஆக கற்பு என்பது வாய்மையுடன் மன உறுதியுடன் இருக்கும் நல்வொழுக்கம் என்று அடையாளப்படுத்த முடியும். சிலப்பதிகார நாயகி கற்புக்கரசி என்று போற்றப்பட்டதும் தன்னை விட்டு மாதவிடம் கோவலன் சென்ற போதும் அவனே தன்னுடைய கணவன் என்ற மன உறுதிப்பாடும் கணவனை காணாத தேவந்தி குளம் சுற்றி இறைவனை வேண்ட கண்ணகி அழைக்கும் போது பீடன்று என்று சொல்லி தலைவன் மீது கொண்டுள்ள அன்பினை கண்ணகி உறுதிப்படுத்துகின்றாள். கணவனே கண் கண்ட தெய்வம், என் கணவனை விட்டு கொடுக்காத கடவுளை தொழக்கூடிய பண்பெல்லாம் உயர்ந்ததாகவோ பெருமையாகவோ கொள்ள முடியாது என்பதின் அடையாளமே பீடன்று என்ற சொல் என்று சொல்லலாம். தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதெழுவான் அப்படின்னு சொல்வார் நம்முடைய வள்ளுவர். கற்பு நிலை என்று வந்தால் அதை இரு கட்சிக்கும் பொதுவில் வைப்போம்

0: அப்படின்னு சொல்வார் பாரதியார். அப்போ செய்யிர்தீர் கற்பின் சேயிழை கனவ என்று சொல்லக்கூடியதாக இருக்கின்றது இரும்பிழர் தலையார் என்று புலவர் ஒரு பாடக்கூடிய பாண்டிய மன்னனை பற்றி பாடும் பொழுது செய்யிர்தீர் கற்பின் சேயிழை கனவ என்று சொல்கின்றார். குற்றமில்லாத தலைக்கற்பின் மாண்பை உடைய மங்கையின் கணவனே. அப்போ அங்க கூட ஆணுக்கான கற்பு சொல்லப்பட்டதாக தெரியப்படவில்லை. இப்படி தனி மனித ஒழுக்கத்தின் ஆழத்தை இலக்கியத்தின் வாயிலாக புரிந்து கொள்ள முடியும். வெயிலென முனியேன், பணியென மடியேன், கல்குயின்றன்ன என்னல்கூர் வழிமறை, நானலது இல்லா கற்பின் வாழ்நுதல் மெல்லியல் குறுமகள் உள்ளி. இங்கும் பாத்தீங்கன்னா அந்த தலைவியினுடைய கற்பு நெறிதான் சொல்லப்படுகின்றது. பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பெனும் திண்மை உண்டாக பெறின் அப்படின்னு சொல்வாங்க. புற தூண்டுதலால் வறுமை ஏழ்மை ஆகியவை பெண்ணின் மன உறுதியான அந்த கற்பு என்று சொல்லக்கூடிய அந்த ஒழுக்கத்திற்கு இடையூறாக அமைந்து விடலாம் என்று சொல்லலாம். இப்படியாக பெண்ணினுடைய கற்பு என்று பார்க்கும் பொழுது புறநானூறு சொல்லக்கூடிய கற்பு என்று ஒரு பாடலை மீண்டும் நம்மால் சொல்ல முடியும். ஔவையார் பாடிய பாடல், எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே என்று சொல்கின்றார். இன்று வரை நாம் எங்காவது ஏதாவது ஒரு தவறு ஏற்பட்டுவிட்டால் அந்த பழியை அந்த பெண்ணின் மீது போடக்கூடியவர்களாக இருக்கிறோம். அந்த பொண்ணு அந்த நேரத்துக்கு போனா, அந்த பொண்ணு என்ன ஆட போட்டிருந்தா, ஐயோ ஒரு பொண்ணு காதலிக்கிறாளா, குடும்ப மானமே போச்சு. இப்படி பெண் பக்கமே நாம் எல்லா குற்றங்களையும் குறைகளையும் கொண்டு சென்று அடுக்கி அடுக்கி அவர்களை மிகுந்த மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிறோம். ஔவையார் அன்னைக்கே பாடிட்டார், எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனை. முடிந்து விட்டது. ஒரு நாட்டில் அல்லது ஒரு சமூகத்தில் ஒரு இடத்தில் ஆடவர்கள் எப்படி ஒழுக்கமானவர்களாக இருக்கிறார்களோ, எப்படி இருக்கிறார்களோ, அதை பொறுத்து தான் அந்த சமுதாயம் என்று கூறிவிடுகிறார். அப்பொழுது ஒரே ஒரு பாடல், ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதன் என்று சொல்வதை போல் நாம் எந்த பாடலை எடுத்துக்கொள்ள வேண்டுமானால், எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே என்று ஒரு பெண் பார் புலவர் பாடியுள்ளதை நாம் பின்பற்ற வேண்டும் என்று நினைக்கின்றேன்.
1: சமுதாய கருத்தையும் அப்படியே சொல்லியிருக்கீங்க, வரவேற்கத்தக்க ஒரு கருத்து. நம்ம அடுத்தது புகழ் குறித்து புறநானூர் என்ன சொல்லுது?
0: மனிதன் இறந்து போன பின்பும் நிலைத்து நிற்பது புகழ் என்னும் பெரும் பேரது. வாழ்ந்த காலங்களில் செய்யும் நல்ல செயல்கள் நீண்ட காலம் வரை மக்கள் மனதில் நிலைக்கும் வண்ணமாக புகழோடு பேசப்படுகின்றன. ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொன்றாது நிற்பதொன்று இல் என்பது வள்ளுவர் வாக்கு. அனைத்தும் வாய்ந்த பின்பும் நிலைத்து நிற்பது மாட்சிமைதன்மை கொண்ட புகழ் என்னும் நற்பேறு மட்டுமே. புறநானூற்றில் பொருளுக்காக மன்னனை புகழ்ந்து பாடுவது ஒரு நிலை. மன்னிடமுள்ள தவறான போக்குகளை இடித்துரைப்பது அதனால்தான் புகழ் பெற்று மன்னன் மனதில் நீங்கா இடம்பெறுவது என்பது இன்னொரு நிலை. இந்நிலையின்படி இந்நிலைகளை தாண்டி தனக்கு உதவிகள் செய்து வறுமை போக்கிய மன்னன் புகழ் பெற வேண்டும் என்று எண்ணி அவனுக்கு அறிவுரை கூறுதல் என்ற நிலையும் உண்டு. இந்த மூன்றாம் நிலையே சமூக அக்கறையுடன் கூடிய தனி மனித மேம்பாட்டை உயர்த்த நினைப்பது. விழவின் கோடியர் நீர்மை போல முறை முறை ஆடுநர் கழியும் இவ்வுலகத்துக்கூடிய நகை புறனாக நின் சுற்றம் இசை புறனாக நீ ஓம்பிய பொருளே. பகை மன்னவர்கள் பலர் சில தொழில்கள் சிறந்தோங்கவும் வீரமும் வெற்றியும் கொண்டு வாழ்ந்த போதிலும் புகழ் என்னும் நற்பேரை பெற மன்னர்களுக்கு புலவர்களால் அறிவுறுத்தப்படுகிறது. இந்த பாடலின் வழியாக புகழை பெற வேண்டி முதுகண்ணன் சாத்தனார் சோழன் நலங்கிள்ளிக்கு அறிவுறுத்துகின்றார். விழா காலங்களில் இரவில் நடைபெறும் நாடகம் காலை விடிந்தவுடன் எந்த அடையாளமும் இல்லாமல் கலைந்து விடுவதை போல வாழ்க்கையும் அப்படிப்பட்ட தன்மையை கொண்டது. எனவே வாழும் காலத்தில் புகழை தேட மகிழ்ச்சியோடு மக்களோடு நண்பனாக யாசிப்பவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் பொருள் கொடுத்து உதவி செய்து பெயரை புகழோடு நிலைத்து நிற்க மன்னனுக்கு அறிவுறுத்துகின்றார். மன்னனுக்கு புகழை தேடித்தருதல் என்பது நாட்டை நிர்வகிக்கும் திறமை, நாட்டை பாதுகாத்தல், படையை பெருக்குதல், எதிரிகளை அழித்தல், அதனால் வரும் பொருட்களை இறப்போருக்கு கொடுத்து உதவுதல் போன்ற செயல்களால் புகழ் வந்து சேரும். மக்களும் மன்னனும் வீரர்களும் செழுமையோடு இருக்க உணவளிக்கும் விவசாயத்தை பெருக்குவதால் பெரும் புகழை மன்னன் பெற்றிருக்கின்றான். இரும்பொறை என்னும் சேர மன்னனை குறுங்கோழியூர் கிழார் என்னும் புலவர் வேளாண்மை தொழிலை பெருக்கி அதன் வழியாக மக்கள் உயிரையும் காத்து வீரர்களின் வலிமையை பெருக்குவதே அனைத்திற்கும் ஆதாரம். எனவே வேளாண்மையை பெருக்குக, அதுவே உனக்கு பெரும் புகழை தேடித்தரும் என்று அறிவுறுத்துகின்றார். ஏனென்றால் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரை இந்த கருத்தை வலியுறுத்தக்கூடிய பாடலையும் நாம் பார்க்க முடியும். எனவே உலகை காக்கக்கூடிய தன்மையாக, உலகில் நிலைத்து நிற்கக்கூடிய தன்மையாக புகழை அவர்கள் பார்த்தார்கள் என்று சொல்லலாம்.
1: அருமையா சொன்னீங்க. புகழ் என்றால் என்ன அப்படின்னு, நம்ம பண்டைய காலத்துல உள்ள அரசர்கள் ஒரு போரில் தோற்றுவிட்டால் அந்த தோல்வியின் அவமானம் தாங்க முடியாமல் வடக்கிருந்து உயிர் விடுவாங்க. அதே போல மார்பில் பாய்

0: ஒரு வாள் முதுகு வழியே வந்துடுச்சுன்னா அது பொறுமதுக்கிட்டு ஓடிட்டானோ அப்படின்னு நினச்சிக்குவாங்களோன்னு நினச்சி அவங்க அவமானமாக அதை நினைப்பாங்க. அது மாதிரி மானத்துக்கு இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு சமுதாயமாக தமிழ் சமுதாயம் இருந்திருக்கு. மானம் எழுந்தாலே வாழ தெரியாதே அப்படின்றது கூட வந்து சமீபத்தில் அந்த ஒரு பாடல்லையும் வந்து இருக்குது. அப்போது அதற்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கும்பொழுது புறநானூறு மானம் குறித்து என்ன சொல்லுது?
1: உயிரை விட மேன்மையாக கருதப்படுவது மானம். ஒழுக்கத்தில் சிறந்தது மானம் என்னும் தன்மான உணர்வு. தன்மான உணர்வுள்ளவன் உயிரை பொருட்படுத்த மாட்டான். உயிரை விட மானம்தான் பெரியது என்று சொல்லக்கூடிய கருத்தியலை தன்னுள் கொண்டிருந்தவன் சங்க காலத்து மனிதன். இந்த தன்மான உணர்வு தனி மனித வாழ்க்கை மேம்பாட்டில் முதன்மை படிவத்தை பெற்றிருந்தது. பண்டை தமிழரிடம் சிறந்து நின்ற பண்புகளில் மானம் போற்றும் பண்பு தலைமையிடம் வகிக்கின்றது. எத்தகைய சூழலிலும் தன்னிலையும் தாழாமையும் தாழின் உயிர் வாழாமையும் மானம் என்பது தமிழர் கோட்பாடாகும். எத்தகைய சூழலிலும் தன்னிலையில் தாழாமையும் தாழின் உயிர் வாழாமையும் மானம் என்பது தமிழ் கோட்பாடாகும். புறநானூற்றில் பகை மன்னருடன் போரிட்டு வெற்றியை கொள்ளவில்லையானால் தன்மான பிரச்சனையாக கருதினார்கள். புறமுதுகிட்டு ஓடுவதை ஏற்காத படை வீரர்கள் மானத்துடன் வீரமரணம் அடைந்துள்ளார்கள். யான் கொடுங்கோலன் ஆகுக என்று வஞ்சனம் கொள்கின்றனர். ஒல்லையூர் பூத்த பூத பாண்டியன் தான் எதிரியை வெல்லவில்லை என்றால் திறமையற்றவனை நியமித்து தவறாக ஆட்சி செய்யும் கொடுங்கோலாட்சி மன்னனாகுக என்று வஞ்சனம் கொள்கின்றார். அறநிலை திரிய அன்பின் அவையத்து திறனில் ஒருவனை நாட்டி முறை திரிந்து மெலிகோல் செய்தேன் ஆகுக என்று குறிப்பிடுகின்றார். தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் போருக்கு அஞ்சாது வருகின்ற சினம் கொண்ட வேந்தர்களை தாக்கி அவர்களை அடிப்பேன். அவ்வாறு நான் செய்யவில்லையானால் என்னுடைய பாதுகாப்பில் உள்ள நாட்டு மக்களுக்கும் கொடுங்கோலன் ஆகுக என்று வஞ்சனம் செய்கின்றான். என் நிழல் வாழ்நர் செந்நிழல் காணாது கொடியன் எம் இலை என கண்ணீர் பரப்பி குடிவழி தூற்றும் கோலேன் ஆகுக என்று தன்மான உணர்வை வெளிப்படுத்துகின்றான். சோழன் நலன் கிள்ளி குறிப்பிடுகையில் என்னிடம் வந்து பணிந்து ஈக என்று சொல்லாது சென்றால் தூங்கும் புலியே இடறிய குருடன் போல அழிந்தொழுவான். நான் செய்யவில்லை என்றால் நான் இந்த போரில் வெல்லவில்லை என்றால் தூங்கும் புலியை இடறிய குருடன் போல அழிந்தொழிவான் என்று சொல்கின்றார். சேரமான் கணைக்கால் இரும்புறைக்கும் சோழ மன்னனுக்கும் கழுமலத்தை அடுத்த திருப்போர்புரம் என்ற இடத்தில் போர் நிகழ்ந்தது. அதில் இரும்புறை தோற்றான். செங்கணான் இரும்புறையை குணவாயிற்கோட்டம் என்ற இடத்தில் சிறை வைத்தான். ஒரு நாள் இரும்புறை நீர் வேட்கையின் காரணமாக காவலரை நீர் கேட்டான். அவர்கள் காலம் தாழ்த்தி நீர் கொடுத்தார்கள். அதனை குடிக்காது அவமானத்தால் குன்றி தன் உள்ளத்தில் என்ன ஓட்டங்களை ஒரு பாட்டாக எழுதி வைத்துவிட்டு உயிர் துறந்தான். குழவி இறப்பினும் ஊந்தடை பிறப்பினும் ஆளன்று என்று வாழின் தப்பார் தொடர்படுஞ்சமலையின் இடர்படுத்து மறி கேளல் கேளிர் வேளாண் சிறுபதம் மதுக இன்றி வயிற்று தீ தனிய தாம் இறந்து உண்ணும் அளவை ஈன்மரோ இவ்வுலகத்தானே என்று எழுதி வைத்துவிட்டு உயிர் துறந்ததாக புறநானூறு சான்று பகிர்கின்றது. இங்கு இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டாம் என்று தன்மானம் கொண்டு இறந்துபடுகின்றான். மானம் என்று சொல்லப்படுகின்ற உயிர் நெறி தனி மனிதனுடைய விழுமியத்தினுடைய உயிர் பொருள் என்று சொல்லலாம்.
0: மானம் குறித்து புறநானூறு என்ன சொல்லுச்சு அப்படின்றத ரொம்ப அருமையா ஒரு பாடல் மூலமாக சொல்லிட்டு இருக்கீங்க. அது போல கடமையை செய்யாமல் இருப்பதும் கடமையை மீறுவதும் மிகப்பெரிய ஒரு குற்றம். அறம் எங்கெல்லாம் தவறுதோ அங்கே கடமையை வந்து சரியாக செய்யாமல் இருப்பது தான் வந்து ஒரு விஷயமா இருக்கிறது. அதுபோல இந்த கடமையை பற்றி புறநானூர் என்ன சொல்லுது?
1: தனி மனித விழுமியத்தில் குறிப்பிடத்தக்கது இன்னார் இன்ன செய்வது என்ற கடமை உணர்வு. கடமை உணர்வு சமூகத்தால் திணிக்கப்படுவதாகும். ஒரு பெண்ணின் கடன் பிள்ளை பேற்றை கொடுப்பது. பெண்ணின் முழுமை தாய்மை பேற்றிலேயே கிடைக்கின்றது. தாய்மையை அடையும் போதுதான் சமூகத்தால் பெண் என்ற நிலையை தாண்டி தாய் என்ற முன்னதத்தை அடைகின்றாள். ஒரு தாயின் கடமையாக புறநானூறு குறிப்பிடும் பொழுது ஈண்டு புறந்தருதல் என் தலை கடனை என்று பெண் குறிப்பிடுவதாக. சமூக தேவைக்கேற்றவாறு வளர்ந்துவிடும் பிள்ளை சான்றோன் என்ற தகுதி எப்படி அடைகின்றான் என்ற நிலையில் சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே. நாட்டின் வளர்ச்சிக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் அந்த தனி மனிதனானவன் கடமைப்பட்டவன் என்பதை உணர்த்துவதற்காக வேல்வடித்து கொடுத்தல் அவனுக்கான கொல்லருக்கு கடனே. வேல்வடிக்கும் தொழில் மட்டுமே இருந்ததா என்பதை காட்டிலும் போர் நிறைந்த சமுதாயத்தில் போர்க்கருவியின் தேவை அதிகமாக இருந்தது. வேல்வடித்து கொடுத்தல் கொல்லனுக்கு எப்படி கடமையாக தள்ளப்பட்டதோ அதே போன்றே ஒவ்வொரு தொழில் செய்பவருக்கும் ஒவ்வொரு கடமையானது சொல்லப்படுகின்றது. ஒரு நாட்டின் வாழ்வும் வீழ்வும் ஆட்சி திறனில் இருக்கின்றது. மக்களை காக்கும் முறை ஆட்சி செய்யும் முறை முதலியவை அரசன் எத்தகைய தன்மை உடையவன் என்பதை காட்டிவிடும். அதனால் அரசன் சிறந்தவனாக இருந்தால் நாட்டிற்கு நலம் பயப்பதாகும். கொடைத்தன்மை மிக்கவனாக இருக்கின்ற போதும் எளியவர்களை ஆதரிக்கின்ற போதும் அரசனின் சிறப்புகள் பெரிதும் வெளிப்படுகின்றன. அரசியலை எவரும் அசட்டை செய்துவிட முடியாது. அதை மறந்துவிடவும் முடியாது. நாட்டின் உயிர் ஆட்சிதான்.

0: நாட்டுக்கு நலம் புரியும் திறமுள்ள அரசியல் வேண்டும். ஒழுங்கான ஆட்சி உள்ள நாடுதான் வளர்ச்சியில் உயர்ந்து நிற்கும். நாடு எவ்வளவு வளம் பெற்றதாக இருந்தாலும் நாட்டை நல்வழியில் நடத்தி செல்ல நல்ல தலைமை வேண்டும். சங்க காலத்திலும் அதற்கு முந்திய காலத்திலும் ஒட்டுமொத்த மனித வாழ்க்கையின் உச்சமாக கருதப்பட்டவன் மன்னன் என்னும் அதிகார குறியீடாகும். பலதரப்பட்ட மக்களின் பஞ்சம், பட்டினி, பசி போன்ற கொடூர உணர்விலிருந்து காப்பாற்றும் பொறுப்பு மன்னனுக்குரியதாக இருந்தது. நெல்லும் உயிரன்றே, நீரும் உயிரன்றே, மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் என்ற மூசிக்கிறாரின் பாடல் மன்னனினுடைய கடமையை வெளிப்படுத்துகின்றது. மன்னனின் உயிரையே தன் உயிராக மதிக்கும் மக்களுக்கு தன்னுடைய உயிர் என்பதை பொருட்படுத்தாமல் மக்களின் உயிரை காத்தல் அவசியம் என்பதும் அறிவுறுத்தப்படுகின்றது. இப்படியாக நன்னடையே நல்கள் வேந்தருக்கு கடனே என்று அந்த பாடலானது பொன்முடையார் முடித்து வைப்பார். தாயினுடைய இன்று புறந்தருதல் எந்தலை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே, வேல்வடித்து கொடுத்தல் கொல்லருக்கு கடனே, நன்னடை நல்கள் வேந்தருக்கு கடனே என்று ஒவ்வொருவருக்குரிய கடமையையும் சொல்லக்கூடியதாக நம்முடைய சங்க இலக்கியம் அமைந்திருக்கின்றது என்று சொல்லலாம். அப்போ ஒவ்வொரு குடிமக்களுக்கும், ஒவ்வொரு தலைவனுக்கும், ஒவ்வொரு அரசனுக்கும், ஒவ்வொரு குடும்பத்தில் இருப்பவருக்கும் அந்தந்த வயதிற்கேற்ற கடமைகள் சரியாக சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு இலக்கியமாக நாம் புறநானூற்றை பார்க்க முடியும்.
1: ரம்யா சொன்னீங்க கடமை என்பதற்கு புறநானூர் என்ன சொல்லுது அப்படின்ட்டு. அதுபோல பழிக்கு அஞ்சும் பண்பு, அது குறித்தும் புறநானூர் சொல்லியிருக்கு. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: உலகம் இப்படித்தான் இருக்க வேண்டும், ஒழுங்கு நடைமுறைகள் கடைபிடிக்க வேண்டியது கடமை என்று சமூக சீர்திருத்தம் செய்ய சான்றோர்கள் தம்மையும் சீர்திருத்தம் செய்ய தவறியதில்லை. பழிக்கு அஞ்சி நானும் பண்பை போற்றி பாதுகாத்தனர். நானால் உயிரை துறப்பர் உயிர் பொருட்டால் நான் துறவார் நான் ஆள்பவர் என்று சான்றோரின் உயிர் பண்பாக நாணம் குறிப்பிடப்படுகின்றது. நாணத்திற்காக உயிரை விடுவர், உயிருக்காக நாணத்தை விட மாட்டார்கள். சான்றாண்மையின் தூண்களான ஐந்து மையப் பொருளில் சிறந்தது நாணம் என்று சொல்லக்கூடிய பழிக்கு அஞ்சும் பண்பாகும். பிறர் அஞ்சுவது அஞ்சி புகழ் எனின் உயிரும் கொடுக்குவர், பழி எனின் உலகுடன் பெரினும் கொள்ளல் என்று சொல்லக்கூடிய கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி புறநானூற்றில் குறிப்பிடுகின்றார். பழிக்கு அஞ்சும் பண்பு நாணம். பிறர் அஞ்சுவதற்கு தாமும் அஞ்சி அதற்காக சோம்பி இராமல் அதனை தவிர்க்க மேற்கொண்டு செய்வதில் தளர்ச்சி கொள்ளாமல் புகழ் உண்டானால் உயிரையே கொடுக்க வேண்டும் என்ற செய்தியை குறிப்பிடுகின்றார். கோடு உயர்ந்தென்ன தன் மிசை நட்டு தீதில் யாக்கையோடு மாய்தல் தவத்தலையே. கோப்பெருஞ்சோழன் தன் மகனுடன் போரிட துணிகின்றார். இதனை அறிந்த புல்லாற்று எயிற்றனார் என்னும் புலவர் தன் புதல்வருடன் போரிட்டு வெற்றி பெற்றால் நாட்டை மீண்டும் தன் புதல்வர்களுக்குத்தான் கொடுக்க வேண்டியிருக்கின்றது, தோல்வியுற்றால் சேரபாண்டியர்களின் பழிச்சொல்லுக்கு ஆளாக நேரிடும் என்ற அறிவுரையின் பேரில் தான் எடுத்த தவறான முடிவுக்காக வடக்கிருந்து உயிர் விடுகின்றான் என்பதும் புறநானூற்று செய்தி. போர் அறத்தில் இரண்டு முக்கியமான செயல் புறப்புண்படுதல் விழுப்புண்படுதல் ஆகும். போர் நடைபெறும் களத்தில் எக்காரணம் கொண்டு புறப்புண் பட்டுவிடக் கூடாது. புறப்புண்படும் சூழல் ஏற்படுமாயின் இவ்வுலகத்தை விட்டு இரத்தலே மிகவும் சிறந்தது என்ற கருத்து நிலவியிருந்தது. கரிகால் பெருவளத்தானதோடு சேரமான் பெருஞ்சேரலாதன் வெண்ணி என்று சொல்லக்கூடிய இடத்தில் போரிடுகின்றான். சேரமான் பெருஞ்சேரலாதன் விழுப்புண் பட்டு மார்பில் பாய்ந்த அம்பு முதுகுப்புறத்தில் தைத்து வெளிப்புறத்தே புண் ஏற்பட்டது. புறமுதுகில் புண் இருப்பதால் புறப்புண் என்று மற்றவர் பழி கூறுவார்களோ என்று பழிக்கு அஞ்சி புறப்புண்ணானி வடக்கிருந்தோனே என்று சொல்வார்கள். சோ இப்படியாக போர் அறத்தில் இரண்டு முக்கியமான செயல்களையும் நம்மால் பார்க்க முடிகின்றது. போருக்காக பழிக்காக அஞ்சக்கூடிய செயல்களை செய்வதற்கு சான்றோர்கள் அஞ்சினார்கள். தன்னுடைய சமுதாயத்திற்கோ தனக்கோ புகழ் ஏற்படும் என்றால் உயிரை கொடுக்கவும் தயாராக இருந்தார்கள். சோ இப்படிப்பட்ட நிலையெல்லாம் பார்க்கும் பொழுது பண்பட்ட ஒரு சமுதாயமாக மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அதனால்தானோ பொற்கால இலக்கியங்கள் என்றும் சொல்வார்கள் சங்க இலக்கியங்களை.
1: பழிக்கு அஞ்சு பண்பு பத்தி அருமையா சொன்னீங்க. நம்மளோட நிகழ்ச்சியோட நிறைவா கல்வியை குறித்து புறநானூர் என்ன சொல்லுது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
0: பழமை, புதுமை, உயர்வு, தாழ்வு என்ற சமுதாய அமைப்பு வேறுபட்டு கிடந்தாலும் தாழ்வையும் உயர்வாக்கும் சிறப்பை கொண்டது கல்வியாகும். நான்கு வருணம் இருப்பினும் கீழ்மகனாக போதிக்கப்படும் ஒருவன் கல்வியின் சிறப்பால் உயர்வானவனானால் அவன் செயலையே முன்னிறுத்தி மேன்மக்கள் பின்தொடர்வர். மேலும் வருணத்தால் மேலோனாக கருதப்பட்டு சமூகத்தால் உயர்வாக மதிக்கப்படும் மதிப்பை கல்வியின் காரணமாக பெற்றுவிட முடியும் என்பதை புறநானூர் விளக்குகிறது. கீழ்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண் படுமே என்று புறநானூற்றில் இடம்பெறும் கல்வியின் சிறப்பு மிக தெளிவாக எடுத்து வைத்துள்ளது. சமுதாய புரட்சி செய்யும் மிக பெரிய சாதனமாக விளங்கக்கூடிய கல்வியை கற்கும் நிலையில் பெரும் பொருளை கொடுத்தும் கற்றுக் கொடுக்கும் ஆசானை வணங்கும் நிலையிலிருந்து எந்நேரத்திலும் தாழாமல் கல்வி கற்க வேண்டும் என்பதே சமுதாயத்தில்

0: ஏற்பட்ட உயர் விழுமியமாக கருதப்பட்டது. உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே என்று கல்வி கற்கும் முறையையும் ஆசானுக்குரிய மரியாதையையும் மதிப்பையும் பாண்டியன் நெடுஞ்செழியன் உயர்த்தி காட்டியுள்ளார். பின்னர் வந்த நீதி நூல்களிலும் கல்வியின் சிறப்பறிந்து கல்வி என்னும் விழிப்புணர்வு பெற வேண்டும் என்று வலியுறுத்தி சென்றுள்ளனர். கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று அதிவீரராம பாண்டியனும் வலியுறுத்தியிருக்கிறார். எனவே புறநானூற்றின் வழியாக நாம் பண்பாட்டை தெரிந்து கொள்கிறோம், பழக்க வழக்கங்களை தெரிந்து கொள்கிறோம், ஒழுக்கங்களை தெரிந்து கொள்கிறோம், வாழ்வின் நிலையாமை உணர்ந்து கொள்ள முடியும். எத்தனையோ விதமான ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுத்தாலும் இதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு கல்வி என்பது மிகவும் அவசியமான ஒன்று என்பதையும் அதை எவ்வாறு கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் மிக தெளிவாக எடுத்து வைத்துள்ளது என்பது இதன் மூலம் தெரிய வருகிறது.
1: அருமையா சொன்னீங்க கல்வி குறித்து புறநானூறு என்ன சொல்லுது அப்படின்ட்டு. புறநானூறு என்ற எட்டுத்தொகை நூலை நாம் பேச ஆரம்பிச்சோம்னா எத்தனையோ கோணங்கள்ல பேசலாம். அத்தகைய ஒரு நேரமின்மை நம்மளுக்கு இல்லாத ஒரு காரணத்தால நம்ம கொடுக்கப்பட்ட இந்த சிறிய நேரத்தில் நாம் புறநானூற்றில் மக்களுக்கு தேவையான விஷயங்களை சொல்லியிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். முனைவர் இரா அனுராதா அவர்களே, உங்களுடைய கல்வி பணியிலிருந்து சிறிது இடைவெளி விட்டு சென்னை ஆகாஷ்வாணி நேயர்களுக்காக எங்களுடைய ஒளிப்பதிவு கூடத்திற்கு வந்து இந்த அருமையான ஒரு நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததற்கு மிக்க நன்றி.
0: நன்றி.
2: இலக்கியம் பேசுவோம் கேட்டீர்கள். புறநானூற்றில் பொன்மொழிகள் பங்கேற்றவர் முனைவர் ஈரா அனுராதா அவர்கள், உடன் உரையாடியவர் பொன்சந்திரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
3: திருவிழான்னு வந்தா இவ கோயில் வர மாட்டா.
4: ஹே ராஜி, திருவிழாக்கு போலாமா?
5: திருவிழாவா? ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு ஒரே ஜாலியா இருக்குமே. வரேன் வரேன், நானும் வரேன்.
4: ராஜி, இது நீ நினைக்கிற திருவிழா இல்ல, இது வேற.
5: வேறவா? ஓ, புரிஞ்சு போச்சு. புத்தக திருவிழாவா?
4: புத்தக திருவிழாவும் இல்ல, ஆனா இது புத்தகத்தை உருவாக்குற முக்கியமான பொருளோட திருவிழா.
5: நீ என்ன ரம்யா சொல்ற, சுத்தி வளைக்காம ஸ்ட்ரைட்டா தான் சொல்லேன்.
4: சரி சரி, அலட்டிக்காத, சொல்றேன் சொல்றேன். புத்தகம், காகிதம், மேசை, நாற்காலி, பழம், காய்கறி அப்படின்னு ஏன் நம்ம சுவாசிக்கிற காற்று முதற்கொண்டு நமக்கு இவ்ளோ பொருட்களை தந்து உதவிட்டு இருக்க மரங்கள், காடுகளோட திருவிழா.
5: காடுகளோட திருவிழாவா? இது புதுசா இருக்கே.
4: இது புதுசுலாம் இல்ல, 1950 இருந்தே இந்த காடுகளோட திருவிழா கொண்டாடப்படுது. இதோட முக்கிய நோக்கம் என்னன்னா, மரங்களை நடுறது, காடுகளை பாதுகாக்கிறது, சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை மக்கள் கிட்ட ஏற்படுத்துறது. இதனாலதான் இந்த காடுகளோட திருவிழா கொண்டாடுறாங்க.
5: சரி, அதை எப்ப கொண்டாடுறோம்?
4: சூப்பரா கேட்டப்போ, July 1-7 வரைக்கும், அதாவது July 1 வாரம் காடுகளோட திருவிழாவை கொண்டாடிட்டு வரோம். சரி, இப்ப சொல்லு, திருவிழாக்கு போலாமா?
6: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
7: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-64-58, 044-249-8-64-58.
6: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com, agnchn1@gmail.com.
8: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 12:20, ஆகாஷ்வாணி.
9: .1.4 சென்னை FM ரெயின்போவில் 1 ரெயின்போ பயாஸ்கோப் நிகழ்ச்சியில் SP பாலசுப்ரமணியம், ராதிகா, ரமேஷ் அரவிந்த், அஞ்சு, ஸ்ரீவித்யா ஆகியோர் நடித்துள்ள கீழடி கண்மணி திரைப்பட ஒளிச்சித்திரம் கேட்கலாம்.
10: ஆமா, ஓமைகள் பள்ளிக்கூடத்துக்கு போனோம், இது வீட்டுக்கு எடுத்துட்டு போப்பா, பசங்களை கூட.
11: நல்லதுங்க, ஏனங்க நானும் பாக்குறேன் அடிக்கடி.
9: இசை இளையராஜா, திரைக்கதை இயக்கம் வசந்த்.
10: தண்டனைக்கு தப்பின கைதிப்பா, சட்டப்படி அது குத்து.
9: கேளடி கண்மணி திரைப்பட ஒளிச்சித்திரம் கேட்கலாம், 101.4 சென்னை FM ரெயின்போவில் 1 ரெயின்போ பயாஸ்கோப் நிகழ்ச்சிகள்.

0: அதுவும் ஆப்லே இருந்தா. ஆஹா,
1: மாட்டிக்கிட்டீங்க.
2: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
3: RBI சொல்கிறது,
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு.

0: 12:10 சங்கீத சாரல். எம் வசுப்ரதா அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், தஞ்சாவூரேஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 12:50 மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு, தொடர்ந்து மெல்லிசை பாடல்கள். 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் தேசிய உற்பத்தி இயக்கம் திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி, தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி, பெயர் சொல்லும் கதை, வழங்குபவர் முனைவர் என் சுலோச்சனா அவர்கள், எழுத்தின் இசை சொல்பவர் கவிஞர் குடந்தை அனிதா அவர்கள், நலமாய் வளமாய் யோகக்கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ் அவர்கள் வழங்கும் தகவல்கள், கதையரங்கம் வழங்குபவர் ஜோனால் அவர்கள். 2:15 திரைகானம் கேட்கலாம். 2:35 சேர்ந்திசை பாடற் பயிற்சி, ஒடிய மொழி பாடலை என்று கற்றுக்கொள்ளவிருக்கிறோம். இயற்றியவர் கேசி பாணிகிரகி, இசை அக்ஷய்குமார் மொஹந்தி. 2:55 வானிலை. 5:30 திரைகானம் கேட்கலாம்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் தினம்தோறும் 6:10 ஒலிபரப்பாகும். 6:40 மனதில் நின்றவை, 7:10 ஈரோடு மாவட்ட செய்திகள், வழங்குபவர் பி சி மூர்த்தி அவர்கள். 7:25 பண்ணை செய்தி, தொடர்ந்து உழவர் உலகம். சாகுபடி அனுபவங்கள், ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தல் எம் பாபு அவர்களின் அனுபவங்களை கேட்கலாம். தொடர்ந்து மெல்லிசை, வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். 8:05 திரைகானம், 9:15 செய்தி சுடர், 9:30 அரங்கிசை நிகழ்ச்சிகள். வி ஸ்ரீகிருஷ்ண முராரி அவர்களின் வயலினிசை கேட்கலாம். திருசூசி நரேந்திரன் அவர்கள் மிருதங்கம், 9:30. 10:45 காற்றோடு கலந்திடவா இனிய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இவையாவும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள். ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நேயர்கள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டுகளிக்கலாம். சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
2: This is Akashvani, the news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi and his Japanese counterpart Sanae Takaichi have unequivocally and strongly condemned terrorism and violent extremism in all its forms and manifestations, including cross-border terrorism from Pakistan. The 16th India-Japan Annual Summit joint statement said both leaders condemned in the strongest terms the terrorist attack in Pahalgam, Jammu and Kashmir on the 22nd of April last year. The leaders also took note of the United Nations Security Council Monitoring Team report of the 29th of July 2025, mentioning the resistance front. The two leaders called for the perpetrators, organizers and financiers of the reprehensible act to be brought to justice without delay. They also called for concerted action against all UN-listed terrorist groups and entities, including Al-Qaeda, ISIS, Daesh, Lashkar-e-Taiba, Jaish-e-Mohammed and their proxies.

0: சங்கீத சாரலில் எம் வசுப்ரதா அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்டீர்கள். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். இனி தமிழ் செய்தி அறிக்கை தொடரும்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். அமர்நாத் புனித யாத்திரை நாட்டின் கலாச்சார ஒற்றுமையின் அடையாளமாக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா பிரான்ஸ் இடையேயான நட்புறவு வலுவுடன் இருப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். புதுதில்லியில் 16வது இந்தியா ஜப்பான் உச்சி மாநாடு வெற்றிகரமாக நடைபெற்றதாக ஜப்பான் நாளேடுகள் பாராட்டியுள்ளன. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலா நாட்டிற்கு ஆபரேஷன் அமிஸ்தா திட்டத்தின் கீழ் இந்தியா தொடர்ந்து உதவிகளை அளித்து வருகிறது. போர்ச்சுகல் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே வைஷ்ணவி அட்கர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். அமர்நாத் புனித யாத்திரை நாட்டின் கலாச்சார ஒற்றுமையின் அடையாளமாக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அமர்நாத் புனித யாத்திரை இன்று தொடங்கியதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் யாத்ரீகர்கள் 5 உறுதிமொழிகளை ஏற்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். தூய்மையை கடைபிடிப்பது, பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்றுவது, போக்குவரத்து செலவில் 10% பயணம் மேற்கொள்ளும் இடங்களில் செலவிடுவது, அன்னையின் பெயரில் மரக்கன்று நடுவது, தேசத்திற்கு முன்னுரிமை அளிப்பது ஆகிய 5 உறுதிமொழிகளை ஏற்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா வளர்ச்சியடையவும் புனித யாத்ரீகர்களின் பாதுகாப்பிற்காகவும் பாபா அமர்நாத்திடம் பிரார்த்தனை செய்வதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். அமர்நாத் புனித யாத்திரைக்கு பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து வசதிகளையும் வழங்கி வரும் இந்திய ராணுவம், மத்திய ரிசர்வ் காவல்படை, ஜம்மு காஷ்மீர் காவல்துறை, எல்லை பாதுகாப்பு படை, தேசிய பேரிடர் மீட்புப் படை, மருத்துவர்கள், தூய்மைப் பணியாளர்கள் உள்ளிட்டோருக்கு திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். முன்னதாக ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் மற்றும் பல்தால் வழித்தடங்களில் அமர்நாத் புனித யாத்திரை

0: யாத்திரை தொடங்கியது. 57 நாட்கள் நடைபெறும் இந்த யாத்திரையில் 3,888 மீட்டர் உயரத்தில் உள்ள அமர்நாத் குகையில் உள்ள பனிலிங்கத்தை யாத்ரீகர்கள் வழிபட உள்ளனர். ரக்ஷா பந்தன் பண்டிகையான அடுத்த மாதம் 28 தேதி இந்த யாத்திரை நிறைவடைய உள்ளது. இந்தியா பிரான்ஸ் இடையேயான நட்புறவு வலுவுடன் இருப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பாரிஸ் நகரில் இருநாட்டு தொழிலதிபர்களிடையே நடைபெற்ற கலந்துரையாடலில் பங்கேற்ற அவர், இரு நாடுகளும் இணைந்து புதுமையான திட்டங்களுடன் வளர்ச்சிப் பாதையில் சென்று கொண்டிருப்பதாக தெரிவித்தார். தொழில்நுட்ப மேம்பாடு, விநியோக கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள், உலக அரசியல் நிகழ்வுகள், எரிசக்தி பகிர்வு உள்ளிட்டவை உலக அரசியலில் பெரும் மாற்றங்களை செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு இந்தியா முனைப்பான நடவடிக்கையை எடுத்து வருவதாக கூறிய அமைச்சர், பிரான்ஸ் நாட்டின் தொழிலதிபர்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப கட்டமைப்பை கொண்டு வருவதில் ஒட்டுமொத்த உலகிற்கும் இந்தியாவும் பிரான்ஸும் வலுவான நம்பிக்கையை ஏற்படுத்துவதாகவும் அவர் கூறினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், மின்னணு கட்டமைப்பு மற்றும் அடுத்த தலைமுறையினருக்கான தொழில்நுட்பத்தை வழங்குவதிலும் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இந்தியா பசுமை எரிசக்தி திட்டங்களுக்கு முன்னுரிமை அளித்து வருவதாக தெரிவித்த அவர், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, பசுமை ஹைட்ரஜன், மின்கலம் தயாரிப்பு, காற்றாலை மின்சக்தி திட்டங்கள் ஆகியவற்றில் ஏராளமான முதலீட்டு வாய்ப்புகள் உள்ளதாகவும் கூறினார். 2030 ஆண்டுக்குள் 500 கிகாவாட் கரிமம் சாரா மின் உற்பத்திக்கான இலக்கை அடைவதற்கான முயற்சிகள் இந்தியாவில் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். 16வது இந்தியா ஜப்பான் உச்சி மாநாடு வெற்றிகரமாக நடைபெற்றதாக ஜப்பான் நாளேடுகள் பாராட்டியுள்ளன. இந்த உச்சி மாநாட்டையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி, ஜப்பான் பிரதமர் திருமதி சனே தகாய்ச்சியும் புதுதில்லியில் நடத்திய பேச்சுவார்த்தைகள் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்தி புதிய அத்தியாயத்தை தொடங்கியிருப்பதாக தெரிவித்துள்ளன. இந்த மாநாட்டின் போது இந்தோ பசிபிக் மண்டல நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கையை திருமதி சனே தகாய்ச்சி மேற்கொண்டதாக ஜப்பான் டைம்ஸ் நாளேடு தெரிவித்துள்ளது. எரிசக்தி பாதுகாப்பு, விநியோக கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதாகவும் அந்த நாளேடு குறிப்பிட்டுள்ளது. இந்தோ பசிபிக் மண்டல பொருளாதாரத்தில் சீனாவின் தலையீடு உள்ளபோதிலும் அப்பகுதியில் தாராள பொருளாதார நடவடிக்கைகளுக்கு ஊக்கமளிப்பது குறித்து இந்தியாவும் ஜப்பானும் ஆலோசித்ததை கியோடோ நாளேடு வரவேற்றுள்ளது. இதனிடையே தமது இந்திய பயணத்தை முடித்துக்கொண்டு ஜப்பான் பிரதமர் திருமதி சனே தகாய்ச்சி இன்று ஜப்பான் புறப்பட்டுச் சென்றார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணி என் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலா நாட்டிற்கு ஆபரேஷன் அமிஸ்தா திட்டத்தின் கீழ் இந்தியா தொடர்ந்து உதவிகளை அளித்து வருகிறது. அந்நாட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மருத்துவ நிவாரண உதவிகளை வெளியுறவு அமைச்சகம் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளது. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அங்குள்ள ராணுவ மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்தியா சார்பில் அளிக்கப்பட்டு வரும் மனிதாபிமான அடிப்படையிலான நிவாரண உதவிகள் முறையாக திட்டமிடப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும், இதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகள் உடனுக்குடன் கிடைத்து வருவதாகவும், சேவையும் தரமாக உள்ளதாகவும் அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. ஆபரேஷன் அமிஸ்தா திட்டப் பணிகளை அந்நாட்டு மக்கள் பாராட்டுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய தொழில் வர்த்தக அமைப்புகளுக்கான மை பாரத் மாநாடு இன்று புதுதில்லியில் தொடங்கியது. இம்மாநாட்டில் உரையாற்றிய மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா, 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு இளைஞர்களின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று கூறினார். தொழில் நிறுவனங்களையும் மை பாரத் இயக்கத்தையும் இணைப்பதன் மூலம் இளைஞர்களின் ஆற்றலை நாட்டின் மேம்பாட்டுக்கான இலக்குகளை அடைவதற்கு ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தலாம் என்று அவர் தெரிவித்தார். இம்மாநாட்டில் அசோச்சம், ஃபிக்கி, கெய்ட் மற்றும் சிஐஐ ஆகிய தொழில் வர்த்தக கூட்டமைப்புகள் பங்கேற்றுள்ளன. தொழில் நிறுவனங்களை மை பாரத் கட்டமைப்பில் கொண்டுவரும் முயற்சியாக இம்மாநாடு நடைபெறுகிறது. 16வது நிதியாணையத்தின் பரிந்துரைகள் குறித்த மாநில பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர்களுக்கான தேசிய பயிலரங்கு இன்று புதுதில்லியில் தொடங்குகிறது. மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் மத்திய இணையமைச்சர் திரு எஸ் பி சிங் பாகல் உள்ளிட்டோரும் கலந்து கொள்கின்றனர். கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான மானியத்தில் நிதிக்குழுவின் திட்டங்களை செயல்படுத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்தும் இந்த பயிலரங்கில் எடுத்துரைக்கப்படவுள்ளது. ஈரான் நாட்டின் முன்னாள் உயர்தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்கில் தற்போதைய உயர்தலைவர் திரு மொஜ்தபா கமேனி கலந்து கொள்ள மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் உள்ள மொஜ்தபா கமேனியின் பிரதிநிதி திரு அயத்துல்லா ஹக்கீம் வெளியிட்டுள்ள செய்தியில், பாதுகாப்பு காரணங்களுக்காக உயர்தலைவர் இதில் பங்கேற்கவில்லை என்றும், பொதுவழியில் அவர் தோன்றுவது பாதுகாப்பானதாக இல்லை என முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதனிடையே ஈரானின் வெளியுறவு அமைச்சர் திரு சையத் அப்பாஸ் அரகாஷி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அமெரிக்க அதிபர் இஸ்ரோலுடன் சேர்ந்து ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது என்று வலியுறுத்தியுள்ளார். போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே வைஷ்ணவி அட்கர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-0, 7-5 என்ற செட் கணக்கில் போர்ச்சுகலின் மடலேனா, சுவிட்சர்லாந்தின் மிரோஸ்லோவா இணையை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நெக்கி கலியாண்டா தாய்லாந்தின் ருச்சயா இசரோ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலேயில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாளான இன்று இலங்கை ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 366 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து 2-0 என்ற கோல் கணக்கில் அல்ஜீரியாவை வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. போர்ச்சுகல், ஸ்பெயின் அணிகளும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. போர்ச்சுகல் 2-1 என்ற கோல் கணக்கில் குரேஷியாவையும், ஸ்பெயின் 3-0 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரியாவையும் வென்றன. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா, ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமர்நாத் புனித யாத்திரை நாட்டின் கலாச்சார ஒற்றுமையின் அடையாளமாக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா பிரான்ஸ் இடையேயான நட்புறவு வலுவுடன் இருப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். புதுதில்லியில் 16வது இந்தியா ஜப்பான் உச்சி மாநாடு வெற்றிகரமாக நடைபெற்றதாக ஜப்பான் நாளேடுகள் பாராட்டியுள்ளன. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலா நாட்டிற்கு ஆபரேஷன் அமிஸ்தா திட்டத்தின் கீழ் இந்தியா தொடர்ந்து உதவிகளை அளித்து வருகிறது. போர்ச்சுகல் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே வைஷ்ணவி அட்கர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 12:15. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு இன்றும் நாளையும் ஏதுமில்லை. நாளை மறுநாள் 5ஆம் தேதியன்று பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பு, மத்திய வங்கக் கடற்பரப்பு, தென்மேற்கு வங்கக் கடற்பரப்பு, தெற்கு வங்கக் கடற்பரப்பின் சில பகுதிகளில் வீசக்கூடும். 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் கேரள கர்நாடக கடலோர பகுதிகள், லட்சத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பு, கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பு, வடகடலோர ஆந்திர பிரதேசம், தென்கடலோர ஆந்திர பிரதேசம், வடக்கு வங்கக் கடற்பரப்பு, தெற்கு வங்கக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகள், மத்திய வங்கக் கடற்பரப்பு, அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கும் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். விரிவான வானிலை அறிக்கை 2:55.
3: பயங்கரமா தலை வலிக்குது.
4: அவ்வளவுதானே, நான் ஒரு காஃபி போட்டு தரேன், சாப்பிட்டு எவ்ரிதிங் வில் பீ ஆல்ரைட் சார்.
2: 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போவில் ஒரு மணிக்கு ரெயின்போ பயாஸ்கோப் நிகழ்ச்சியில் கேளடி கண்மணி திரைப்பட ஒளி சித்திரம் கேட்கலாம். கேளடி கண்மணி திரைப்பட ஒளி சித்திரம் 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போவில் ஒரு மணிக்கு ஒலிபரப்பாகும். மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். எஸ் என் சுப்பிரமணியம் இயற்றிய பாடல். கே பத்மநாபன் இசையமைப்பில் பாடியவர்

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று அறிந்து கொள்ளலாம் தேசிய உற்பத்தி இயக்கம், நேஷனல் மேனுஃபேக்சரிங் மிஷன் குறித்து. இந்தியாவின் தொழில்துறை வளர்ச்சியை மேம்படுத்தவும் வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் மத்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டதுதான் தேசிய உற்பத்தி இயக்கமாகும். இது உற்பத்தி துறையின் பங்களிப்பை நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில், அதாவது GDP-யில் 25% உயர்த்தவும் உலகளாவிய சந்தையில் இந்தியாவை முன்னணி தயாரிப்பு மையமாக மாற்றவும் உதவுகிறது. இந்த திட்டத்தின் சிறப்பம்சங்கள் குறித்து அறிந்து கொள்ளலாம். அதிக வேலைவாய்ப்பை உருவாக்கும் துறைகள் தூய்மையான தொழில்நுட்பம், கிளீன் டெக்னாலஜி மற்றும் MSME எனப்படும் சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கு முன்னுரிமை அளிக்கிறது. உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிப்பதன் மூலம் மேக் இன் இந்தியா திட்டத்தை வலுப்படுத்துகிறது. நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துதல் மற்றும் உலகளாவிய வர்த்தக சங்கிலியில் குளோபல் வேல்யூ செயினில் இந்தியாவை ஒரு முக்கிய பங்கேற்பாளராக நிலைநிறுத்துகிறது. நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில், அதாவது GDP-யில் உற்பத்தி துறையின் பங்களிப்பை 25% உயர்த்துவது, இதன் மூலம் 2040

0: ஏழாம் ஆண்டுக்குள் உற்பத்தி துறையில் மட்டும் 7.5 டிரில்லியன் டாலர் அளவுக்கு ஜிடிபியை எட்டுவது இலக்காகும். இத்திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் சுமார் 14.3 கோடி புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவது, சர்வதேச சந்தைகளில் இந்திய பொருட்களின் மதிப்பை உயர்த்தி வணிக ஏற்றுமதியை 1.2 டிரில்லியன் டாலர் அளவுக்கு விரிவுபடுத்துவது ஆகியவை இத்திட்டத்தின் முக்கிய இலக்குகளாகும். இத்திட்டம் முதன்மையாக 5 முக்கிய நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு செயல்படுகிறது. தொழில் தொடங்குவதற்கான விதிமுறைகளை எளிதாக்குதல் மற்றும் உற்பத்தி செலவை குறித்தல். இதன் மூலம் எளிதான வணிக நடைமுறை கொண்டு வரப்படும். புதிய தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ப இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை வழங்குதல், அதாவது ஸ்கில் டெவலப்மெண்ட்டை வழங்குதல். இதன் மூலம் எதிர்காலத்திற்கான மனித வளம் உறுதி செய்யப்படுகிறது. சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கு தேவையான நிதியுதவிகள், மானியங்கள் மற்றும் சந்தை வாய்ப்புகளை உருவாக்குதல், நவீன மற்றும் பசுமை தொழில்நுட்பங்களை இந்திய தொழிற்சாலைகளில் புகுத்துதல், சர்வதேச தரத்திற்கு இணையான மேட் இன் இந்தியா தயாரிப்புகளை உருவாக்குவது. இத்திட்டம் இந்தியாவின் கார்பன் உமிழ்வை குறைக்கும் கிளீன் டெக், அதாவது தூய்மை தொழில்நுட்பம் மற்றும் பசுமை ஆற்றல் உற்பத்திக்கு அதிக முன்னுரிமை அளிக்கிறது. சோலார் பேனல்கள் மற்றும் மாடியூல்கள் தயாரிப்பு, மின்சார வாகனங்களுக்கான பேட்டரிகள் மற்றும் உதிரி பாகங்கள், பசுமை ஹைட்ரோஜன் தயாரிப்பிற்கான எலக்ட்ரோலைசர்கள் மற்றும் காற்றாலைகள் ஆகியவை இதனுள் அடங்கும். இத்திட்டம் உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கு சிறப்பு கவனம் செலுத்துகிறது. நெடுஞ்சாலைகள் மற்றும் டிஜிட்டல் இணைப்புகளுடன் கூடிய பிரத்யேக தொழில்துறை பூங்காக்கள் மற்றும் ஒருங்கிணைந்த தளவாட மண்டலங்கள் அமைக்கப்படுகின்றன. பிராந்திய கிளஸ்டர்கள் மூலம் பொம்மைகள் தயாரிப்பு, ஜவுளி, தோல் மற்றும் காலணிகள் போன்ற குறிப்பிட்ட துறைகளுக்கான பிரத்யேக உற்பத்தி மையங்கள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அறிந்து கொண்டோம் தேசிய உற்பத்தி இயக்கம், அதாவது நேஷனல் மேனுஃபேக்சரிங் மிஷன் குறித்து.
1: நூறு புள்ளி 1 சென்னை எஃப்எம் கோல்டில் 1:10 இசைமலர் நிகழ்ச்சிகள். எம் ரூபா சாஸ்திரி அவர்களின் பாட்டு கேட்கலாம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், பாபநாசமார் குமார் அவர்கள் மிருதங்கம். 1:10 இசை மலரில். ஆகாஷ்வாணியின் பல்வேறு இசை நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டு களிக்கலாம். இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
2: This is Akashvani, the news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi and his Japanese counterpart Sanae Takaichi have unequivocally and strongly condemned terrorism and violent extremism in all its forms and manifestations, including cross-border terrorism from Pakistan. The 16th India-Japan Annual Summit joint statement said both leaders condemned in the strongest terms the terrorist attack in Pahalgam in Jammu and Kashmir on the 22nd of April last year. The leaders also took note of the United Nations Security Council monitoring team report mentioning the resistance front. The two leaders called for the perpetrators, organizers and financiers of the reprehensible act to be brought to justice without delay. They also called for concerted action against all UN-listed terrorist groups and entities, including Al-Qaeda, ISIS, Daesh, Lashkar-e-Tayyaba, Jaish-e-Mohammed, and their proxies. Prime Minister Sanae Takaichi has since departed from India. Prime Minister Narendra Modi will visit Rajasthan and Gujarat tomorrow. During his visit, he will lay the foundation stone and inaugurate various development projects worth around 1.06 lakh crore rupees in Balotra, Rajasthan. These projects span multiple sectors including petrochemicals, urban transport, railways, roads, renewable energy and power transmission. The Prime Minister will inaugurate the new terminal building at Jodhpur Airport. He will also launch the modified Uran scheme in Jodhpur. He will dedicate India's first greenfield integrated refinery cum petrochemical complex to the nation at Pachpadra in Balotra, marking a landmark achievement in the country's energy and petrochemical sector.

0: Mr. Modi will also lay the foundation stone for phase 2 of the Jaipur Metro Rail project. The Prime Minister will also hand over appointment letters to around 54,000 youth recruited across various departments of the government of Rajasthan. Later in the evening, the Prime Minister will visit Gujarat, where he will inaugurate the CG semi-outsourced semiconductor assembly and test facility in Sarnand. Finance Minister Nirmala Sitharaman has said the India-France strategic partnership is well placed to drive the next phase of sustainable, resilient and innovation-led growth. Addressing the India-France Business Roundtable in Paris, she said the global economy is undergoing rapid transformation due to technological advances, supply chain diversification, energy transition and geopolitical developments. The Finance Minister invited French businesses and investors to partner with India in its journey towards Vikasit Bharat 2047. Lok Sabha Speaker Om Birla has said for the creation of a developed India by 2047, developed Bengal is essential. Addressing the two-day orientation program for the newly elected members of West Bengal Legislative Assembly at the New Town Convention Center in Kolkata, the Lok Sabha Speaker said today digital ecosystem and AI are being incorporated into the legislative houses.
1: This is a time for digital innovation and for AI technology. The digital parliament brings debate, discussions, government policies, laws, welfare initiatives and budget information into a single platform. It provides access to both the union budget and the state budgets, making governance more transparent and accessible. Under the leadership of our Honorable Prime Minister, all government ministries have been brought together through the digital parliament. It enables citizens to stay informed about parliament proceeding, and consequently debates and discussion from across the country can be found in the digital parliament.
0: The annual Sri Amarnath Ji Yatra began this morning from both Pahalgam and Balthal routes in Jammu and Kashmir. Lakhs of devotees from across India are expected to undertake the sacred journey to the Amarnath Cave Shrine during the 57-day long pilgrimage. In the FIFA World Cup, Switzerland defeated Algeria 2-0 to reach the round of 16 in Vancouver in Canada. In another match, Spain defeated Austria 3-0 in the round of 32 at Los Angeles Stadium in Inglewood, California to book a place in the round of 16. Meanwhile, Portugal also advanced to the round of 16 after defeating Croatia 2-1 in their round of 32 match in Toronto, Canada. And with that, we end this news bulletin.
2: நேரம் 1:10.
3: ஆகாஷ்வாணி என்னுயிர் தோழி. தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பெயர் சொல்லும் கதை, எழுத்தின் இசை, நலமாய் வளமாய் மற்றும் கதை அரங்கம் ஆகியவை இடம்பெறும். பெயர் சொல்லும் கதை வழங்குகிறார் முனைவர் என். சுலோச்சனா அவர்கள்.
4: இன்றைக்கு நாம் பார்க்க போகும் ஒரு ஊர் சீவலப்பேரி. அதாவது பேரி என்ற ஒட்டுடன் இணைந்த ஊர் பெயர்கள் தமிழ்நாட்டில் நிறைய இருக்கின்றன. பேரி என்றால் பேரேரி என்று பொருள். அதாவது மக்களுடைய வாழ்வியல் தேவைக்கும் நீர்ப்பாசனத்திற்குமாக அது மன்னர்களோ இல்லை பெருந்தலைவர்களோ யாரோ ஒருவர் வெட்டிய ஏரியாக இருக்கலாம். அதாவது பெரிய ஏரி என்பதுதான் பேரேரி என்பதுதான் பேரி என்று மருவி வழங்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியாக திருநெல்வேலி மாவட்டத்தில் சீவலப்பேரி என்ற ஊருக்கு ஏன் அப்படி ஒரு பேர் வந்திருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, பொதுவாக நாம் சொல்லுவோம் பெரு ஆசை என்பதை பேராசை அப்படி சொல்லும், பெரும் அன்பு பேரன்பு அப்படின்னு சொல்லும், பெரிய ஆசிரியர் பேராசிரியர் அப்படிலாம் சொல்லுவோம். இப்படியாக பெரும் என்ற குறில்தான் பேராசை, பெரும் ஆசை பேராசை என்று நெடிலாக வழங்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியாக பெரிய ஏரி பேரேரி என்று வழங்கப்படுகிறது. இந்த சீவலப்பேரி என்பதற்கு ஏன் அப்படி ஒரு பேர் வந்திருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, இதனுடைய பழைய பெயராக முக்கூடல் என்றே சொல்லப்பட்டிருக்கிறது.

இருக்கிறது. அதாவது தாமிரபரணி ஆறு, சித்ரா நதி, கோதண்டராம நதி, இந்த மூன்று நதிகளும் சங்கமிக்கும் இடம், அதாவது கூடும் இடம் என்பதுதான் முக்கூடல் என்று பெயர் வந்திருக்கிறது. மூன்று நதிகள் கூடும் இடம் இந்த முக்கூடல். இந்த சீவலப்பேரினி ஏன் பின்னாடி வந்திருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, ஸ்ரீ வல்லபன் என்ற பாண்டிய மன்னன் அங்கே நீர்ப்பாசன வசதிக்காக பெரிய ஏரியை உண்டாக்கியிருக்கிறான். அப்படி அவன் உருவாக்கிய பெரிய ஏரி தான் ஸ்ரீ வல்லப பேரேரி என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த மக்கள் வாழும் குடியிருப்பு பகுதிக்கு. அந்த ஸ்ரீ வல்லப பேரேரி என்பதுதான் ஸ்ரீ போயி சீவல்லப பேரேரி என்று சொல்லப்பட்டு அதுக்கு பிறகு சீவல்லப்பேரி என்று மருவி வழங்கப்படுகிறதாக நாம் அறிய முடிகிறது. இது தொடர்பாக நிறைய செய்திகள், வரலாற்று சான்றுகள் கல்வெட்டுகளிலும் காண கிடைக்கிறது. முக்கூடல் என்று சொல்லும்போது சிற்றிலக்கிய வகைமையான முக்கூடர் பள்ளு குறிப்பிடும் முக்கூடல் என்பது இங்கே இருக்கும் சீவலப்பேரி முக்கூடலை குறிக்கும் இடப்பகுதியாக நாம் அறிய முடிகிறது. இப்படிதான் ஸ்ரீ வல்லபன் வெட்டிய பெரிய ஏரி என்பதனால் இது சீவலப்பேரி என்று பெயர் வந்திருக்கிறதாக நாம் வரலாற்றின் அடிப்படையில் அறியலாம்.

0: எழுத்தின் இசை பகுதியில் கவிதை வழங்குகிறார் கவிஞர் குடந்தை அனிதா அவர்கள்.
1: பயணம். ரயில் பயணத்தில் குட்டை மரமும் நெட்டை மரமும் ஒரே வேகத்தில் மறைகிறது. ரயில் பயணத்தில் குட்டை மரமும் நெட்டை மரமும் ஒரே வேகத்தில் மறைகிறது. நிலமும் ஆகாசமும் ரயில் சன்னல் அளவே பொருந்திக் கொள்கிறது. நிலமும் ஆகாசமும் ரயில் சன்னல் அளவே பொருந்திக் கொள்கிறது. கடந்து செல்லும் ஊரும் நினைவில் வந்த ஊரும் எதிர் திசையிலேயே மறைகிறது. கடந்து செல்லும் ஊரும் நினைவில் வந்த ஊரும் எதிர் திசையிலேயே மறைகிறது. கண்கள் இரண்டும் காட்சிகளை நகல் எடுத்த வண்ணம் உள்ளது. கண்கள் இரண்டும் காட்சிகளை நகல் எடுத்த வண்ணம் உள்ளது. பிரதிகளை மூளையின் மடிப்பில் சேமித்து உயிருக்கு உரமூட்டுகிறது. பிரதிகளை மூளையின் மடிப்பில் சேமித்து உயிருக்கு உரமூட்டுகிறது. தூரத் தெரிந்த நெல்வயலில் தன் பெயர் எழுதிய நெல் இருக்கிறதா என்று கண்கள் தேட, தன் இருப்பிடம் தேடி ஓர் நாள் வந்தடையும் என்று சமாதானம் சொல்லிக் கொள்கிறது. தூரத் தெரிந்த நெல்வயலில் தன் பெயர் எழுதிய நெல் இருந்ததா என்று கண்கள் தேட, தன் இருப்பிடம் தேடி ஓர் நாள் வந்தடையும் என்று சமாதானம் சொல்லிக் கொள்கிறது. எந்த ரூபாய் நோட்டில் தன் கைரேகை படிய வேண்டுமோ அதை தேடி இதோ பயணப்படுகிறார்கள். எந்த ரூபாய் நோட்டில் தன் கைரேகை படிய வேண்டுமோ அதை தேடி இதோ பயணப்படுகிறார்கள். ஒவ்வொரு பயணத்திலும் கற்றுக்கொண்ட பாடங்கள் ரயில் பெட்டி தொடராய் அவரவர் வயதோடு பின்தொடர அனுபவமும் நானும் தண்டவாளமாய் பயணத்தில். ஒவ்வொரு பயணத்திலும் கற்றுக்கொண்ட பாடங்கள் ரயில் பெட்டி தொடராய் அவரவர் வயதோடு பின்தொடர அனுபவமும் நானும் தண்டவாளமாய் பயணத்தில். ஒரு ரயில் பயணம் எப்போதும் அலாதியானதுதானே. ஒரு ரயில் பயணம் எப்போதும் அலாதியானதுதானே. பயணிகள் கண்ணில் படுவதெல்லாம் கடந்து சென்றாலும் குட்டை மரமும் நெட்டை மரமும் ஒரே வேகத்தில் மறைகிறது என்று சொல்வதனால் கவிஞரின் பார்வை ரயில் ஜன்னல் அளவில் பொருந்தி போகிறது. பழகிய வழித்தடம் என்றால் ஊர் கடக்கும் முன்வே வழியெல்லாம் கண்கள் பூக்க காத்திருந்து நொடியில் கடந்து செல்லும் போது மனம் மகிழ்வது பயணத்தில்தான் கிடைக்கப் பெறலாம் என்றோ யாரோ சொன்ன பழமொழிதான் என்றாலும் நெல் வயல் பார்த்து என் பெயர் எழுதிய அரிசி எங்கே விளைகிறதோ என்று கண்கள் தேட அது எப்படி தெரியும்? இப்போதுதானே சம்பாதிக்க பட்டணம் போகிறோம். அங்கு சம்பாதித்து கிடைக்கும் பணத்தில் அரிசி வாங்கும்போது இந்த நெல்மணி அரிசியாக வந்து சேரும். அதுவரை ஒவ்வொரு பயணமும் ரயில் பெட்டி தொடர் போல வருடங்கள் கடந்தும் அனுபவமாக வந்து சேரட்டும் என்று பயணத்தால் படிப்பினை பெறுவதுதான் இந்த கவிதை.

0: நலமாய் வளமாய் வழங்குபவர் யோகக்கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ் அவர்கள்.
1: வணக்கம், வணக்கம், வணக்கம். கடந்த வாரம் பெண்களின் உயிரியல் ரீதியான வளர்ச்சி நிலைகளை பார்த்தோம். ஸோ இந்த வாரம் மிக முக்கியமான தலைப்பு மென்ஸ்டுரேஷன், மாதவிடாய், அதுவும் மற்றும் ப்ரீ மென்சுரல் சின்ரோம் PMS சொல்லுவோம். அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதுக்கான ஆசனாவும் உங்களை நான் செய்ய வைக்க போகிறேன். மாதவிடாய் அல்லது மாதவிலக்கு என்று சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 3 நாள்லேருந்து 7 நாள் வரலும் நம்மளோட கருப்பையில் இருக்க சுவர் வந்து உதிரும். அந்த உதிரும் போது நம்மளுக்கு சில சிம்டம்ஸ் தோணும் நம்ம உடம்புல. இதை தான் ப்ரீ மென்சுரல் சின்ரோம் இல்லைன்னா PMS அப்படின்னு சொல்கிறோம். சில பேருக்கு வந்து தொடங்கிறதுக்கு ஒரு 5 நாள்லேருந்து ஒரு 11 நாளுக்கு முன்பே இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வரத்துக்கு ஸ்டார்ட் ஆகும். சில பேருக்கு தொடங்கின உடனே இந்த சிம்டம்ஸ் எல்லாம் சரியாக போயிடும். முதல் அறிகுறி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மென்சுரல் கிராம்ஸ், மாதவிடாய் பிடிப்புகள் ஆர் மென்சுரல் பெயின். ரெண்டாவது வந்து வீக்கம், ப்ளோட்டிங், மாதவிடாய் வீக்கம் அல்லது மென்சுரல் ப்ளோட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். மூணாவது அறிகுறி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்பு மென்மை, சோர் பிரஸ்ட் அப்படின்ற அறிகுறி. நாலாவது வந்து மனநிலை மாற்றங்கள், மூட் ஸ்விங்ஸ், கோபம், கவலை, மனச்சோர்வு, எரிச்சல், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டோட இமோஷன்ஸ்லாம் வந்து இந்த டைமில் வரும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம யோகா மூலமாக எப்படி வந்து நம்ம கண்ட்ரோலில் எடுத்துகிட்டு வரலான்றது தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது எதனால் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மென்சுரேஷன் போது நம்மளோட ஈஸ்ட்ரோஜன் மற்றும் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் வந்து ஏற்றத்தாழ்வு காரணமாக இந்த மாதிரி அறிகுறிகள் நம்ம உடம்புல தெரியறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் யோகா வந்து ரெகுலராக பண்ணும்போது இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு தெரியாது. நார்மலாக எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி தான் நீங்களும் இருப்பீங்க உங்கள் பீரியட்ஸ் டைம்லையுமே. இப்போது நம்ம மென்சுரல் கிராம்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இதை மென்சுரல் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க, பீரியட்ஸ் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதனால் நடக்கும் அப்படின்னா நம்மளோட தசைகள் வந்து கிராம்ப் ஆகும்போதோ இல்லை பிடிக்கும் போதோ இந்த மாதிரி வலி தோணும். ஸோ இது அடி வயிற்றில் கூர்மையான அல்லது ஒரு மெல்லிய வலி அந்த மாதிரி தோணலாம். அப்படி இல்லைன்னா கீழ் முதுகு மற்றும் தொடை வலியாக இருக்கலாம். சில பேருக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆகும்போது குமட்டல், வாந்தி, வயிற்றுப்போக்கு, தலைவலி மற்றும் தலை சுற்றல் அந்த மாதிரியும் இருக்கிறா. சில பேருக்கு மென்சுரல் மைக்ரைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சைட் தலைவலிக்கும், மெயினாக இந்த மென்சுரேஷன் அப்போது தான் வரும் அது மென்சுரல் மைக்ரைன். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களை வந்து ஹைட்ரேட்டடாக வைக்கணும், உங்களோட நீரோட்டம் வந்து கரெக்டாக வச்சுக்கணும், நிறைய நீர் குடிக்கணும் ஆக்சுவலாக. ஸோ கொஞ்சம் வெது வெதுவாக குடிச்சிங்க அப்படின்னா வார்ம் வாட்டர் குடிக்கும் போது உங்களுக்கு அந்த பிளாக்கேஜஸ்லாம் போய் நீங்கள் வந்து அந்த டைம்லையுமே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இது தவிர காஃபி, அப்புறமா உப்பு நிறைந்த ஆகாரம், குளிர்பானங்கள் இதெல்லாம் வந்து தவிர்க்கிறது வந்து மிகவும் முக்கியம். இந்த டைமில் வந்து லேசான உடல் பயிற்சி இல்லைனா வந்து யோகாசனம், யோகாசனமே வந்து சில யோகாசனம் பண்ணலாம். இந்த ஆசனாஸ்க்கு பண்ணலாம் இந்த டைமில். ரொம்ப அட்வான்ஸ்ட் ஆசனாஸோ இல்லை சில ஆசனாக்கள் வந்து பண்ணக்கூடாது. என்ன மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம வயிற்று அமுத்துற மாதிரி ஆசனாஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி தலைக்கீழே நிற்கிற மாதிரி இருக்கிற ஆசனாஸ் எதுவுமே இந்த டைமில் பண்ணக்கூடாது.

நான் இப்போ உங்களுக்கு ரெண்டு ஆசனா சொல்லித்தரப்போகிறேன். மெயினாக வந்து இந்த மென்சுரல் கிராம்ஸ் இல்லைன்னா மாதவிடாய் வலி போகிறதுக்கான ரெண்டு ஆசனா சொல்ல போகிறேன். முதல் ஆசனா ரொம்ப சுலபமான ஆசனா தான், உங்களுக்கு ஏற்கனவே கூட தெரிஞ்சிருக்கலாம். உங்களோட யோகா மேட்டை வச்சுட்டு ரெடியாக இருக்கீங்களா? யோகா மேட் இல்லைன்னா ஒரு நார்மல் காட்டன் மேட் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா வந்து ஒரு கார்பெட்லேயுமே உட்காந்துக்கலாம் நீங்கள். ஏன்னா உட்காந்து தான் பண்ண போகிறோம் ரெண்டு ஆசனாமே. நம்ம ஸ்கிட் ஆகாத மாதிரி மாத்திரம் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி ஒரு மேட்டோ இல்லை பாயோ அந்த மாதிரி எதா ஒன்று எடுத்துக்கோங்க. கீழே உட்கார முடியாத

ஸ்கிட் ஆகாத மாதிரி மாத்திரம் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி ஒரு மேட்டோ இல்லை பாயோ அந்த மாதிரி எதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. கீழே உட்கார முடியாதவங்க நீங்கள் கட்டில் கூட உட்காந்து பண்ணலாம். ஆனால் முட்டி வலி இருக்கிறவங்களோ இல்லை முட்டி ப்ராப்ளம் இருக்கிறவங்களோ இந்த ஆசனா பண்ணக்கூடாது. முதல் ஆசனா பத்த கோணாசனா. இது பட்டாம்பூச்சி போஸ் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். இது இடுப்பில் இருக்கிற தசைகளை வந்து திறந்து உங்களோட தொடைகளை இருக்கிற மசில்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி உங்கள் கால்கள்லாம் இருக்கு இல்லையா உங்களோட கீழ்உடலை வந்து ஃப்ளெக்சிபிள் ஆக்கும். ஸோ இது வந்து ஒரு சிட்டிங் ஆசனா, அமர்ந்த நிலை யோகாசனம் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் தரையில் வந்து உங்கள் கால்களை நல்லா நேராக நீட்டி உட்காந்துக்கோங்க. இந்த நீட்டி உட்கார்ற போஸ் பேர் வந்து தண்டாசனம். இப்போது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களோட நீயை பெண்ட் பண்ணி உங்களோட ரெண்டு பாதங்களும் உங்கள் இடுப்பை நோக்கி எடுத்துகிட்டு வாங்க. உங்களோட முழங்கால் பக்கவாட்டில் தளர்ச்சி பாதங்களை வந்து ரெண்டு பாதங்களும் வந்து நல்லா ஃபேர்மாக உறுதியாக ஒன்றோட ஒன்று சேர்த்துக்கோங்க. ஸோ உங்கள் கால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நமஸ்காரம் பொசிஷனில் இருக்கும். ரெண்டு காலும் சேர்த்துக்கணும், நீங்கள் ரெண்டு பாதங்களையும் சேர்த்துக்கணும். ஒரு ஒரு காலாக மெதுவாக மடக்கி உங்கள் நீசை மடக்கி எடுத்துகிட்டு வாங்க. உங்கள் கைகளை வந்து உங்களோட பாதங்கள் மேலே வச்சுக்கலாம், இல்லைன்னா உங்களோட கணுக்கால் மேலே வச்சுக்கலாம். நல்லா அந்த விரல்களை வச்சு பிடிச்சிக்கோங்க. உங்கள் குதிகாலை வந்து நல்லா உள்ளே இழுத்துக்கோங்க. மெயினாக வந்து இந்த ஆசனா பண்ணும்போது உங்களோட முதுகெலும்பு வந்து நேராக இருக்கணும். உங்களோட ஷோல்டர்ஸ் தோள்கள் நல்லா ஓப்பனாக இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு பட்டாம்பூச்சி எப்படி அதோட ரெக்கையை வந்து மேலே கீழே ஆட்டுமோ அதே மாதிரி உங்களோட இடுப்பிலிருந்து உங்கள் முட்டிய பகுதியை வந்து நல்லா மேலே எடுத்துகிட்டு போய் திருப்பி கீழே எடுத்துகிட்டு வர போகிறீங்க. ஸோ அதே மாதிரி ஒரு 10 தடவை இல்லை 20 தடவை பண்ணலாம். நீங்கள் ஒரு பிகினராக இப்போ தான் நீங்கள் இந்த ஆசனாவை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 10 தடவை இல்லை 20 தடவை பண்ணலாம். ஸோ இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பட்டாம்பூச்சி வந்து அதோடய சிறகை முன்ன பின்ன ஆட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆசனா பண்ணும்போது நம்மளுக்கு இருக்கிற அந்த மென்சுரல் கிராம்ஸ், அதாவது நம்மளோட தசையெல்லாம் பிடிச்சிருக்கு இல்லையா, ஸோ அந்த கிராம்ஸ் எல்லாம் நல்லா ரிலீவ் ஆகி உங்கள் இடுப்பு பகுதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த ஆசனா பேர் பத்த கோணாசனா. இந்த ஆசனா வந்து ஓவுலியேஷனுக்குமே ரொம்ப நல்லது, அண்டை விடுப்பு ஸ்டேஜுக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது இது. ஸோ அதனால் நீங்கள் இதை ரெகுலராக பண்ணலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பத்த கோணாசனாக்கு சார்ந்த ஆசனா தான். அதை சுப்த பத்த கோணாசனா அப்படின்னு சொல்லுவோம். சுப்த பத்த கோணாசனானா சாய்ந்த பட்டாம்பூச்சி ஆசனம். ஸோ இது எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெயினாக மென்சுரல் டைமில் பண்ணும்போது ஒரு ஹார்ட் திண்டு இல்லை தலைகாணி எடுத்துக்கணும். நல்லா ஹார்டாக இருக்கிற தலைகாணி எடுத்துக்கணும். எனக்கு இப்போ வீட்டில் வந்து எங்களுக்கு ஹார்ட் தலைகாணி இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ரெண்டு தலைகாணியாக எடுத்துக்கோங்க. ஸோ இந்த தலைகாணியை நீங்கள் எப்படி பொசிஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் முதுகுலேருந்து தலை வந்து நீங்கள் படுக்கும்போது அந்த தலைகாணியில் ரெஸ்ட் ஆகணும். ஸோ உங்கள் மேல் உடம்பு இருக்கு இல்லையா அதுக்கு பேர்லெலாம் இந்த தலைகாணி வைக்க போகிறீங்க. ஸோ நீங்கள் பட்டாம்பூச்சி ஆசனால் இந்த தலைகாணிக்கு முன்னாடி உட்காந்துக்கோங்க. உங்கள் தலைகாணியை வந்து நேராக பின்னாடி உங்கள் முதுகு ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் வச்சுக்கோங்க. இப்போ கையோட சப்போர்ட் எடுத்துகிட்டு பட்டாம்பூச்சி போஸ்ட்லேயே உட்காந்துட்டு மெதுவாக உங்களோட மேல் உடம்பு அந்த தலைகாணியில் ரெஸ்ட் ஆகிற மாதிரி உங்கள் இடுப்புலேருந்து தலைவரலும் தலைகாணியில் ரெஸ்ட் ஆகிற மாதிரி மெதுவாக படுங்க. படுத்ததுக்கப்புறமா உங்கள் ரெண்டு கைகளை நீட்டி உங்கள் உள்ளங்கை வந்து உங்களோட சீலிங் பார்க்குற மாதிரி நல்லா விரித்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த படுத்துன்னு இருக்கும்போது நல்லா ஒரு மைல்டான ஒரு மியூசிக் போட்டுட்டு நல்லா நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இது பண்ணும்போது உங்களோட பெல்விக், உங்களோட அடிவயிறு இருக்கு இல்லையா, அடிவயிறு நல்லா வந்து விரியும். விரியும் போது உங்களுக்கு அந்த இருக்கிற மென்சுரல் கிராம்ஸ் பெயின்ஸு எதுவாக இருந்தாலும் தானாக சரியாக போயிடும். உங்களுக்கு மைண்டே நல்லா ரிலாக்ஸ்ட் ஆகிடும். இதுலேருந்து எந்திரிக்கும் போது மெதுவாக உங்கள் காலை நீட்டிட்டு ஒரு சைடாக திரும்பி எந்திரிச்சு உட்காந்துக்கணும். ஸோ இந்த ரெண்டு ஆசனாவுமே உங்களோட இடுப்பு பகுதி தொடைப்பகுதி ரெண்டுத்துக்கும் இருக்கிற ஸ்டிஃப்னஸை நீக்கி உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ்டு மசில் வந்து உருவாக்கும். ஸோ இதை நீங்கள் ரெகுலராகவும் செய்யலாம். மெயினாக இந்த டைமில் பண்ணும்போது அந்த பில்லோ சப்போர்ட்டோடு பண்ணுறது மிகவும் அவசியம். ஸோ யோகான்றது வந்து நம்ம சரியான ஒரு ட்ரெயினர்கிட்டையோ இல்லை யோகா ப்ரொஃபஷனல்கிட்டேயோ இல்லை ஒரு யோகா இன்ஸ்டிடியூட் போயிட்டு முறைப்படி நம்ம கற்றுக்கணும். ஸோ நம்ம சோஷியல் மீடியாவில் இருக்கிற வீடியோஸ் பார்த்தோ அந்த மாதிரி பண்ணும்போது அந்த வீடியோஸ் மேலே வந்து கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் பண்ணுறதுமே கரெக்டாக தப்பான்றது தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு லெசன்ஸ் நம்ம எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல நெகட்டிவாக நடக்கிறதுக்குமே நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்களாக செல்ஃப் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ஒழுங்காக கற்றுக்கோங்க, அதுக்கப்புறமா உங்களோட செல்ஃப் ப்ராக்டிஸை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஸோ ப்ராப்பராக ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட போயிட்டு அவங்க கைடன்ஸோட யோகா பண்ணுங்க. அப்போ தான் அதோட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். ஸோ இந்த வாரம் நம்ம ரெண்டு ஆசனா

பார்த்தோம், பத்த கோணாசனா அண்ட் சுப்த பத்த கோணாசனா. ஸோ இது ரெண்டும் உங்களுக்கு மென்சுரல் கிராம்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்த வாரம் வந்து அடுத்த அறிகுறியான ப்ளோட்டிங், அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மாதவிடாய் வீக்கம், அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த வாரமும் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்து கேட்கணும். யோகா பயிற்சி செய்யுங்க, ஆரோக்கியமாக இருங்க. எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ.

0: கதை அரங்கம் வழங்குகிறார் ஜோனல் அவர்கள்.
1: ஒரு அருமையான காலை வேளையில ஒரு அழகான கார்டன்ல ஒரு சின்ன ரோஜா பூ பூத்திருக்கு. அது ஒரு வெள்ளை ரோஜா. இந்த வெள்ளை ரோஜா பாத்தீங்கன்னா ரொம்ப அழகானது, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இந்த வெள்ளை ரோஜாக்கு ஒரு நெருங்கிய நண்பன் இருக்கான். என்ன நண்பன் தெரியுமா? ஒரு சிட்டுக்குருவி. இந்த சிட்டுக்குருவியும் வெள்ளை ரோஜாவும் மிக நெருங்கிய நண்பர்கள் ஆகுறாங்க. எப்பவுமே காலையில இந்த ரோஜாப்பூ தன்னுடைய நாளில் என்னென்னலாம் நடந்தது அப்படிங்கிறத இந்த சிட்டுக்குருவிட்ட சொல்கிறதும், இந்த சிட்டுக்குருவி தான் பார்த்த எல்லா காரியத்தையும் வந்து இந்த ரோஜாப்பூக்கிட்ட விவரித்து அழகுபடுத்தி சொல்கிறதும் ரெண்டு பேருக்கும் வழக்கமாக இருக்கும். என்னடா, எந்த ஊரில் ரோஜாப்பூ பேசும், எந்த ஊரில் சிட்டுக்குருவி பேசும்னு யோசிக்கிறீங்களா? இது ஒரு கற்பனை கதை தாங்க. ஆனால் இந்த கற்பனை கதையிலேருந்து நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு நிறையவே இருக்கு. இந்த வெள்ளை ரோஜாவும் இந்த சின்ன சிட்டுக்குருவியும் தினமும் சந்திச்சுக்கிறாங்க, பேசுறாங்க, அவங்களுடைய வாழ்க்கைய பகிர்ந்து கொள்றாங்க. இவங்களுடைய நட்பானது ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே இருக்குது. ஒரு நாள் இந்த சிட்டுக்குருவி வந்து சொல்லுது, ஏய் உனக்கு தெரியுமா, இந்த வானம் ரொம்ப பெருசு, போக போக இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியாது. நான் நேற்று எங்கே போனேன் தெரியுமா, அங்கே நிறைய ரோஜாக்களை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி இந்த சிட்டுக்குருவி தான் பார்த்த எல்லாத்தையும் வந்து இந்த வெள்ளை ரோஜா கிட்ட சொல்லுது. அங்கே அப்படி இருந்தது, நான் அதை பார்த்து ரசித்தேன் அப்படின்னு. அதே நேரத்தில் இந்த வெள்ளை ரோஜாவும், ஏய் உனக்கு தெரியுமா, நான் இருக்கிற இடத்துல யார் யாரெல்லாம் வந்தாங்கன்னு

சொல்லட்டா, ஒரு பட்டாம்பூச்சி நேத்து என்ன பாக்குறதுக்கு வந்துச்சு, என்கிட்ட இருந்து தேன் எடுத்து குடிச்சுது. ரொம்ப அழகா இருந்தது அந்த பட்டாம்பூச்சி பாக்குறதுக்கு, தெரியுமா அப்படின்னு சொல்லி. இந்த பட்டாம்பூச்சி கதைகள்லாம் இந்த வெள்ளை ரோஜா சிட்டுக்குருவி கூட பகிர்ந்து கொள்ளுமா. இந்த மாதிரியான இந்த வெள்ளை ரோஜா மற்றும் சிட்டுக்குருவியோடைய நட்பு ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே இருக்கு. இப்படி இந்த சிட்டுக்குருவி ரோஜா பூவோடைய கதை வளர, ஒரு நாள் இந்த ரோஜா பூ முகம் வாடிய நிலையில ரொம்ப சோகமா உட்கார்ந்துருக்கு. இந்த சிட்டுக்குருவிக்கு ஒண்ணுமே புரியல, என்ன எப்பவுமே ரொம்ப சந்தோஷமா இருப்ப, இன்னைக்கு என்ன ரொம்ப கவலையா இருக்க, ரொம்ப வாடி போயிருக்கியே, என்னதான் உனக்கு பிரச்சனை, இப்படி நீ இருக்கிறது நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த சிட்டுக்குருவி வெள்ளை ரோஜாவை பார்த்து கேக்குது. இந்த வெள்ளை ரோஜாவும் எந்த பதிலுமே சொல்லாம, இதுக்காக என்ன பண்ணாலும் உன்னால என்ன சரிப்படுத்த முடியாது, இத பத்தி என்கிட்ட கேட்காத அப்படின்னு சொல்லி இந்த வெள்ளை ரோஜா சொல்லுது. அப்படி என்ன சரி பண்ண முடியாத ஒரு விஷயம், சொல்ல பாத்துக்கலாம், எதுவா இருந்தாலும் நான் தான் கூட இருக்கேன்ல, கவலைப்படக்கூடாது, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு தைரியமான ஆறுதலான வார்த்தையை சிட்டுக்குருவி சொல்ல, இந்த ரோஜா பூவும் மனசு உடஞ்சு போன அந்த நிலைமையிலயும் தன்னுடைய கவலைய அந்த சிட்டுக்குருவி கிட்ட பகிர்ந்து கொள்ளுது. உனக்கு ஒன்னு தெரியுமா, நீ ஒவ்வொரு நாளும் போய் ஒவ்வொரு இடத்துல பார்த்த எல்லாத்தையும் என் கூட பகிர்ந்து கொள்வ, அந்த இடத்துல நீ பார்த்த மற்ற நிறம் கொண்ட ரோஜா பூக்களை பத்தி சொல்லியிருக்க, ஆனா எனக்கு பாரு வெறும் வெள்ளை கலர்ல ஒரு நிறம் மட்டும்தான் இருக்கு. என்னால மற்ற ரோஜா பூக்கள் மாதிரி ரொம்ப அழகான வைப்ரண்டா ரெட் கலர் எல்லோ கலர் அந்த மாதிரிலாம் இருக்க முடியல. எனக்கு இந்த சிவப்பு ரோஜாக்களை பார்த்தா ரொம்ப பொறாமையா இருக்கு. எனக்கும் சிவப்பு ரோஜாவா இருக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குது. நான் மட்டும் ஏன் இந்த மாதிரி வெள்ளை நிறத்துல இருக்கிறேன், எனக்கு என்னுடைய நிறம் பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த வெள்ளை ரோஜா ரொம்ப கவலையோட அந்த சிட்டுக்குருவிக்கிட்ட ஷேர் பண்ணுது. அந்த சிட்டுக்குருவி சொல்லிச்சா, இங்க பாரு, நீ சிவப்பு ரோஜாவா இருந்தா மட்டும்தான் நான் கூட பேச போறேன்னா என்ன, நீ எப்படி இருக்கியோ நீ இருக்கிற வகையிலேயே நீ ரொம்பவே அழகா இருக்க, நீ ஏன் உன்னுடைய நிறத்தை மாத்திக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்ல, நீ எவ்வளவு சொன்னாலும் என் மனசு ஆற போறதே கிடையாது சிட்டுக்குருவி, எனக்கு கவலையா தான் இருக்கு, நான் வெள்ளை கலர்ல இருக்கிறது எனக்கு ரொம்பவே கஷ்டமான ஒரு காரியமா தான் இருக்கு, நீ தயவு செஞ்சு என்னைய வந்து ஆறுதல் படுத்தணும்னு நினைக்காத, அது உன்னால முடியாது, நான் எவ்வளவு நாள் இந்த வெள்ளை ரோஜாவா இருக்கிறேனோ அது வரைக்கும் இந்த துக்கம் என் மைண்டுக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சிட்டுக்குருவிக்கிட்ட வெள்ளை ரோஜா சொல்லிட்டு பேசுறத நிறுத்திருச்சு. அந்த சிட்டுக்குருவியும், இல்ல பேசு ரோஜாவே, நீ பேசு, நீ இருக்கிறதே ரொம்ப அழகா தான் இருக்கிற, இந்த நிறம் உனக்கு ரொம்ப அழகா இருக்குது அப்படின்னு எவ்வளவு சொல்லியும் அந்த ரோஜா கேட்கவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் இந்த சிட்டுக்குருவி போகுது. அந்த ரோஜாவும் துக்குமுகமாகவே இருக்குது, எதுவுமே பேசலை. இந்த மாதிரி நாட்கள் போக போக இந்த சிட்டுக்குருவியால் துக்கமாக இருக்கிற தன்னுடைய தோழியான இந்த அழகு வெள்ளை ரோஜாவை இப்படி துக்கமுகமாக பார்க்க முடியல. ஒரு நாள் காலையில் இந்த ரோஜா போய் எழுந்துச்சு, என்ன இன்னைக்கு சிட்டுக்குருவி வரவே இல்லை, ஒருவேளை நான் ரொம்ப நாளாக பேசாததுனால ஒரேடியாக போயிருச்சா, இனிமேல் என்னால் அந்த சிட்டுக்குருவியை பார்க்கவே முடியாதா அப்படின்னு ரொம்ப கவலையோட, ஐயோ எனக்கு இந்த கலரே ஓகே தான் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது தான் ரோஜா பூ ஒன்று கண்டுபிடிக்குது. ஆகா, என்னுடைய நிறம் மாறியிருக்கு, நான் சிவப்பு கலரில் இருக்கேன், நான் எப்படி சிவப்பு கலரில் ஆனேன், ஐயோ நான் சிவப்பு கலரில் இருக்கிறத இந்த சிட்டுக்குருவிக்கிட்ட சொல்லியே ஆகணுமே, நான் எப்போ அந்த சிட்டுக்குருவியை பார்ப்பேன், எப்போ அந்த சிட்டுக்குருவி வருவான் அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே இருக்கு. ஏக்கத்தோடு தேடும் போது தான் திடீர்னு கீழே பார்க்கும்போது அந்த ரோஜா பூ கண்டுபிடிச்சிருக்கு, தன்னுடைய நிறம் சிவப்பு கலர்ல மாறினது இயற்கையா மாறல, சிட்டுக்குருவி தன்னுடைய தோழி ஆசைப்பட்டதுக்காக தன்னுடைய இரத்தத்தை வச்சு அந்த வெள்ளை ரோஜாவை சிவப்பு ரோஜாவா மாற்றிருக்கு அப்படிங்கிறது. ஐயோ தப்பு பண்ணிட்டோமே அப்படிங்கிற அந்த உணர்வு இப்பதான் அந்த சிவப்பு ரோஜாவுக்கு வருது. நான் வெள்ளை நிறமா இருந்ததே அழகாதான் இருந்தது, ஆனா நான் ஆசைப்பட்டதுனால இப்போ நிறம் மாறிடுச்சு, ஆனா என்னுடைய நண்பனை நான் இழந்துட்டேனே அப்படிங்கிறத அப்பந்தான் அந்த வெள்ளை ரோஜா உணருது. சில நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையிலையும் இந்த மாதிரிதான், ரொம்ப ஆசைப்பட்டு சில காரியங்களை மாற்றணும்னு நினைப்போம், ஆனா உண்மை என்னன்னா இயற்கையாகவே நாம எப்படி இருக்கோமோ அதுதான் நம்மளுக்கு அழகானது. எதையும் மாத்தி அமைக்கணும்னு நினைக்காம நம்மளுக்குன்னு என்ன இருக்குதோ, நம்மளுக்குன்னு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதை அனுபவிக்க ஆரம்பிச்சோனா வாழ்க்கை இனிதாக அமையும். நம்மளோட நண்பர்களுக்காக சரியான கருத்தை நம்ம எடுத்து சொல்லணுமே தவிர நம்ம அவங்களோட தவறான எண்ணங்களுக்கு

உடந்தையாகி நம்மளுடைய வாழ்க்கையை அந்த சிட்டுக்குருவி மாதிரி வீணடிச்சிடக்கூடாது. நம்மளோட வாழ்க்கையில் நம்மளோட நண்பர்கள் தவறு செய்யும்போது அதை சுட்டி காட்டி திருத்தணுமே தவிர அவங்களுக்கு உடந்தையாக இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் நீங்களாக இருக்கிறதுல பெரிய அழகு இருக்குது.

0: சூடு தொகுப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
1: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. aircennai@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை காமராஜர் சாலை சென்னை 6004 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
2: தொகுப்பில் உதவி எம் விஜயகாந்த், அமைப்பு டாக்டர் கே வித்யாவதி, படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
3: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
4: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
3: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூலை 31st.
5: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் ஆகும்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த பாரத பாதையில் இணைந்து செயலாற்ற பிரான்ஸ் நாட்டின் வர்த்தகர்களுக்கும் முதலீட்டாளர்களுக்கும் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அழைப்பு விடுத்துள்ளார். தமிழக நிதிநிலை அறிக்கை தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் ஊரக வளர்ச்சி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். தமிழ்நாட்டில் இளங்கலை வேளாண் பாடப்பிரிவில் மாணாக்கர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. தமிழக திருக்கோவில்களில் முறைகேடுகள் தொடர்பாக ஆதாரத்துடன் பொதுமக்கள் புகார் அளிக்கலாம் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். தமிழக இளைஞர்கள் தமிழ்நாட்டிலேயே தொழில் புரிவதற்கான நடவடிக்கைகளை அரசு முனைப்புடன் மேற்கொண்டுள்ளதாக மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியா பிரான்ஸ் இடையிலான நட்புறவு திறன் வளர்ச்சி மற்றும் நீடித்த நிலைத்தன்மைக்கான அடுத்த கட்ட மேம்பாட்டிற்கு வழிகோலும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பாரிஸில் இந்தியா பிரான்ஸ் வர்த்தக வட்டமேஜை கூட்டத்தில் உரையாற்றிய அவர் வேகமான மாற்றங்களை உலகளாவிய பொருளாதாரம் சந்தித்து வருவதாக சுட்டிக்காட்டினார். பிரான்ஸ் நாட்டின் வர்த்தகர்களும் முதலீட்டாளர்களும் இந்தியாவுடன் இணைந்து வளர்ச்சியடைந்த பாரத பாதையில் செயலாற்ற அவர் அழைப்பு விடுத்தார். மின்னணு பொருளாதாரத்தின் முன்னோடி நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று கூறிய அவர் சர்வதேச டிஜிட்டல் பரிவர்த்தனையில் இந்தியாவின் பங்களிப்பு பாதி அளவிற்கு உள்ளதாக எடுத்துரைத்தார். வங்கி வாய்ப்புகள், நிதி மேலாண்மை, குத்தகை, சர்வதேச திறன் மேம்பாட்டு மையங்கள், மறு காப்பீடு, நிலையான நிதி வளர்ச்சி போன்றவற்றில் சர்வதேச நிதி சேவைகள் ஆணையம் வாய்ப்புகளை விரிவுபடுத்தி வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். வருடாந்திர அமர்நாத் யாத்திரை ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் மற்றும் பல்தால் வழித்தடங்களில் இன்று காலை தொடங்கியது. 57 நாட்கள் நடைபெறும் இந்த புனித யாத்திரையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்கின்றனர். 3,888 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள அமர்நாத் பனிலிங்க குகைக்கு பக்தர்கள் ஆண்டுதோறும் பயணித்து பனி வடிவிலான சிவலிங்கத்தை தரிசித்து வருவது வழக்கமாகும். அடுத்த மாதம் 28 தேதி வரை அமர்நாத் யாத்திரை நடைபெறும். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் யாத்ரீகர்களின் பாதுகாப்பான பயணத்திற்கு வாழ்த்து

0: தெரிவித்துள்ளனர். நாட்டின் முன்னணி தொழிற்சாலைகளையும் கூட்டமைப்புகளையும் மை பாரத் தளத்துடன் இணைத்து திறன் கட்டமைப்பை முன்னெடுத்துச் செல்வதே அரசின் நோக்கம் என்று மத்திய இளைஞர் விவகாரத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் மை பாரத் சார்ந்த தொழிற்சாலைகளின் கூட்டமைப்பு மாநாட்டில் உரையாற்றிய அவர், இதன் மூலம் நாட்டின் அனைத்து மாவட்டங்கள் மற்றும் கிராமங்கள் தோறும் திறன் வளர்ச்சி, தொழில் பயிற்றுவித்தல், பரீட்சார்த்த முயற்சிகள், தொழில்நுட்ப ஆலோசனைகளுக்கு வழிகோலப்படும் என்றார். இளையோர் தொழிற் கூட்டமைப்புடனும் தொழிற்சாலைகளுடனும் எவ்வாறு இணைந்து பணியாற்றுகிறார்கள் என்பதை அமைச்சகம் ஆய்வு செய்யும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதன் மூலம் இளையோருக்கான தொழில் வாய்ப்புகள் அதிகரிப்பதோடு அவர்களிடமிருந்து தேச கட்டமைப்பிற்கான பங்களிப்பு ஊக்குவிக்கப்பட்டு ஆளுமை உறுதி செய்யப்படும் என்றார். தமிழக நிதிநிலை அறிக்கை தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் ஊரக வளர்ச்சி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுடன் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். தமிழகத்தில் நடப்பு நிதியாண்டிற்கான தாவேக்கு அரசின் நிதிநிலை அறிக்கை விரைவில் தாக்கல் செய்யப்படவுள்ள நிலையில் துறை ரீதியான ஆலோசனைகளை முதலமைச்சர் நேற்று தொடங்கினார். முதற்கட்டமாக கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை சார்ந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்ற நிலையில் இன்று ஊரக வளர்ச்சி மற்றும் நெடுஞ்சாலைத்துறையின் உயர் அதிகாரிகளுடன் பட்ஜெட் சார்ந்த அம்சங்கள் குறித்து முதலமைச்சர் கலந்துரையாடினார். வரும் 22ஆம் தேதி வரை பல்வேறு துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் தொடர் ஆலோசனைகளை மேற்கொள்ளவுள்ளார். தமிழ்நாட்டில் சமூக விடுதிகளில் மாணாக்கரின் தேவைகளை அரசு முன்னுரிமையுடன் நிறைவேற்றும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர், மாநிலம் முழுவதும் சமூக விடுதிகளில் உணவின் தரம், படிப்பதற்கான சூழல் உள்ளிட்டவை குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் கூறினார்.
1: தமிழகத்தில் உள்ள சமூக நீதி விடுதியின் மாவட்டந்தோறும் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன். இன்று ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சமூக விடுதி மாணவர் விடுதியில வந்து இன்னைக்கு ஆய்வு செஞ்சேன். மாணவர்கள் கலந்துரையாடல் செய்து அவங்களுடைய நிறை குறைகளை வந்து கேட்டிருந்தேன். படிச்சு நல்லபடியா வெளியே வரணும், அதுக்குண்டான சூழ்நிலைகள் நல்லபடியா இருக்குதா என்பதை வந்து அவங்ககிட்ட பேசி தெரிஞ்சுக்கிட்டேன். தேவையான வசதிகள் இருக்குது, எங்களுக்கு உண்டான படிக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் 2026-27 கல்வியாண்டிற்கான இளங்கலை மாணாக்கர் சேர்க்கை தரவரிசை பட்டியலை மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தஞ்சாவூரில் இன்று வெளியிட்டார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவிலைச் சேர்ந்த மாணவி மெர்லினும் ஈரோடு மாணவர் மாதவராஜனும் தலா 200 மதிப்பெண்களுடன் தரவரிசை பட்டியலில் முதல் இடத்தை பகிர்ந்துள்ளனர். நடப்பு கல்வியாண்டில் வேளாண் துறையில் 14 பாடப்பிரிவுகளில் சேர்க்கைக்காக மொத்தம் 26,709 விண்ணப்பங்கள் பெறப்பட்ட நிலையில் 24,435 மாணாக்கர் தகுதி பெற்றுள்ளனர். தமிழக திருக்கோவில்களில் முறைகேடுகள் தொடர்பாக ஆதாரத்துடன் பொதுமக்கள் புகார் அளிக்கலாம் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். அறநிலையத்துறை கோவில் திருப்பணிகளில் முறைகேடு, வேலை வாய்ப்பிற்கு லஞ்சம் போன்ற குற்றங்கள் குறித்து மினிஸ்டர் _hrce@tn.gov.in என்ற இணையதளம் வாயிலாக தெரிவிக்கலாம் என்றும் கூறியுள்ளார். இப்புகார்கள் மீது நேரடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் உறுதியளித்துள்ளார். தமிழக இளைஞர்கள் அண்டை மாநிலங்களுக்கு செல்லாமல் நம் மாநிலத்திலேயே தொழில் புரிவதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டுள்ளதாக மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். கோவையில் இந்திய தொழில் கூட்டமைப்பின் தென்னிந்திய மண்டல ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், தொழில்துறையினருக்கான அடிப்படை தேவைகள் அனைத்தும் வெளிப்படைத்தன்மையுடன் இருப்பது உறுதி செய்யப்படும் என்றார். மதுரையில் எரிசக்தித்துறை அமைச்சர் திரு CTR நிர்மல்குமார், உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பி விஸ்வநாதன் தலைமையில் இன்று மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு கண்காணிப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. கண்காணிப்பு குழுவின் தலைவர் திரு சு வெங்கடேசன் இதில் பங்கேற்றார். மதுரை மாவட்டத்தில் வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. கூட்டுறவு வாரவிழாவையொட்டி மாநில அளவில் சிறந்த கூட்டுறவு சங்கங்களுக்கு கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் சென்னையில் இன்று விருதுகளை வழங்கி கௌரவித்தார். தமிழக முதலமைச்சரை அவதூறாக பேசியதாக கூறப்படும் வழக்கில் முன்னாள் அமைச்சரும் திருச்செந்தூர் தொகுதி சட்டமன்ற திமுக உறுப்பினருமான திரு அனிதா ராதாகிருஷ்ணனை காவல்துறையினர் இன்று கைது செய்துள்ளனர். அவர் மீது 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. முன்னதாக இவ்வழக்கு தொடர்பாக முன்ஜாமீன் கோரி திரு அனிதா ராதாகிருஷ்ணன் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. இதையடுத்து ஆத்தூர் பேரூராட்சி அலுவலகத்தில் ஆய்வு மேற்கொண்டிருந்த

0: திரு அனிதா ராதாகிருஷ்ணனை தூத்துக்குடி மாவட்ட கூடுதல் கண்காணிப்பாளர் தலைமையில் ஆத்தூர் காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. இதனிடையே அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டதற்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டத்தில் தேசிய கால்நடை நோய் தடுப்பூசி திட்டத்தின் கீழ் சிறப்பு தடுப்பூசி முகாம்கள் வரும் ஆகஸ்ட் 10 வரை நடைபெறவுள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
1: திண்டுக்கல் மாவட்டத்தில் தேசிய கால்நடை நோய் தடுப்பூசி திட்டத்தின் கீழ் 9 சுற்று கால் மற்றும் வாய் கணைய நோய் தடுப்பூசி சிறப்பு முகாம்கள் வருகின்ற ஆகஸ்ட் 10 வரை நடைபெற உள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். விவசாயிகள் தங்களது பசுக்கள், எருமைகள் மற்றும் 4 மேற்பட்ட இளங்கன்றுகளுக்கு இந்த தடுப்பூசியை தவறாமல் செலுத்தி தங்கள் கால்நடையை பாதுகாத்துக் கொள்ளுமாறும் மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: ஈரோடு பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மதகுகளில் பராமரிப்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணை தமிழ்நாட்டிலேயே மேட்டூர் அணைக்கு அடுத்தபடியாக 2 பெரிய நீர்த்தேக்கமாக விளங்குகிறது. தற்போது அணையின் மதகுகள் பகுதியில் பராமரிப்பு பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தென்மேற்கு பருவமழை காரணமாக பவானிசாகர் அணைக்கு எந்த நேரமும் நீர்வரத்து அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மதகுகள் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக பவானிசாகர் அணை பிரிவு நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். ஈரோட்டிலிருந்து PC.
0: திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே பாமணி கிராமத்தில் 9 உலோக சிலைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே பாமணி கிராமத்தில் நாகநாத சுவாமி திருக்கோவிலின் தெற்கு வீதியில் பூமிக்கடியிலிருந்து பழமை வாய்ந்த 9 சுவாமி சிலைகள் மீட்டெடுக்கப்பட்டுள்ளது. வருவாய்த்துறையினருக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் நேற்று நள்ளிரவு துவங்கி இன்று அதிகாலை வரை பொக்கலின் இயந்திரங்கள் மூலம் தோண்டி எடுக்கப்பட்டது. இந்த சிலைகள் அனைத்தும் மன்னார்குடி வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. திருவாரூரிலிருந்து ஆர் விஜயகுமார்.
0: ருமேனியாவில் நடைபெறும் சர்வதேச டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் விஜய் சுந்தர் பிரசாந்த், ராம்குமார் ராமநாதன் இணை ஆஸ்திரியா, செக் குடியரசு இணையை இன்று எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த பாரத பாதையில் இணைந்து செயலாற்ற பிரான்ஸ் நாட்டின் வர்த்தகர்களுக்கும் முதலீட்டாளர்களுக்கும் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அழைப்பு விடுத்துள்ளார். தமிழக நிதிநிலை அறிக்கை தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் ஊரக வளர்ச்சி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். தமிழ்நாட்டில் இளங்கலை வேளாண் பாடப்பிரிவில் மாணாக்கர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. தமிழக திருக்கோவில்களில் முறைகேடுகள் தொடர்பாக ஆதாரத்துடன் பொதுமக்கள் புகார் அளிக்கலாம் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். தமிழக இளைஞர்கள் தமிழ்நாட்டிலேயே தொழில் புரிவதற்கான நடவடிக்கைகளை அரசு முனைப்புடன் மேற்கொண்டுள்ளதாக மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: நேரம் 1:55, 25 ஆகாஷ்வாணி.
5: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன். அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையிலும் பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் நிகழ்ச்சி தினம்தோறும் மாலை 6:10
6: ஒலிபரப்பாகும்.
7: ஹே ராஜி, திருவிழாக்கு போலாமா?
8: திருவிழாவா? ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு ஒரே ஜாலியா இருக்குமே. வரே வரே, நானும் வரேன்.
7: ராஜி, இது நீ நினைக்கிற திருவிழா இல்ல, இது வேற.
8: வேறவா? ஓ, புரிஞ்சு போச்சு. புத்தக திருவிழாவா?
7: புத்தக திருவிழாவும் இல்ல, ஆனா இது புத்தகத்தை உருவாக்குற முக்கியமான பொருளோட திருவிழா.
8: நீ என்ன ரம்யா சொல்ற? சுத்தி வளைக்காம ஸ்ட்ரைட்டா தான் சொல்றேன்.
7: சரி சரி, அலட்டிக்காத, சொல்றேன் சொல்றேன். புத்தகம், காகிதம், மேசை, நாற்காலி, பழம், காய்கறி அப்படின்னு ஏன் நம்ம சுவாசிக்கிற காற்று முதற்கொண்டு நமக்கு இவ்ளோ பொருட்களை தந்து உதவிட்டு இருக்க மரங்கள். காடுகளோட திருவிழா.
8: காடுகளோட திருவிழாவா? இது புதுசா இருக்கே.
7: இது புதுசுலாம் இல்ல, 1950 இருந்தே இந்த காடுகளோட திருவிழா கொண்டாடப்படுது. இதோட முக்கிய நோக்கம் என்னன்னா, மரங்களை நடுறது, காடுகளை பாதுகாக்கிறது, சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை மக்கள் கிட்ட ஏற்படுத்துறது. இதனாலதான் இந்த காடுகளோட திருவிழா கொண்டாடுறாங்க.
8: சரி, அதை எப்ப கொண்டாடுறோம்?
7: சூப்பரா கேட்டப்போ, July 1-7 வரைக்கும், அதாவது July 1 காடுகளோட திருவிழாவை கொண்டாடிட்டு வரோம். சரி, இப்ப சொல்லு, திருவிழாக்கு போலாமா?

0: நேர்களின் நினைவிற்கு 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் மாலை 5 மணிக்கு அரங்கி செய்ய நிகழ்ச்சிகள். மீனா சுப்பிரமணியம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், ராமநாதபுரம் வி ராமநாதன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி மாலை 5 மணிக்கு.
1: ஸ்கூல் பசங்க, காலேஜ் போறவங்க, வேலைக்கு போறவங்க, வீட்டுல இருக்கிறவங்க, தாத்தாஸ் பாட்டிஸ் இவங்க எல்லாருக்கும் பொதுவா ஒரு விஷயம் இருக்கும்னா அது உடல்நல சார்ந்த விஷயங்கள் தான் இல்லையா?
2: நீங்க வில்லாதி வில்லனா இருக்கலாம், அசகாய சூரனா இருக்கலாம், இல்ல வீராதி வீரனா கூட இருக்கலாம். ஆனா உடல் நலம் மட்டும் இல்லனா வாழ்க்கையில சந்தோஷம் துளியும் இருக்காது.
1: 1 ரூபாய் கூட செலவு இல்லாம உடல்நல சார்ந்த தகவல்களை மருத்துவர்கள் நிபுணர்கள் மூலமா தெரிஞ்சுக்க கேளுங்க.
2: உங்க அகில இந்திய வானொலியோட 101.4 பண்பலையில ஹலோ டாக்டர் திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3-2 கேட்கலாம்.
0: இன்று பிற்பகல் 3-2 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உலக போதைப் பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியின் மனநலத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் வி சபிதா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளை கேட்டு பயன்பெறலாம். 3-2
3: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
4: நெல் சாப்பிட களை கட்டுப்படுத்துறோம், கரெக்டான மெயின்டெனன்ஸ் பண்ண எலி போய் பார்க்கணும், என்ன பயிர் எப்படி இருக்குது, என்ன ஆகுது, எப்படி நோய் தாக்குதா, நோய் தாக்க உடனே அதுக்குண்டாண்ட வழிமுறை செய்யும். அப்போ நம்மளுக்கு தெரியலனா கூட சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் இருக்காங்க விரிவாக்க மையத்தில், அவங்களும் வந்து பார்க்குறாங்க, மீட்டிங் வாரம் வந்து நடத்துறாங்க, வந்து நிலத்துக்கு பார்க்குறாங்க என்னென்ன பயிர் சாகுபடி பண்ணுறது தொழில்நுட்பம் அவங்க சொல்லி கொடுத்துறாங்க. கவர்மெண்ட்ல சப்சிடி தான் அதெல்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க, அதன்படி செய்யறாங்க.
3: சாகுபடி அனுபவங்கள் குறித்து ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தல் எம் பாபு அவர்களின் அனுபவங்கள் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை நேயர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
5: Good afternoon. This is Akashvani and I am Valsa Williams with the midday news. The headlines. Prime Minister Narendra Modi describes Amarnath Yatra as eternal chapter in spiritual tradition and cultural unity of the country. Extends greetings to devotees. Finance Minister Nirmala Sitharaman invites French investors to partner with India's journey towards Vikasit Bharat 2047, calls for strengthening India-France strategic partnership. 2-day orientation program for newly elected members of Legislative Assembly begins in West Bengal. India steps up humanitarian assistance to earthquake hit Venezuela under Operation Amistad. Nearly 2,600 people died, thousands still missing. IMD issues red alert for heavy to very heavy rainfall over Gujarat, Goa, Madhya Maharashtra, Odisha and parts of Madhya Pradesh till tomorrow. And in FIFA World Cup, Switzerland defeat Algeria 2-0 to reach round of 16 in Vancouver. Prime Minister Narendra Modi described the annual Amarnath Yatra as an eternal chapter in spiritual tradition and cultural unity of the country. He said the divine darshan of Baba Barfani is an unforgettable and deeply auspicious experience in the lives of millions of devotees. He also extended his greetings to devotees undertaking the annual Amarnath Yatra in Jammu and Kashmir. In a letter written to the pilgrims, the Prime Minister also urged devotees to take 5 resolutions during the pilgrimage. These include maintaining cleanliness throughout the yatra, strictly following all safety and administrative guidelines, supporting the local economy by spending at least 10% of their travel expenses on local products under the Vocal for Local initiative, gifting a sapling to a sibling on Raksha Bandhan to promote the Ek Ped Ma Ke Naam campaign, and carrying the spirit of nation first by performing their duties with honesty and

நேரம் 2:26 ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து நம்ம வீட்டு பிள்ளை திரைப்படத்தின் பாடல், பாடியவர் சித் ஸ்ரீராம்.

நேரம் 2:30:35. நிறைவாக அச்சம் என்பது மடமழையாடா திரைப்படத்தில் விஜய் யேசுதாஸ் பாடியுள்ள பாவேந்தர் பாரதிதாசன் ஏற்றிய பாடல்.

திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 2:35. ஆகாஷ்வாணி சேர்ந்திசை பாடற்பயிற்சி கேட்கலாம். ஒடிய மொழி பாடலை இன்று கற்றுக்கொள்ளவிருக்கிறோம். இயற்றியவர் கே.சி. பாணிகிரகி அவர்கள். இசை அக்ஷய்குமார் மொஹந்தி அவர்கள்.

0: வணக்கம் குழந்தைகளே, இன்னைக்கு நாம கேனு நாம் தாரி அப்படிங்கிற ஒரு ஒடியா மொழி பாடலை கற்றுக்க போகிறோம். பாடலை எழுதியிருப்பவர் காளிந்தி சரண் பாணிகிரகி. இது ஒரு பக்தி பாடல். இந்த பாடலுக்கு இசை அமைத்திருப்பவர் அக்ஷய் குமார் மோகந்தி. சரி, இப்ப பாடலை எழுதிப்போமா?
1: তুমি
2: যে সর্বনাম,
1: তুমি যে সর্বনাম,
2: কেউ নাম ধরি,
1: ডাকিবি তোমাকু,
2: তুমি যে সর্বনাম,
1: তুমি যে সর্বনাম।
0: ইদে পল্লবী, ইপ মুদল চরণম।
2: আলোক তোমাকু,
1: আলোক তোমাকু,
2: নপারে দেখাই তুমি যে দেখাও তাহারে,
1: তুমি যে দেখাও তাহারে,
2: আলোক তোমাকু নপারে দেখাই
1: তুমি যে দেখাও তাহারে
2: তুমি যে বেড়িছ কোটি বিশ্বর সবুরি ভিতরে বাহারে
1: তুমি যে বেড়িছ
2: কোটি বিশ্বর সবুরি ভিতরে বাহারে
0: இதுவரைக்கும் நீங்க எழுதிக்கிட்டது முதல் சரணம். இனி இரண்டாவது சரணம்.
2: லுஹ ஹோய் துமே ஜரி பட பரா கெத்தே நயனர கோணரு லுஹ ஹோய் துமே
1: ஜரி பட பரா
2: கெத்தே நயனர கோணரு ஹச ஹோய் புணி
1: ஃபுல பரி ஃபுட
2: கெத்தே ஜே நரம அதரு ஹச ஹோய் புணி
1: ஃபுல பரி ஃபுட
2: கெத்தே ஜே நரம அதரு கேவு நாம தரி
1: டாக்கிபி துமக்கு
2: தும்மே ஜே சர்வநாம
0: பாடல முழுசா எழுதி முடிச்சாச்சு. 6 அக்ஷரம் கொண்ட தாத்ரா தாளத்தில் அமைஞ்சிருக்கு இந்த பாடல். இப்ப எப்படி பாடுறதுன்னு கத்துப்போமா?
2: 1 2 3 4

0: நல்ல பாட்ட கத்துக்கிட்டீங்க. இப்ப ஒரு முறை முழு பாடலையும் இசை கருவிகளோட சேர்ந்து பாடி பாப்போமா?
1: 1 2 3 4

0: சப்பாஷ் குழந்தைகளே, என்ன ஒரு அருமையான பாடல். நீங்களும் அதை ஸ்ரத்தையா கத்துக்கிட்டு பிரமாதமா பாடினீங்க. உங்களோட ஒருமித்த குரல்ல சேர்ந்து செய்யல இந்த பாட்டை கேட்கும் போது மனசுக்கு எவ்வளவு இதமா இருக்கு தெரியுமா? இசைக்கு மொழி பேதமே இல்லைங்கிறது உண்மைதானே? மீண்டும் சந்திப்போமா? வணக்கம் குழந்தைகளே.
1: சேர்ந்து செய் பாடற்பயிற்சி கேட்டீர்கள். ஒடிய மொழி பாடலை கற்றுக்கொண்டோம். இயற்றியவர் கே சி பாணிகிரகி அவர்கள், இசை அக்ஷய்குமார் மொகந்தி அவர்கள். நேர்களுக்கு நினைவூட்டுகிறோம், 9:30 அரங்கிசை நிகழ்ச்சியில்

0: ஹே பானு, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, எப்படி இருக்க?
1: ஹே சுபா, நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க?
0: ஏதோ இருக்கேன். ஆமா, 10 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை எப்படி பார்த்தேனோ இப்பயும் அதே மாதிரி இருக்கியே பானு. உன்னால மட்டும் எப்படி உன் உடம்ப இவ்வளவு ஃபிட்டா வச்சுக்க முடியுது?
1: நிஜமாவா சொல்ற? நான் பாக்குறதுக்கு அதே மாதிரியா இருக்கேன்?
0: ஆமா பானு, நான் உண்மையதான் சொல்றேன்.
1: உன்னோட பாராட்டுக்கு ரொம்ப நன்றி சுபா. நான் தினமும் உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, முக்கியமா யோகா செய்யறேன். அதனால கூட நான் ஃபிட்டா இருக்கிற மாதிரி உனக்கு தெரியலாம்.
0: அப்படியா? எனக்கும் உன்ன மாதிரியே ஆரோக்கியமா இருக்கணும்னு ஆசையா இருக்கு பானு.
1: அப்ப நாளையில இருந்து நீயும் யோகா ஆசிரியர் கிட்ட முறையா ஆசனங்களை கத்துக்கிட்டு பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுடு சுபா.
0: கண்டிப்பா பானு, நானும் இனிமே தினமும் யோகா செய்ய ஆரம்பிச்சிடுறேன்.
2: ரெயின்போவில் மாலை 5:02 ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் திரைப்பட இயக்குனர் மரிய இளஞ்சிழியன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உரையாடுபவர் பிமல் குமார். திரைப்பட இயக்குனர் மரிய இளஞ்சிழியன் அவர்களுடன் நேர்முகம் மாலை 5:02 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போவில். ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நேர்கள் நியூஸ் ஆனர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டு கழிக்கலாம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55:15. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு 6 சென்டிமீட்டர், நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி, கோயம்புத்தூர் மாவட்டம் உப்பாசி ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், சின்கொனா 4 சென்டிமீட்டர், சோலையாறு, வால்பாறை, வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி, பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், வின்ட்வர்த் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகத்தில் 2 சென்டிமீட்டர் அளவு மழையும் பதிவாகியுள்ளது. சிறுவாணி அடிவாரம், மேல் பவானி, சூரலக்கோடு, பாலமோர் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், பெருஞ்சாணி அணை, கன்னியாகுமரி மாவட்டம் சித்தாறு, நீலகிரி மாவட்டம் ஹாரிசன், பேச்சிப்பாறை, குழித்துறை, புத்தனணை, உட்பிரையர், எமரால்ட், அடையாமடை, தேவாலா, பெரியாறு, பூதபாண்டி, கொளைச்சல், முக்கூடல் அணை, இரண்யேல் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 39.5 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்தளவு வெப்பநிலையான 22.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலிலும் உதகமண்டலத்திலும் பதிவான மிக குறைந்தளவு வெப்பநிலை 13.6 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை திண்டுக்கல் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. கடலூர், கரூர், மதுரை, திருநெல்வேலி மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருந்தது. தருமபுரி, திருப்பத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த மழை நீலகிரி, தேனி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பெய்யக்கூடும். வடதமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. நாளை பலத்த காற்றுடன் பலத்த இடிமழை நீலகிரி, கோயம்புத்தூர், கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் மிதமான மழை பொழிவுக்கு வாய்ப்பு உண்டு. நாளை மறுநாள் 5ஆம் தேதியன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழிவு தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் பெய்யும் வாய்ப்பு உண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். இதே வானிலை 9ஆம் தேதி வரை தொடரக்கூடும். வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. இன்று தொடங்கி நாளை மறுநாள் 5ஆம் தேதி வரை அதிகள வெப்பநிலை சற்று குறைந்திருக்கக்கூடும். 6ஆம் தேதி என்றும் 7ஆம் தேதி

என்றும் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. அதிகள வெப்பநிலை சில இடங்களில் இயல்பை ஒட்டியும் சில இடங்களில் இயல்புக்கு குறைவாகவும் இருக்கக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான முதல் சற்றே பலத்த மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 14 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 31.5 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 23.1 டிகிரி செல்சியஸ். இன்றும் நாளையும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. நாளை மறுநாள் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு நாளை மறுநாள் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3:10, ஆகாஷ்வாணி. இத்துடன் சென்னை மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் இந்த ஒலிபரப்பு நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மாலை 5:30 ஆரம்பமாகும். சந்திப்போம். வணக்கம்.

நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் எமது மாலை ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது. நேரம் 5:29. குரளமுதம் கேட்கலாம்.

0: வாளை போல வெளிப்படத் தோன்றும் பகைவருக்கு அஞ்ச வேண்டியதில்லை. ஆனால் உறவுடையவர் போல வெளியில் காட்டிக்கொண்டு உள்ளே பகையை கொண்டிருப்பவரை கண்டு அஞ்ச வேண்டும். குறள் எண் 882 அதிகாரம் உட்பகை.
1: வாள் போல் பகைவரை அஞ்சற்க அஞ்சுக கேள்போல் பகைவர் தொடர்பு.
0: வாளை போல வெளிப்படத் தோன்றும் பகைவருக்கு அஞ்ச வேண்டியதில்லை. ஆனால் உறவுடையவர் போல வெளியில் காட்டிக்கொண்டு உள்ளே பகையை கொண்டிருப்பவரை கண்டு அஞ்ச வேண்டும். குறள் எண் 882 அதிகாரம் உட்பகை.
2: குறளமுதம் கேட்டீர்கள். நேரம் 5:30. ஆகாஷ்வாணி திரைகானம். முதலில் சிங்காரவேலன் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் S ஜானகி பாடியுள்ள பாடல்.

நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி நிகழ்ச்சி நிரல் இன்று மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:40 மனதில் நின்றவை. 7:10 ஈரோடு மாவட்ட செய்திகள், எழுதியவர் பி சி மூர்த்தி. 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம், சாகுபடி அனுபவங்கள். ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தல் எம் பாபு அவர்களின் அனுபவங்கள். மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05 திரைகானம். 9:15 செய்தி சுடர். 9:30 அரங்கிசை. வி ஸ்ரீ கிருஷ்ணமுராரி அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். திருஷூர் சி நரேந்திரன் அவர்கள் மிருதங்கம். 10:45 காற்றோடு கலந்திடவா. நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் குடந்தை பாலு அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள்.

0: 6:55 சூழல் அறிவோம். வானிலை 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை சுழல் விளக்கு. தமிழ் அமுதம் வழங்குபவர் சு கலைமணி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு. மூத்தோர்களின் எலும்பு பிரச்சனைகளை சமாளிப்பது எப்படி? முடநீக்கியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் நரேஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 4 பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். எட்டு 2:00 - 8:30 திரை காணும். 9 மணிக்கு அரங்கிசை. டாக்டர் காயத்ரி சங்கரன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின். எஸ் பாலசங்கர் அவர்கள் மிருதங்கம். நெற்குணம் எஸ் சங்கர் அவர்கள் கஞ்சிரா. இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல். 11:02 இளைய பாரதம். ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா முதல் பகுதி. வினாடி வினா நடத்துபவர் டி கே பத்மநாபன் அவர்கள். பங்கேற்போர் சுவர்ணகுப்தா, வி தர்ஷினி, ரவி ஜாதர் ஜீவன், ஜி புவனப்பிரசீதா, டி துளசி நாயக்கி, ஹஜுல் அடிஃபா. இன்றைய இளைஞர்கள் எதை நோக்கி செல்கிறார்கள்? சிகரத்தையா சிக்கலையா? பட்டிமன்றம். நடுவர் எஸ் ஜோதிகா. சிக்கலையே அணியில் எஸ் விஷால், ஆர் ராஜா. சிகரத்தையே அணியில் இ சங்கீதா, ஏ அருணா. நண்பகல் 12:10 சங்கீத சாரல். திருவான்மியூர் எம் பாலசுப்பிரமணி குழுவினரின் நாகசுரேசை. 12:50 வானிலை மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதமரின் இலவச சமையல் எரிவாயு திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 பெருமை மிகு பாரதம். உத்திரமேரூர் கல்வெட்டுக்கள் உரை சித்திரம், எழுதியவர் ஜே இளஞ்செழியன். 2:15 திரை காணம். இரண்டு 2:55 வானிலை மலை. 5:30 திரை காணம். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:40 மனதில் நின்றவை. 6:55 வேலைவாய்ப்பு செய்திகள். 7:20 காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள், எழுதியவர் பி ஆர் சிவகுமார். நாளை 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். ஒருங்கிணைந்த பண்ணையத்திற்கு ஏற்ற கால்நடை இனங்களும் வளர்ப்பு முறைகளும் தொகுப்பு நிகழ்ச்சி. பங்கேற்போர் சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் டி திவ்யலட்சுமி. காட்டுப்பாக்கம் கால்நடை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் எம் முருகன். பேராசிரியர் முனைவர் ஏ கோபிநாதன் ஆகியோர். 8:05 - 9:15 திரை காணம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 35.5°C, குறைந்தளவு வெப்பநிலை 29.5°C, பதிவான ஈரப்பதம் 58%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 35.2°C, குறைந்தளவு வெப்பநிலை 29.7°C, பதிவான ஈரப்பதம் 47%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிகளவு வெப்பநிலை 35 முதல் 36°C ஆகவும் குறைந்தளவு வெப்பநிலை 28 முதல் 29°C ஆகவும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Shagun Chopra. The government has reiterated that the Indus Waters Treaty remains in abeyance in response to Pakistan's continued sponsorship of cross-border terrorism. Briefing media in New Delhi this evening, spokesperson of the Ministry of External Affairs, Randhir Jaiswal, said India's position on the Indus Waters Treaty is consistent. He said Pakistan must credibly and irrevocably renounce its support for cross-border terrorism. On Teesta River Comprehensive Management and Restoration Project, Mr. Jaiswal said India's development assistance for projects in Bangladesh is based on a mutually agreed roadmap and is regularly reviewed. The Defence Acquisition Council has approved capital acquisition proposals worth 52,000 crore rupees to enhance combat readiness of defence forces. The proposals for

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

0: நிறைந்து கொண்டிருந்தது. இவர்கள் சோழ மன்னர்களின் புராதன அரண்மனை வீதியை நெருங்கிக் கொண்டிருந்த சமயத்தில் இன்னொரு பக்கமிருந்து பெரியதோர் ஊர்வலம் வந்து கொண்டிருந்ததைக் கண்டார்கள். அந்த ஊர்வலத்தின் மத்தியில் திறந்த பல்லக்கு ஒன்று வந்து கொண்டிருந்தது. அதில் இருந்தவர் யார் என்பது நன்கு தெரியவில்லையாயினும் யாரோ சிவனடியார் என்றும் இளம் பிராயத்தினர் என்றும் தோன்றியது. சிவிகைக்கு முன்னும் பின்னும் ஜனக்கூட்டம் அதிகமாயிருந்தது. கையில் தாளங்களை வைத்து இனிய ஜங்கார ஓசையை எழுப்பிக் கொண்டு சிலர் பல்லக்கின் முன்னாலும் பின்னாலும் பாடிக்கொண்டு வந்தார்கள். இடையிடையே திருச்சிற்றம்பலம் ஹரஹர மகாதேவா என்ற கோஷங்களுடன் திருநாரையூர் நம்பி வாழ்க, பொல்லாப்பிள்ளையாரின் அருட்செல்வர் வாழ்க என்ற கோஷங்களும் எழுந்து வானை அளாவின. மதுராந்தகர் அந்த ஊர்வலத்தை அசூயை கொண்ட கண்களினாலேயே பார்த்தார். பக்கத்தில் இருந்த வீரனை பார்த்து ஏதோ கேட்டார். ஆம், பல்லக்கிலே வருகிறவர்தான் திருநாரையூர் நம்பி என்று அவன் மறுமொழி கூறினான். இருந்தாலும் என்ன தடபுடல், இந்த ஊரிலே நம்மையாரும் கேட்பாரை காணோம். இந்த நம்பியை சூழ்ந்து கொண்டு ஜனங்கள் எவ்வளவு ஆர்ப்பாட்டம் செய்கிறார்களே என்றார் மதுராந்தகத்தேவர். அந்த ஊர்வலம் இவர்கள் இருந்த இடத்திலிருந்து சற்று தூரத்திலேயே சென்றது. ஆயினும் பல்லக்கின் அருகில் வந்தவர்களில் ஒருவர் முன்னொரு சமயம் கொள்ளிட நதியை படகிலே தாண்டிய போது ஆழ்வார்க்கடியானோடு சண்டையிட்ட வீரசைவர் என்று வந்தியத்தேவனுக்கு தோன்றியது. மதுராந்தகத்தேவரும் அவருடைய பரிவாரங்களும் அரண்மனை வீதியை அடைந்து செம்பியன் மாதேவியின் மாளிகையை அடைந்தார்கள். அரண்மனை வாசலிலேயே பெரிய பிராட்டி நின்று கொண்டிருந்தார். யாரையோ வரவேற்பதற்கு ஆயத்தமாக அவர் காத்திருந்ததாக தோன்றியது. மதுராந்தகர் ரதத்திலிருந்து இறங்கி அன்னையின் அருகில் சென்று வணங்கினார். வணங்கிய மதுராந்தகரை உச்சி முகந்து அன்னை ஆசி கூறினார்.
1: மகனே, நல்ல தருணத்தில் வந்து விட்டாய். திருநாரையூர் நம்பி வந்து கொண்டிருக்கிறார். அவசியமானால் சற்று சிரம பரிகாரம் செய்து கொண்டு விரைவில் சபாமண்டபத்துக்கு வந்து சேர் என்று கூறினார்.
0: மதுராந்தகரின் முகம் பொலிவு இழந்ததை வந்தியத்தேவன் கவனித்துக் கொண்டார். பாவம், தம்மை வரவேற்பதற்காகவே பெரிய பிராட்டி அரண்மனை வாசலில் காத்திருந்ததாக மதுராந்தகர் எண்ணியிருந்தார் போலும். என்ன ஏமாற்றம்! பல்லக்கிலே பின்னால் ஊர்வலமாக வரும் சிவனடியாரை வரவேற்பதற்காகத்தான் அவர் காத்திருந்தார் என்று தெரிந்ததும் மதுராந்தகருக்கு நாளைக்கு சோழ சிம்மாசனத்தில் ஏறலாம் என்று ஆசைப்பட்டு கொண்டிருப்பவருக்கு மிக்க ஏமாற்றமாயிருப்பது இயல்புதானே. அரண்மனையில் மதுராந்தகருக்கு என்று ஒதுக்கப்பட்டிருந்த பகுதிக்கெல்லாம் சென்றார்கள். மதுராந்தகர் உடைமாற்றுதல் முதலிய காரியங்களை சாபகாசமாகவே செய்து கொண்டிருந்தார். சபாமண்டபத்துக்குப் போக அவ்வளவாக ஆர்வம் கொண்டிருந்ததாக தெரியவில்லை. அன்னையிடமிருந்து ஆள்மேல் ஆள் வந்து கொண்டிருந்தார்கள். கடைசியாக மதுராந்தகர் புறப்பட்டார். புறப்பட்ட போது, அந்த நிமித்தக்காரன் எங்கே என்று வினவினார். அவருடன் சபாமண்டபத்துக்கு போக துடிதுடித்துக் கொண்டிருந்த வந்தியத்தேவன், இதோ ஆயத்தமாயிருக்கிறேன் என்றான். அவனையும் இன்னும் சிலரையும் அழைத்து கொண்டு மதுராந்தகர் சபாமண்டபம் போய் சேர்ந்தார். மண்டபத்தில் ஏற்கனவே சபை கூடியிருந்தது. ஒரு பக்கத்தில் செம்பியன் மாதேவியும் குந்தவை பிராட்டியும் மற்றும் சில அரண்மனை பெண்களும் வீற்றிருந்தார்கள். சபையில் நடுநாயகமாக போடப்பட்டிருந்த பீடத்தில் ஒரு வாலிபர் அமர்ந்திருந்தார். அவர் இளம் பிராயத்தவர், விபூதி ருத்ராட்சதாரி. அவருடைய திருமுகம் களையுடன் பொலிந்தது. அவர் எதிரில் ஓலைச் சுவடிகள் சில கடந்தன. கையிலும் ஓர் ஓலைச் சுவடியை அவர் வைத்து கொண்டிருந்தார். அவர் அருகில் விபூதி ருத்ராட்சதாரியான பெரியவர் ஒருவர் பரவசமாக நின்றார். இன்னும் சபா மண்டபத்தில் ஜனங்கள் நிறைந்திருந்தார்கள். இளைஞர் பல்லக்கில் வந்தவர்தான் என்பதையும், பக்கத்திலே நின்றவர் முன்னொரு தடவை தான் கொள்ளிடத்து பாடகில் பார்த்தவர் என்பதையும் வந்தியத்தேவன் கண்டுகொண்டான். அவனுடைய கண்கள் சபாமண்டபத்தில் அங்குமிங்கும் சுற்றி சுழன்றாலும் கடைசியில் பெரிய பிராட்டிக்கு அருகில் வீற்றிருந்த குந்தவையின் திருமுகத்திலேயே வந்து நின்றன. குந்தவை தேவியின் கண்களோ முதன்முறை அவனை பார்த்ததும் வியப்புக்கு அறிகுறியை காட்டின. பிறகு அவன் பக்கம் இளவரசியின் கண்கள் திரும்பியதாகவே தெரியவில்லை. தன்னை ஒருவேளை தெரிந்து கொள்ளவில்லையோ என்று கூட அவனுக்கு ஐயம் உண்டாயிற்று. மதுராந்தகர் சபாமண்டபத்தில் பிரவேசித்ததும் பெண்மணிகளைத் தவிர மற்றவர்கள் எழுந்து மரியாதை செய்தார்கள். மதுராந்தகர் தம் பீடத்தில் அமர்ந்ததும் மற்றவர்களும் அவரவர்களுடைய இடத்தில் உட்கார்ந்தார்கள். செம்பியன் மாதேவி மதுராந்தகரை பார்த்து,
1: குமாரா, இந்த இளம் நம்பி திருநாரையூரைச் சேர்ந்தவர். அந்த ஊரில் உள்ள பொல்லா பிள்ளையாரின் பூரண அருளை பெற்றவர். இதுவரையில் யாருக்கும் கிடைக்காத தேவாரப் பதிகங்கள் சில இவருக்கு கிடைத்திருக்கின்றன. முன்னொரு காலத்தில்

0: நமது சோழ குலத்தில் உதித்த மங்கையர்க்கரசியர் பாண்டிமா நாட்டின் மகாராணியாக விளங்கினார். அவருடைய அழைப்புக்கிணங்கி ஆளுடைய பிள்ளையார் ஞான சம்பந்தர் மதுரை மாநகருக்குச் சென்றார். அங்கே சமணர்களை வாதப்போரில் வென்றார். அந்தச் சமயம் மதுரை மாநகரில் சம்பந்த சுவாமி பாடிய பதிகங்கள் சில இவருக்கு கிடைத்திருக்கின்றன. அந்த பதிகங்களில் நமது சோழகுலத்து மாதரசியை பற்றியும் சம்பந்தர் பாடியிருக்கிறார். அந்த பாடல்களை கேட்கும்போது எனக்கு உடல் பூரித்து பரவசமாகிறது. உன் தந்தை இருந்து கேட்டிருந்தால் எவ்வளவோ மகிழ்ச்சி அடைந்திருப்பார், நீயாவது கேள் என்று சொன்னார். மதுராந்தகர், கேட்கிறேன் தாயே, பதிகத்தை ஆரம்பிக்கட்டும் என்றார். ஆனால் அவருடைய முகம் அவ்வளவாக மலர்ந்திருக்கவில்லை. அவருடைய உள்ளம் வேறு எங்கேயோ இருந்தது. திருநீறு ருத்ராட்சமணிந்த சாதாரண சிறுவன் ஒருவனை பெரியதொரு பீடத்தில் நடுநாயகமாக அமர்த்தி தொடபுடல் செய்வது அவருக்கு பிடிக்கவில்லை. அன்னையை திருப்தி செய்வதற்காக பொறுமையுடன் உட்கார்ந்திருந்தார். பொல்லா பிள்ளையார் அருள் பெற்ற திருநாரையூர் நம்பி தம் கையிலிருந்த ஓலைச் சுவடியிலிருந்து படிக்கத் தொடங்கினார். ஞானசம்பந்தர் மதுரை மாநகரை பார்த்ததும் சிவபக்தி செல்வத்திற் சிறந்த மங்கையர்க்கரசியார் வாழும் பதியல்லவா இது என்று வியந்து பாடிய பதிகங்களை முதலில் அவர் பாடினார். மங்கையர்க்கரசி வளவர்கோன் பாவை வரிவளை கைம்மடமானி பங்கையச் செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாடரும் வரவ பொங்கழலுருவன் பூதநாயகனால் வேதமும் பொருள்களும் அருளி அங்கையர்கண்ணி தன்னொடும் அமர்ந்த ஆலவாயாவாவதும் இதுவே. மண்ணெலாம் நிகழ மன்னனால் மண்ணும் மணிமுடிச் சோழன்றன் மகளாம் பண்ணினேர் மொழியாள் பாண்டிமாதேவி பாங்கினார் பணி செய்து பரவ விண்ணுளோர் இருவர் கீழொடு மேலும் அளப்பரிதாம் வகை நின்ற அண்ணலார் உமையோடு இன்புறுகின்ற ஆலவாயாவதும் இதுவே எனும் பாடல்களை கேட்டபோது செம்பியன் மாதேவியின் கண்களிலிருந்து முத்து முத்தாக ஆனந்தக் கண்ணீர் சொரிந்தது. அத்தகைய மங்கையர்க்கரசியை பெற்ற குலத்தில் தாமும் வாழ்க்கைப்பட்டு மகாராணியாக வாழ்ந்திருக்க கொடுத்து வைத்திருந்த பூர்வ ஜன்ம பாக்கியத்தை எண்ணி எண்ணி மனம் பூரித்து மகிழ்ந்தார். மதுராந்தகருக்கோ முன்னர் கூறிய பாடல்களில் மண்ணெலாம் நிகழ மன்னனால் மண்ணும் மணிமுடிச் சோழன் என்னும் வரி மட்டும் மனத்தில் பதிந்தது. அத்தகைய புராதனப் பெருமை வாழ்ந்த சோழர்குலத்து மணிமகுடம் தன் சிரசை அலங்கரிக்க வேண்டியதிருக்க இன்னொருவர் அதை அபகரித்துக் கொண்டிருப்பதை நினைத்தபோது அவருக்கு ஆத்திரம் உண்டாயிற்று. சம்பந்தர் மங்கையர்க்கரசியை போய் பார்க்கிறார். பாண்டிமாதேவி அந்த பாலகரை பார்த்து, ஐயோ, இந்த இளம் பிள்ளை எங்கே? பிரம்மராட்சிதர்கள் போன்ற சமணர்கள் எங்கே? இந்த பிள்ளை அவர்களுடன் எப்படி வாதப்போரிட்டு வெல்ல முடியும் என்று கவலையுறுகிறார். அதை அறிந்த சம்பந்தர் பாண்டிமாதேவியை பார்த்து சொல்லுகிறார், மானினேர் விழி மாதராய் வழுதுக்கு மாபெருந்தேவி கேள், பானல் வாய் ஒரு பாலன் ஈங்கிவன் என்று நீ பறிவெய்திடேல், ஆனை மாமலையாதியாய இடங்களிற் பல அல்லல் சேர் ஈனர்கள் கெளியேன் அலேன் திரு ஆலவாயரன் நிற்கவே என்ற பதிகத்தை திருநாரையூர் நம்பியாண்டார் நம்பி பாடியபோது செம்பியன் மாதேவி தம்மையே மங்கையர்க்கரசியாகவும் பதிகம் பாடிய நம்பியையே ஞானசம்பந்தராகவும் பாவனை செய்து கொண்டு இந்த உலக நினைவையே மறந்து மனம் பூரித்தார்.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: வந்தியத்தேவன் முதன் முதல் பழையாறைக்கு வந்தபோது கம்சன் வேஷத்துல பார்த்தோம். இப்போ நிமித்தக்காரன், சொந்த முகத்தை மறைச்சு மரத்தாலான கோர மீசை கோரை பற்கள் வச்சு வர்ணத்தால எழுதியிருந்த பொய்த்தலை. அப்ப நடிக்க வசதியா இருந்தது. இப்போ தன்னால பதற்றமும் அந்த திருநாரையூர் நம்பியினால பொறாமையும் தலைக்கேறவே தவிக்கிறார் மதுராந்தக தேவர். நிமித்தக்காரனுக்கு தேவையான முகபாவத்தை கொண்டு அவரை சரி கட்டணும். வந்த முக்கியமான வேலையை உடனடியா நிறைவேற்றணும். நேயர்களே, விளக்கம் தேவைப்படும் பல தொடர்கள் இந்த பகுதியில் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஜம்கார ஓசை, பொதுவா தேனீக்கள் முரளும் ஒலி ஜம்காரம் எனப்படும். இதன் அடிப்படையில வீணையை மீட்டினா எழற அதிர் ஒலி, உலோகங்களை தட்டும் போது பிறக்கிற கணீர்ங்கிற ஒலி, இவையும்

0: ஜங்காரம்தான். பொள்ளா பிள்ளையார் என்கிற தொடரில் இருந்து மாற்றம் பெற்று வேறு பொருளை தர்ற மாதிரி ஆயிடுச்சு. பொள்ளாகனா ஒளியால் செதுக்கப்படாத, அதாவது தானாக தோன்றிய ஸ்வயம்பூன்னு அர்த்தம். நாரை வழிபட்ட தலம் திருநாரையூர். இத்தலத்து பிள்ளையார் பொள்ளா பிள்ளையார், திருமுறை காட்டிய பிள்ளையார். சிரம பரிகாரம், இந்த தொடரை பிரிச்சா கஷ்டத்திற்கு தீர்வுன்னு பொருள் வரும். ஆனா உலக வழக்குல களைப்பு நீங்குதல், இளைப்பாறுதல், பயண களைப்பிலிருந்து விடுபட ஓய்வு எடுப்பது, இதெல்லாம் ருத்ராட்சதாரி. ருத்ராட்சம் தரித்திருப்பவர். ருத்ராட்சம் ருத்ர அக்ஷம், ருத்ரனின் கண், அதாவது ருத்ரனின் கண்ணில் இருந்து உதிச்சதாக கருதப்படுற புனிதமான மணி. தரித்திருப்பவர் தாரி. ஆளுடைய பிள்ளையார், இது திருஞான சம்பந்தர குறிக்கிற சிறப்பு தொடர். பொதுவா ஆளுடையங்கிற முன்னோட்டு இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட, இறையருள் பெற்ற என்பதையெல்லாம் குறிக்கும். இந்த வகையில ஆளுடைய அரசு திருநாவுக்கரசரையும், ஆளுடைய நம்பி சுந்தரமூர்த்தி சுவாமிகளையும், ஆளுடைய அடிகள் மாணிக்க வாசகரையும் குறிக்கும் சிறப்பு தொடர்கள். ஆலவாய், மதுரை மாநகருக்கு இந்த பேர் ஏற்பட்டதற்கான விளக்கத்தை திருவிளையாடற் புராணத்துல காணலாம். ஒரு பிரளயம் முடிஞ்சு படைப்பு தொடங்கின போது திடலாக காணப்பட்ட மதுரையை பழைய பொலிவோடு அமைக்க விரும்பினான் வங்கிய சேகர பாண்டியன்கிற மன்னன். இறைவனை வேண்ட சிவபெருமான் தம் கங்கணமாய் இருந்த நாகத்தை கொண்டு ஆதியில வரையறுக்கப்பட்டிருந்த நகர எல்லையை காட்டச் செய்து அருளினார். காலகால நஞ்சை உடைய பாம்பு வாயாலும் வாளாலும் தொட்டு காட்டினதால மதுரைக்கு ஆலவாய் என்கிற பேரு வந்துதான். நல்லது, அடுத்த பகுதியில சந்திப்போம்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: இனி ஒரு திரையிசை பாடல், பி சுஷீலா குரலில் தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்திற்காக.

0: இசை பாடல் ஒன்று கேட்டோம். மீண்டும் திரைசை பாடல்கள் 6:40 மனதில் நின்றவையில்.
1: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.
0: அடுத்த அறிவிப்பு தொடரும். விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் கேட்கலாம்.
2: Less premium, more bonus. Most suitable for your loved ones. RPL Life. Nothing better than this.
3: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். நடப்பு நிதியாண்டின் முதலாவது காலாண்டில் காஃபி ஏற்றுமதி 28% அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பசுமை எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கம் அளிக்கப்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 2 நாட்களில் வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நடப்பு நிதியாண்டின் முதலாவது காலாண்டில் காஃபி ஏற்றுமதி 28% அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக

நாளிதழில் வெளியான கட்டுரையையும் வெளியிட்டுள்ளார். இந்த நிதியாண்டில் காஃபி ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு 16வது நிதியாணையம் 435,236 கோடி ரூபாயை பரிந்துரைத்துள்ளதாக சுட்டிக்காட்டினார். இதனை முறையாக செயல்படுத்துவது குறித்து விவாதிப்ப

0: முதலமைச்சர் விரிவாக கேட்டறிந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பசுமை எரிசக்தி பயன்பாட்டிற்கு தமிழக அரசு ஊக்கமளிக்கும் என்று தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியுள்ளார். இன்று கோவையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா 60% எம்ஓயு சைன் பண்ணதுல 25% வந்து இங்க இல்லவே இல்ல, கிரவுண்ட் பிரேக்கிங் எதுவுமே நடக்கவே இல்ல. அந்த மாதிரி இல்லாம 100% எம்ஓயு கிரவுண்ட் பிரேக்கிங் பண்றதுதான் எங்களோட மோட்டிவ். சோ 25% அவங்க சைன் பண்ணதுல எதுவுமே நடக்காம இருந்தது. இந்த தடவை வி வாண்ட் டு டு இட் 100%. இதனால எந்த ஒரு இளைஞரும் வெளியே போய் ஹைதராபாத்லயோ பெங்களூர்லயோ ஜாப் தேடி இல்லாம இங்கேயே சென்னையிலயோ கோயம்புத்தூர்லயோ மதுரையிலயோ நம்ம கொண்டு வர மாதிரியான எல்லா நடவடிக்கைகளும் எடுத்துட்டு கிரீன் எனர்ஜி அந்த ஒரு சிஸ்டம் நம்ம இங்க கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா கருவேல மரம் இருக்கிற ஒரு ஏரியா வந்து நிறைய இருக்கு. சோ அந்த மாதிரி இடத்தெல்லாம் நம்ம சோலார் பேனலுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா பயங்கர பெனிஃபிட்டா இருக்கும். அந்த ஒரு ப்ராசஸையும் நாங்க வந்து படிச்சுட்டு இருக்கோம்.
0: முதலமைச்சரை அவதூறாக பேசியதாக கூறி முன்னாள் அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணனை காவல்துறையினர் கைது செய்திருப்பது கண்டிக்கத்தக்கது என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மக்கள் பணியில் ஈடுபட்டிருந்த திரு அனிதா ராதாகிருஷ்ணனை அவசர அவசரமாக கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன என்று வினவியுள்ளார். வாக்களித்த மக்களுக்கு நன்மை செய்யாமல் குதிரை பேரத்தின் மூலமாக ஆட்சியை தக்க வைத்து விமர்சிக்கும் எதிர்க்கட்சிகளை கைது செய்து காலம் கடத்திவிடலாம் என்று முதலமைச்சர் எண்ணுவதாகவும் திரு மு க ஸ்டாலின் குறை கூறியுள்ளார். தமிழகத்தில் காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் சிவகங்கை மாவட்டத்தில் மணல் கடத்தலில் ஈடுபட்ட வாகனத்தை பறிமுதல் செய்ததற்காக காவல் உதவி ஆய்வாளர் திரு துரைசிங்கம் திமுக பிரமுகர்களால் தாக்கப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நடைபெறாமல் இருப்பதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தாவேக சட்டப்பேரவை உறுப்பினருக்கு 35 கோடி ரூபாய் வழங்க முன்வந்தது தொடர்பாக காவல்துறை விரிவான விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் வலியுறுத்தியுள்ளார். ஸ்ரீபெரும்புதூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மிக முக்கியமான இந்த வழக்கினை காவல்துறையினர் சரியான முறையில் கையாள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இதுபோன்ற செயல்கள் ஜனநாயகத்திற்கு எதிரானது என்றும் திரு மாணிக்கம் தாகூர் தெரிவித்தார். தமிழகத்தில் தடுப்பணைகளை கட்டுவதில் திராவிட கட்சிகள் கவனம் செலுத்தவில்லை என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மேகதாது அணை கட்டுவதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைப்பயணம் மேற்கொண்டு வருவதாக கூறினார். இப்பிரச்சினையில் நடுவர் ஆணையம் அமைக்க வேண்டும் என்று சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தினார். தனியார் பேருந்துகளின் தன்னிச்சையான கட்டண உயர்வை உடனடியாக திரும்பப் பெறுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பெரும்பாலான மாவட்டங்களில் தனியார் பேருந்து நிறுவனங்கள் எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி கட்டணத்தை உயர்த்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதற்கு எதிராக போக்குவரத்துத்துறை அதிகாரிகளும் மாவட்ட நிர்வாகமும் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் திரு சண்முகம் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 2 நாட்களில் வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: மகாராஷ்டிராவிலிருந்து கர்நாடகா வரை சராசரி கடல் மட்டத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேலும் நேற்று வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு ஒடிசா மேற்கு வங்க கடலோர பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 8:30 அளவில் வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அடுத்த 3 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலை

0: பகுதிகள் நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஹெல்மெட் அணிய வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தும் விழிப்புணர்வு நடவடிக்கைகளை ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் இன்று மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டத்தில் ஆயுதப்படை காவலர்களுக்கு பேரிடர் காலங்களில் பொதுமக்களை எவ்வாறு காப்பது என்பது குறித்த 3 நாள் செயல் விளக்க ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. வேலூர் மாவட்டத்தில் பொது விநியோக திட்ட பயனாளிகளை சரிபார்க்கும் பணி தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் கூறியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் பயிற்சி முடித்த மாணவர்களுக்கு தனியார் நிறுவனங்களில் பணிபுரிவதற்கான நியமன ஆணைகளை ஆட்சியர் திருமதி வந்தனா கர்க் இன்று வழங்கினார். விளையாட்டுச் செய்திகள். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் ஷீதல் தேவி ஷியாம் சுந்தர் சுவாமி இணை 147-143 என்ற புள்ளிக்கணக்கில் இந்தோனேஷியாவின் கென் ஸ்வாகுமிலாங் தியோத்ரா இணையை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. மற்றொரு இறுதியாட்டத்தில் பாவனா ஹர்வீந்தர் சிங் இணை 6-2 என்ற புள்ளிக்கணக்கில் இந்தோனேஷியாவின் கொலிதின் நுவியரா ராஸ் இணையை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியின் ஒற்றையர் பிரிவுகளில் ஷீதல் தேவி ஹர்வீந்தர் சிங் ஆகியோரும் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரேலா தாஸ் திவ்யான்ஷி பௌமிக் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை சீனாவின் யாவ் ரேஷுவான் ஜியாங் ஈயி இணையை வென்றது. மகளிர் ஒற்றையர் பிரிவில் சிண்ட்ரேலா தாஸ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செஸ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் குகேஷ் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி ஜகார்த்தாவில் இன்று தொடங்கியது. இலங்கைக்கு எதிரான 19 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 49 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. புதுச்சேரியில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 209 ரன் எடுத்தது. 210 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இலங்கை அணி 41.2 ஓவரில் 160 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை முதல் 2 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்று இந்தியா கைப்பற்றியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடப்பு நிதியாண்டின் 1வது காலாண்டில் காஃபி ஏற்றுமதி 28% அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பசுமை எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கமளிக்கப்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 2 நாட்களில் வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கப்பதக்கங்களை பெற்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 6:40. ஆகாஷவாணியின் சென்னை வானொலி நிலையம் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி மனதில் நின்றவை. முதலில் வேதம் புதிது படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடல்.

0: சிந்திக்க சில நொடிகள். கண்களை தானம் செய்வதன் மூலம் பார்வையற்ற இருவரின் வாழ்வில் ஒளியேற்ற முடியும். கண்களை தானம் செய்வோம், மற்றவர் வாழ்வில் ஒளியேற்றுவோம்.
1: இனி அடுத்த திரையிசை பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா பாடிய பாடல். படம் மெல்ல திறந்தது கதவு.
2: தில் தில் தில் தில் மனதில் ஒரு தல் தல் தல் தல் காதல் லவ் லவ் லவ் லவ்.

வாழ்வது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானே. ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானே. மாறுவது மனம் சேருவது இனம் தெரியாத முருகனானே. மாறுவது மனம் சேருவது இனம் தெரியாத முருகனானே. ஏறுமையில்

0: இனி அருணகிரிநாதர் திரைப்பட பாடல் டி எம் சவுந்தரராஜன் குரலில்.
1: முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்திக்குரு வித்து குருவர எனவோதும் முருகா முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்திக்குரு வித்து குருவர எனவோதும் முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்திக்குரு வித்து குருவர எனவோதும் முக்கட்பரமக்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முவர்கள் தமரரும் அடிபே முக்கட்பரமக்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முவர்கள்

பத்து தலை தத்தக்கணை கொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் பட்ட சிகிரில் இரவாக பத்தற்கிற தத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பட்ச தொடு ரட்சி தருவதும் ஒரு நாடே பத்தற்கிற தத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள்

திக்குப்பறி கட்ட பயிரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பவுரிக்கு திருகடக எனவோத திக்குப்பறி கட்ட பயிரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பவுரிக்கு திருகடக எனவோத

0: புதபுக்கு பிடியன முதுகூவை பொட்புட்டழ நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து பொறவல பெருமாளே. பொட்புட்டழ நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து பொறவல பெருமாளே.
1: நிறைவாக டி எம் சவுந்தரராஜன் பி லீலா பாடியுள்ள பாடல் இரும்பு திரை திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி ஈரோடு மாவட்ட செய்திகள் வழங்குபவர் பிசி மூர்த்தி.
1: ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே அடர்ந்த வனப்பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற பண்ணாரி மாரியம்மன் கோவிலில் பக்தர்கள் செலுத்தும் உண்டியல்கள் திறக்கப்பட்டு காணிக்கை எண்ணும் பணி மாதந்தோறும் நடைபெறுவது வழக்கம். அதன்படி கடந்த ஜூன் மாதத்திற்கான உண்டியல் எண்ணும் பணி இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் மற்றும் பரம்பரை அறங்காவலர்கள் முன்னிலையில் கோவிலில் உண்டியல்கள் திறக்கப்பட்டு எண்ணும் பணி நடைபெற்றது. எண்ணிக்கையின் முடிவில் ரொக்கமாக 85.43 லட்சமும் 280 கிராம் தங்கமும் 276 கிராம் வெள்ளியும் இருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர் மரபணர் வகுப்பைச் சேர்ந்த தனிநபர்கள், குழுக்கள் தங்களது பொருளாதார முன்னேற்றத்திற்காக சிறு தொழில்கள், வியாபாரம் செய்ய தனிநபர் கடன், குழுக்கடன் திட்டங்களுக்கு தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் மூலம் கடனுதவி வழங்கப்படுகிறது. ஒரு குடும்பத்தில் ஒரு நபருக்கு மட்டும் கடன் தரப்படும். 18 முதல் 60 வயதுக்கு உட்பட்டவர்கள் தனிநபர் திட்டத்தில் சிறு வர்த்தகம், வணிகம், விவசாயம், அதனை சார்ந்த தொழில்கள், கைவினைப் பொருட்கள், மரபு வழிசார் தொழில்கள் செய்ய 25 லட்சம் ரூபாய் வரை குறைந்த வட்டியில் கடன் பெறலாம். இதேபோல் குழுக்கடன், சிறு தொழில், வணிகம் போன்றவற்றிற்கு 25 லட்சம் ரூபாய் வரை கடன் பெறலாம். பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்க உறுப்பினர்கள், பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையினர் நல அலுவலகம் என அமைப்புகளும் உள்ளோரும் கடன் பெறலாம். கூடுதல் விவரங்களுக்கு ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 4வது தளத்தில் செயல்படும் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தை அணுகவும். தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம்

0: சட்கோ மூலம் மத்திய பெட்ரோ கெமிக்கல்ஸ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்துடன் இணைந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு பிளாஸ்டிக் செயலாக்க இயந்திரம் இயக்கும் மெஷின் ஆபரேட்டர் பிளாஸ்டிக் ப்ராசஸிங் கோர்ஸ் பயிற்சி வழங்கப்பட உள்ளது. ஆதி திராவிடர் பழங்குடியின வகுப்பினர் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற 18 முதல் 35 வயதுக்கு உட்பட்டோர் பயிற்சியில் சேரலாம். சென்னை மாவட்டத்தில் 4 மாதங்கள் பயிற்சி வழங்கப்படும். பயிற்சி காலத்தில் இளைஞர்களுக்கு உதவித்தொகையாக மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படுகிறது. பயிற்சியில் தேர்ச்சி பெறுவோருக்கு பயிற்சி அளிக்கும் நிறுவனம் மூலமாக வேலைவாய்ப்பு பெற்றுத்தரப்படும். மாத ஊதியம் 18000 முதல் 22000 ரூபாய்க்கான வாய்ப்பு ஏற்படுத்தப்படும். விருப்பம் உள்ளவர்கள் தட்கோ www.tahdco.com என்ற இணையதள முகவரியில் பதிவு செய்யலாம். மேலும் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலக 6வது தளத்தில் உள்ள மாவட்ட தட்கோ அலுவலகத்தை நேரில் அணுகவும். கிறிஸ்துவ தேவாலயங்களில் பணிபுரியும் உபதேசியர் பணியாளர்கள் நலவாரியத்தில் பதிவு பெற்ற உறுப்பினர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுகிறது. கிறிஸ்துவ இனத்தைச் சேர்ந்த 18 முதல் 60 வயது நிறைவு பெற்றவர்கள், வேதியஸ்தர்கள், சிஸ்பிள்ளைகள், பாடகர்கள், கல்லறை பணியாளர்கள், கிறிஸ்துவ அனாதை இல்லங்கள், தொழில் நோயாளி மறுவாழ்வு இல்ல பணியாளர்களுக்கு, மாத ஊதியம் இல்லாத பணியாளர்கள் வாரிய உறுப்பினர்களாக பதிவு செய்து உதவி பெறலாம். www.tnwb.tn.gov.in என்ற இணையதள முகவரியிலும், கூடுதல் விவரத்திற்கு ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையின நல அலுவலகத்தை அணுகலாம் என ஈரோடு மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலமாக்கல் மற்றும் பணியாளர்கள் நல வாரியத்தில் பதிவு பெற்ற 18 வயது முதல் 60 வயது வரை உள்ள உலமாக்களுக்கு புதிய இருசக்கர வாகனம் வாங்க மானியத் தொகையாக 50000 ரூபாய் வழங்க தமிழ்நாடு அரசால் ஆணையிடப்பட்டு, தமிழ்நாட்டில் உள்ள பள்ளி வாசல்களில் பணியாற்றும் பேஸ் இமாம்கள், அலிமாக்கள், அரபு ஆசிரியர்கள், ஆசிரியைகள் உள்ளிட்ட உலமாக்களிடமிருந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகின்றன. தற்பொழுது மேற்படி திட்டத்தில் பயன்பெற விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் 30/6/2026 15 நாட்கள் நீட்டிக்கப்படுகிறது. இருசக்கர வாகனத்திற்கான மானியம் பெற ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இயங்கும் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தில் படிவினத்தினை பெற்று உரிய ஆவணங்களுடன் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுமரபினர் நல அலுவலகத்தில் வரும் 15/7/2026 உரிய ஆவணங்களுடன் சமர்ப்பிக்க வேண்டுமென மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி தெரிவித்துள்ளார்.
1: ஈரோடு மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் PC மூர்த்தி. தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் கீழ் 110 கோடிக்கும் மேற்பட்ட கல்வி ஆவணங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு தளவாடங்களுக்கான கொள்முதல் குழுமம் 52,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. மக்கள் பிரதிநிதிகள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு செயல்பட வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். பாகிஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 40 பேர் உயிரிழந்தனர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 1 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் கீழ் 110 கோடிக்கும் மேற்பட்ட கல்வி ஆவணங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக செய்தி நிறுவனத்தில் வெளியான கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். கல்வி ஆவணங்களை எளிமையாக சரிபார்க்க இது உதவியுள்ளதாக பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு படைகளுக்கு வலு சேர்க்கும் வகையில் 52,000 கோடி ரூபாய் மதிப்பிலான கொள்முதல் திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பாதுகாப்பு தளவாடங்களுக்கான கொள்முதல் குழுமத்தின் கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு படைகளை நவீனமயமாக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஆந்திராவில் தோட்டாபுரி மாம்பழ விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை ஆய்வு செய்து களைவதற்காக உயர்நிலைக் குழு ஒன்றை அமைக்க மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங்

0: சௌஹான் அறிவுறுத்தியுள்ளார். இந்த குழு சமர்ப்பிக்கும் பரிந்துரையின் அடிப்படையில் உரிய நிவாரண உதவிகள் வழங்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் மக்கள் பிரதிநிதிகள் செயல்பட வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். மேற்குவங்க சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான 2 நாள் பயிற்சி வகுப்பினை இன்று கொல்கத்தாவில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். சட்டப்பேரவைகளில் விவாதங்கள் ஆக்கப்பூர்வமாக அமைய வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். அரசியலுக்கு அப்பாற்பட்டு நாட்டு நலனை கருத்தில் கொண்டு மக்கள் பிரதிநிதிகள் செயல்பட வேண்டும் என்றும் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டார். ஆதார் கைபேசி செயலியை பயன்படுத்தி இலவசமாக மின்னஞ்சல் முகவரியை மாற்றிக்கொள்ளலாம் என்று தனித்துவ அடையாள ஆணையம் அறிவித்துள்ளது. இது அடுத்த 6 மாதங்களுக்கு செயல்பாட்டில் இருக்கும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த 1ஆம் தேதி முதல் இந்த வசதியை பயன்படுத்தி 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் தங்களது மின்னஞ்சல் முகவரியை மாற்றம் செய்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தூய்மையான காற்று ஆரோக்கியமான தில்லி இயக்கம் 8,300 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்பட உள்ளதாக தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா அறிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், உலக வங்கி உள்ளிட்ட பல்வேறு பன்னாட்டு அமைப்புகளின் நிதியுதவியுடன் இந்த இயக்கம் தொடங்கப்படும் என்று கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இந்த இயக்கம் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்தார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை விற்பனை செய்யும் திட்டத்தை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்று ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர், இது தொடர்பாக பல்வேறு தரப்பினர் கவலை தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு தமது கோரிக்கையை வலியுறுத்தி பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதவுள்ளதாகவும் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 நாள் அரசுமுறை பயணமாக இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து நாடுகளுக்கு வரும் திங்கட்கிழமை புறப்பட்டுச் செல்ல உள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. பிரதமரின் இந்த பயணம் அந்நாடுகளுடனான நல்லுறவை மேம்படுத்த உதவிடும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நாட்டின் மாம்பழ உற்பத்தியில் 26% உத்தரப்பிரதேசம் கொண்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாம்பழ விழாவை இன்று லக்னோவில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். இம்மாநிலத்தில் உள்ள 9% வேளாண் நிலங்களில் மட்டுமே மாங்கனி சாகுபடி செய்யப்படுவதாக அவர் தெரிவித்தார். வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க தொழில்நுட்பங்கள் கூடுதலாக பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தையும் திரு யோகி ஆதித்யநாத் வலியுறுத்தினார். விவசாயிகளின் வருவாயை உயர்த்துவதில் கூட்டுறவு அமைப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக சத்தீஸ்கர் முதலமைச்சர் திரு விஷ்ணு தியோசாய் கூறியுள்ளார். இன்று ராய்ப்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கால்நடை, பால்வளம் மற்றும் மீன்வளத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய மாநில அரசுகள் உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக தெரிவித்தார். நாகாலாந்தில் விளையாட்டுத்துறை வளர்ச்சிக்கான 16 திட்டங்களை அம்மாநில முதலமைச்சர் திரு நெஃப்யூ ரியோ இன்று தொடங்கி வைத்தார். கொஹிமாவில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக அவர் இத்திட்டங்களை தொடங்கி வைத்ததாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த திட்டங்களில் 12 திட்டங்கள் மாநில அரசின் நிதியுதவியுடன் செயல்படுத்தப்படுவதாகவும், எஞ்சிய 4 திட்டங்கள் கேலோ இண்டியா இயக்கத்தின் கீழ் செயல்படுத்தப்படுவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மிசோரமில் பார்வை திறன் குறைபாடு உடைய மாற்றுத்திறனாளிகளுக்கான கல்வி வாய்ப்புகளை மேம்படுத்துவதற்கு வகை செய்யும் ஒப்பந்தத்தில் அம்மாநில அரசு கையெழுத்திட்டுள்ளது. ஐசாலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி லால்ரின் புய் தலைமையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கல்வி வளர்ச்சிக்கான நடவடிக்கைகள் தனியார் பங்களிப்புடன் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆந்திர மாநில உயர்நீதிமன்றத்திற்கு 3 கூடுதல் நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதன்படி திருமதி சுனிதா காந்தம், திரு அலப்படி கிரிதர், திரு புருஷோத்தம் குமார்

0: சின்ட்லபுடி ஆகியோர் கூடுதல் நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர். பாகிஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 40 பேர் உயிரிழந்தனர், 8 பேர் காயமடைந்தனர். குவெட்டாவிலிருந்து பெஷாவருக்கு சென்று கொண்டிருந்த பேருந்து டனாசர் அருகே பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து விழுந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாவட்ட காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்துக்கான காரணம் குறித்து விரிவான விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அவர்கள் கூறினர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 1 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவில் முஷ்கனும், 50 கிலோ எடைப்பிரிவில் பர்வீனும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 57 கிலோ எடைப்பிரிவில் மன்யா ராஜ்புத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். 55 கிலோ எடைப்பிரிவில் காஜலும், 59 கிலோ எடைப்பிரிவில் கோமலும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் ஷீதல் தேவி, ஷியாம் சுந்தர் சுவாமி இணை 147-143 என்ற புள்ளி கணக்கில் இந்தோனேஷியாவின் கென் சுவாகுமிலங் டியோடோரா இணையை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. மற்றொரு இறுதியாட்டத்தில் பாவனா, ஹர்விந்தர் சிங் இணை 6-2 என்ற புள்ளிக்கணக்கில் இந்தோனேஷியாவின் கோலிடின் நோவிரா ராஸ் இணையை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. மகளிர் இரட்டையர் பிரிவில் ஷீதல் தேவி, பாயல் நாக் இணை வெண்கலப் பதக்கம் வென்றது. செஸ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் குகேஷ் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். 19-23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி ஜகார்த்தாவில் இன்று தொடங்கியது. இலங்கைக்கு எதிரான 19 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 49 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. புதுச்சேரியில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 209 ரன் எடுத்தது. 210 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இலங்கை அணி 41.2 ஓவரில் 160 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை முதல் 2 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்று இந்தியா கைப்பற்றியுள்ளது. ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரலா தாஸ், திவ்யான்ஷி பௌமிக் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் சீனாவின் யா ருஜியான், ஜியாங் யீயி இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் கீழ் 110 கோடிக்கும் மேற்பட்ட கல்வி ஆவணங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு தளவாடங்களுக்கான கொள்முதல் குழுமம் 52,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. மக்கள் பிரதிநிதிகள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு செயல்பட வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். பாகிஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 40 பேர் உயிரிழந்தனர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 1 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25:13. ஆகாஷ்வாணி பண்ணை செய்திகள். விதை ஏற்றுமதியாளர்கள், விதை உற்பத்தியாளர்கள் மற்றும் விவசாயிகளின் கவனத்திற்கு. விவசாயத்தில் விதைதான் மிக முக்கியமான மற்றும் அடிப்படையான இடுபொருள். விதை பரிசோதனையின் மூலம் விதைப்புக்கு தகுதியான விதைகளின் தரம் நிர்ணயிக்கப்படுகிறது. விதை குவியல்களின் தரத்தை அறிந்து விதைகளை விற்பனை செய்ய விதை பரிசோதனை அவசியமாகிறது. கோயம்புத்தூர் விதை பரிசோதனை நிலையம் இந்தியாவிலேயே பொதுத்துறை விதை பரிசோதனை நிலையங்களில் பன்னாட்டு விதை பரிசோதனை குழுமத்தின் அங்கீகாரம் பெற்ற முதல் விதை பரிசோதனை நிலையம் என்ற பெருமைக்கு உரியது. விதைகளை ஏற்றுமதி செய்வதற்கு ISTA அங்கீகாரம் பெற்ற ஆய்வக விதை பரிசோதனை மிகவும் அவசியமாக கருதப்படுகிறது. கோயம்புத்தூர் விதை பரிசோதனை நிலையம் ISTA அங்கீகாரம் பெற்ற ஆய்வகம் என்பதால் சர்வதேச தரத்திற்கு விதை மாதிரிகளை உறுதி செய்யும் பொருட்டு ஏற்றுமதிக்கு தகுதியான ஆரஞ்சு நிற விதை குவியல் சான்றிதழ் மற்றும் நீல நிற விதை மாதிரி சான்றிதழ் வழங்கும் தகுதியை இவ்வாய்வகம் பெற்றுள்ளது. விதை ஏற்றுமதியாளர்கள் ISTA என்னும் பன்னாட்டு விதை பரிசோதனை குழுமத்தின் அங்கீகாரம் பெற்ற விதை சான்றளிப்பு மற்றும் உயிர்ம சான்றளிப்பு துறையின் கீழ் இயங்கும் கோயம்புத்தூர் விதை பரிசோதனை நிலையத்தில் நீல நிற சர்வதேச விதை மாதிரி சான்றிதழ் மற்றும்

0: ஆரஞ்சு நிற சர்வதேச விதை குவியல் சான்றிதழ் பெற்று விதை ஏற்றுமதி செய்து அதிக வருவாய் பெறலாம். இவ்வாறு கோயம்புத்தூர் விதை பரிசோதனை அலுவலர் அறிவிக்கின்றார்.
1: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
2: நெல் சாப்பிட களை கட்டுப்படுத்துறோம். கரெக்டான மெயின்டெனன்ஸ் பண்ண டெய்லி போய் பார்க்கணும், என்ன பயிர் எப்படி இது, என்ன ஆகுது, எப்படி நோய் தாக்குதா, நோய் தாக்க உடனே அதுக்குண்டான வழிமுறை செய்யும். அப்போ நம்மளுக்கு தெரியலனா கூட சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் இருக்காங்க விரிவாக்க மையத்தில், அவங்களும் வந்து பார்க்குறாங்க. மீட்டிங் வாராலாம் வந்து நடத்துகிறாங்க, வந்து நிலத்துக்கு பார்க்குறாங்க என்னென்ன பயிர் சாகுபடி பண்ணுற தொழில்நுட்பம் அவங்க சொல்லி கொடுத்துறாங்க. கவர்மெண்ட்டில் சப்ஜெக்ட் தான் அதெல்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க, அதன்படி செய்கிறோம்.
1: சாகுபடி அனுபவங்கள் குறித்து ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தல் எம் பாபு அவர்களின் அனுபவங்கள் இடம்பெறும். இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். அதிக வெப்பமான நேரங்களில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்புவதை தவிர்க்கவும். செம்மறி ஆடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தினை கொடுக்க வேண்டும். அதிக பால் கொடுக்கும் கலப்பின கறவை மாடுகளில் 3 வேளை தீவனம் கொடுப்பதற்கு பதிலாக 4 வேளையாக பிரித்து கொடுக்கும்போது அதிக அளவு பால் உற்பத்தி கிடைப்பதோடல்லாமல் வெப்ப அயர்ச்சிக்கு உள்ளாகாமலும் இருக்கும். வெப்ப அயர்ச்சியால் எருமைகளில் வெயில் கால மலட்டுத்தன்மை ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே வெப்பத்தை குறைக்க கொட்டகையில் நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். வெண்பன்றிகளில் வெயில் காலங்களில் கொழுப்புச்சத்து அதிகம் உள்ள தீவனம், அதாவது பன்றிகளுக்கு இடும் உணவு கழிவுகளால் சில சமயங்களில் ஜீரணக்கோளாறு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே மாலை அல்லது இரவு நேரங்களில் கொழுப்புச்சத்து அதிகம் உள்ள தீவனங்களை கொடுப்பது நல்லது. ஆஸ்பெஸ்டாஸ் அல்லது மெட்டல் கூரையுள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். கோடை காலத்தில் கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு குளிர்ந்த ஆரோக்கியமான குடிநீரை வழங்குவது அவசியம். பண்ணை செய்திகள் கேட்டீர்கள்.

0: மர்தானி, ஊருக்கு போனியே, எப்ப வந்த?
1: காலையில தான் வந்தங்கா.
0: அப்படியா? என்ன அவசரமா உன் தம்பிய பாக்க போனியே, ஏதாவது விசேஷமா?
1: விசேஷம் எல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. ஏற்கனவே 2 ஏக்கரை நிலம் வாங்கி போட்டிருந்தால, அதுல இப்ப விவசாயம் பண்ணணும்னு ஆர்வமா இருக்கான்.
0: பரவாயில்லையே, ராசு படிச்சுட்டு வேலைக்கு போயிருந்தான், இப்போ விவசாயம் பண்ணணும்னு ஆர்வமா வந்து கேக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிள்ள. ஆமா, என்ன பயிர் பண்ண போறாங்களா?
1: என்ன பயிரிடலான்னு கேட்டாங்கா. ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொன்னேன். சில நுணுக்கமான விஷயங்களை கேட்ட போது எனக்கு தெரியலக்கா.
0: ஆமா புள்ள, எல்லா விவரங்களும் நமக்கு தெரிஞ்சிருக்கும்னு சொல்ல முடியாது. தெரியாத விஷயங்களை நாம வெளியில கேட்டுதான் தெரிஞ்சுக்கணும்.
1: ஆமாக்கா, நீங்க தான் ஏதாவது தகவல்கள் வேணும்னா வேளாண்மை அலுவலகத்துக்கு கூட்டிட்டு போய் விவரங்களை கேட்க வைப்பீங்க.
0: இப்பவும் அப்படியே செய்வோம். கிளம்பு, போய் வேளாண்மை அலுவலகத்துல நமக்கு வேண்டிய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வருவோம். மருதாணி, சரியான நேரத்துக்கு தான் இங்க வந்திருக்கோம். இங்க விவசாயி ஒருத்தர் தன்னோட வேளாண் அனுபவத்தை பத்தி

0: சொல்ல போறாராம். நீ முதல்ல இந்த விவரங்களை கேட்டுக்கிட்டு பிறகு அத்தனை தகவல்களையும் உன் தம்பிக்கு தெரியப்படுத்து.
1: கண்டிப்பா செஞ்சு போடுறேங்க்கா. ஆமா, யார் வந்து என்ன வர சொல்ல போறாங்க?
0: தனது சாகுபடி அனுபவங்களை பத்தி ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தல் எம் பாபு அவங்க தான் சொல்ல போறாங்களாம். கவனமா கேட்டு தெரிஞ்சுக்கப்ள.
2: உங்க நிலத்துல என்னென்னலாம் பயிர் சாகுபடி செய்யறீங்க?
3: எங்களுக்கு வந்து ஒரு 3 ஏக்கரா சார், சிறு விவசாயி நான்.
2: என்னென்னலாம் சாகுபடி செய்யறீங்க?
3: இப்போ சாகுபடி வந்து நெல் சார். நெல் வந்து 1.5 ஏக்கரா பண்றேன் சார். ஏன்னா கிணற்று பாசனம் தான், 7 தண்ணி இருந்து இப்போ எங்களுக்கு கிடைக்கல.
2: நெல் சாகுபடி செய்யறீங்க, அப்புறம் வேற என்ன சாகுபடி சொல்லுங்களேன்?
3: மானாவாரி 1.75 சென்டுக்கு சார், அதில் வந்து கடலைக்காய் போடுவோம். 1.5 ஏக்கரில் வந்து சவுக்கு சார்.
2: சரி, இப்போ இந்த நெல் சாகுபடி பற்றி சொல்லுங்களேன். நெல் சாகுபடி எத்தனை போகம் செய்கிறீங்க?
3: வாழைப்பந்தல் வந்து 3 போகம் செய்கிறோம் செய்கிறாங்க. நாங்களாம் வந்து 2 போகம் தான் சார் பண்ணோம். ஏன்னா வந்து இடைப்பட்ட காலை விடணும் சார். மண்ணை சும்மா பயிரிட்டு வந்தால் மண்ணுடைய தன்மை போயிடுது.
2: மண்ணை ஆற விடணும்.
3: குறைஞ்சபட்சம் 3 மாதம் தான் ஆற விடணும் சார்.
2: அப்போதான் மண்ணுக்கு

0: அக்கா பூண்டு சலப்பை இதெல்லாம் வந்து விரைச்சி விடுவோம் சார்.
1: நெல் அறுவடை முடிஞ்சதை உடனே விதைச்சிருவீங்களா?
0: ஆமாம், ஒரு ஒரு 20 நாள் கழிச்சு சார், ஒரு புழுதி மாதிரி ஓட்டிட்டு அதுக்கப்புறம் இன்னும் ஒரு மழை கடை வந்தால் இல்லை தண்ணி பாய்ச்சி கூட தக்க பூண்டு விரைச்சி விடுவோம் சார்.
1: அது வளர்ந்துடும்.
0: சில விவசாயிகள்லாம் இருக்கும், பக்கத்தில் இருக்கிற விவசாயம் பெரிய விவசாயம் அவங்களே இப்போ பார்மெட் பண்ணி எல்லாமே இது பண்ணுறோம் சார்.
1: சனப்பை
0: தக்க பூண்டு விரைச்சிடும் சார்.
1: அது எவ்வளோ நாள் கழிச்சு அதை உழுது விடுவீங்க?
0: ஒரு 1.5 to 2 months கழிச்சு சார். 1.5 மாதம் பூ எடுத்தோம்னா உடனே எல்லாம் ரொம்ப விட்டுட்டா குச்சி மரம் மாரி வந்தது சார்.
1: அது வளைச்சி
0: நெல் சாகுபடிக்கு
1: அது எப்படி விதைப்பா?
0: விதைப்பு தான் சார்,
1: நாற்று
0: நாற்று விட்டு தான் சார் பண்ணுவோம். கோ 53 இந்த நம்ம வட்டார வேளாண்மை அலுவலகம் இருக்குது சார் கலவையில், அங்கே தான் வாங்கினேன் சார். கோ 53 நவம்பர் மாதம் இறுதியில் விட்டுன்னு ஃபஸ்ட்டு விட்டு டிசம்பர் மாதம் நட்டினோம் சார். பிப்ரவரி மாதம் அறுவடை பண்ணிட்டேன் சார். அறுவடை பண்ணோம், நல்ல விளைச்சல்.
1: சரி,
0: இப்போ ADT 53 விட்டுக்கிறோம் சார்.
1: நடவுலாம் எப்படி நடவு?
0: கை நடந்தோம் சார், நான் மிஷின் நடவு போட்டேன், அது வந்து எனக்கு ஒன்றும் விளைச்சல் அதிகமாக தெரியல. ஆனால் இப்போ ஆட்கள் பற்றாக்குறை தான் இருந்தாலும், எங்கோ வாழைப்பந்தல கடை ஆள் இருக்காங்க அப்படின்னா பக்கத்து கிராமம் ஆயர்பாடி புதுப்பாக்கத்தில் இருக்காங்க, அவங்களை வச்சுன்னு ஏக்கரக்கானிக்கு பேசி நடுறாங்க சார், வேற ஒன்றும் இல்லை. சரி, நம்ம கூலி பணம் போது நம்ம சுத்தமாக நட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறேன் சார்.
1: எத்தனை பயிர் நடுவீங்க?
0: ஒரு குத்துக்கு வந்து ஒரு 6-7 நாற்று நடலாம் சார். அதில் 1-2 பணம் மீதி 5 தூர் கட்டிக்கு சார்.
1: இயந்திர நடுவில்?
0: இயந்திர நடுவில் 1 நாற்று 2 நாற்று தான் அது மிஷின் நடுவுது, இருந்தாலும் அது கொஞ்சம் இது தான் சார். இயந்திர நடவு பண்ணால் ஒரு விளைச்சல் ரொம்ப கம்மி. எங்களுக்கு அந்த 53 ஏக்கர் 36 மூட்டை வந்தது சார், 1.5 ஏக்கராக நல்ல விளைச்சல், நல்ல இது. வேளாண்மை துறையில் பரிந்துரைக்கப்பட்ட அனைத்து வகையிலும் செய்யுங்க, அதே மாதிரி வந்து ரசாயன உரத்தை குறைச்சிக்கணும் சார்.
1: அதுக்கு மாற்றா என்ன பயன்படுத்துறீங்க?
0: மாற்றம் வந்து சாணம் சார், கடைகள்னா கூட பக்கத்துக்கு ஆயர்பாடி இருக்கு, மாடுகள் ஆடுகளாக வச்சுக்கிறாங்க. எங்களுக்கு 1.5 ஏக்கர் ஒரு 6 லோடு இருந்தால் போதும் சார், 2 ஒரு சென்ட் ஆகுது, ஒரு 50 சென்ட், 25 சென்ட், ஒரு 30 சென்ட் அப்படி இருக்கு சார். அப்படியே பல தலையாக இருக்கு எங்களுக்கு.
1: சாணத்தை அப்படியே போடுவீங்களா?
0: சாணம் மக்கனை வச்சு தான், அவங்க மக்கனுக்கு தான் இருக்கணும், அப்படியே தானே போட முடியும்
1: சார். மக்கி எரு
0: தான் சார் போடணும், அப்படியே போட்டால் அந்த சூடு தாங்காது சார். அது அவங்க போடுறது மக்கனை வச்சு, அந்த மக்கனை எருவு தான் நாங்கள் வாங்குவோம்.
1: பயிர் நடவுக்கு முன்னாடியே நிலம் தயார் பண்ணும்போது,
0: இப்போ வந்து நாத்தங்கால் உரம் தந்தா 1 ஏக்கருக்கு வந்து ஒரு 3 சென்ட் சார், 3 சென்ட் குறைஞ்சபட்சம் 40 கிலோ விடும் சார், 40 கிலோ நாத்து நாத்து விடும் சார். அதுக்கு சென்ட் தயார் பண்ண ஒரு 1.5 சென்ட் ஒரு 3 சென்ட் இருந்தால் போதும் சார், அந்த 1.5 ஏக்கராக்கு குறைஞ்சபட்சம். அது கூட வந்து எருவு தான் சார், நாத்தங்கால் ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே கொஞ்சம் எருவுலாம் கொஞ்சம் கழிச்சு வச்சு ஒரு சால் ஓட்டி விட்டுவோம். அதுக்கப்புறம் வந்து நல்லா ஒரு 2-3 சால் டிராக்டரில் ஓட்டிட்டு மண் நல்லா பல பலம், கொஞ்சம் மண் கொஞ்சம் பலம்னா ஜிப்சம் மட்டும் கொஞ்சம் போடுவோம் சார், ஒரு 2 கிலோ ஒரு 4 கிலோ அந்த அதுக்கு தந்தாமல் ஒரு தந்தாமல் பூ போடும் சார்.
1: நீங்க எப்படி நீர்பாசனம்?
0: நீர்பாசனம் கனெக்டர் பாசனம் தான் சார்.
1: கனெக்டர் பாசனம்
0: இப்போ வந்து எங்களுக்கு தண்ணி குறைஞ்சி போச்சு, குறைஞ்சி பாசனம் பண்ண 1.5 ஏக்கரா பண்றது 1 ஏக்கரா மட்டும் பண்ணிடும் சார், ஏன்னா தண்ணி உள்ள போயிட்டு நல்லா பண்ண முடியல சார்.
1: இந்த நீர்பாசனம் வந்து குறைவான தண்ணீரை வைத்து நம்ம வந்து மகசூல் எடுக்கலாம், பயிர் செய்யலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க இல்லைங்களா? இப்போ வந்து பாய்ச்சலும் காய்ச்சலுமாக நீர் விடுறது,
0: அது வந்து திருந்தி நல்ல சாகுபடி பண்ணலாம் சார். இது வந்து கை நடவுலாம் மாரி பண்ண முடியாது சார், மிஷின் நடவு நம்ம நாட்டுலாம் தண்ணி வந்து இருக்கு, அது தான் தமிழ் பயிர் பண்ணி 1 ஏக்கர்ன்றது இப்போ தண்ணி பார்த்தல, நான் பைப் லைன் போயிச்சுக்கிறேன், நான் பைப் லைன் தான் போச்சு, காவாயில் தான் தண்ணி குடிச்சு முடியும் சொல்லிட்டு பைப் லைன் ஒவ்வொரு தலைக்கும் ஒவ்வொரு பைப் வச்சு போடுறேன் சார். கொஞ்சம் தண்ணி பரவாயில்ல சார், இன்னும் போய் தண்ணி குறைஞ்சி வந்ததுனால ஒரு 1 ஏக்கர் மட்டும் பயிர் வச்சிருக்கேன்.
1: தண்ணி எவ்வளோ நிறுத்துவீங்க வயலில்?
0: வயலில் ஒரு 1.5 டன் நிறுத்தும் சார்,
1: ஒரு 6 அடி
0: 6 அடி நிறுத்தும் சார்.
1: எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை அந்த மாதிரி செய்யும்?
0: டெய்லியும் விடலாம்.
1: தினமும் அந்த அளவுக்கு தண்ணி நிறுத்தினா தண்ணி தேங்கி நின்று மண்ணுக்கு காற்று ஓட்டம்லாம் இல்லாமல் போயிடும்.
0: இல்லை சார், நம்ம தண்ணி கொஞ்சம் இல்லைன்னா விடலாம் சார், தண்ணி இருந்தால் தேவையில்ல சார்.
1: பயிர் வாடுற மாதிரி
0: இருந்தால் பயிர் கொஞ்சம் அப்படியே உறங்குற மாதிரி இருந்தால் சரி தண்ணி கட்டலாம், இல்லைனா பரவாயில்ல சார், தண்ணி லேசாக இருந்தால் போகுது சார், அப்படியே லேசாக பழம் பழந்து இருந்தால் கூட, மழை பெய்ஞ்சு தண்ணி தங்க மாதிரி இருந்தால் லேசாக இருந்தால் போகுது, அப்படி ரொம்ப காய்ச்சி வந்து தண்ணி பாய தான் வச்சுக்கணும் சார்.
1: இப்போ இந்த பூச்சி நோய் தாக்குதல்லாம் இருக்கா?
0: இருக்கு சார், குள நோயின்னு வரும் சார், அவ்வளோ எங்கள் பக்கத்தில் அவ்வளோ நோய் வரதில்லை, நோய் வரத்துக்கு சான்ஸ் இல்லை, வந்தாலும் அதுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணி வரத்துக்குமே நம்ம பார்த்துருவோம். நம்ம பூச்சி கீச்சி இருந்தால் அதுக்கு முன்ன ஏற்பாடு பண்ணிட்டோம்னா பிரச்சனை இல்லை, பக்கத்து நேரத்தில் வந்தால் கூட நம்ம உதாரணம் வந்து பண்ணிடணும். அது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த இயற்கை உரம் பண்றாங்களா, நாங்கள் பண்ணும்போது இப்போ நட்டு பச்சை திரும்பறதுக்கு வந்து அந்த DIP யூரியா போடுவோம், அதை கொஞ்சம் குறைச்சிடும் சார். அதுக்கு பதில் வந்து 7 வகையான கலவை புண்ணாக்கு சார்,
1: என்னென்ன
0: புண்ணாக்கு வந்து அது அந்த இலப்பம் புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்கு அது வந்து விற்குது சார், உரக்கடைங்களே விற்குது, 2000 ரூபாய் சார்
1: மூட்டை.
0: அது வந்து நண்பர் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்ன பார்த்து பாருங்க, கலவை பக்கத்தில் அந்த கிராமம் சொன்ன பாருங்க, அவரே எனக்கு சொல்லி வச்சிருந்தார், அவரும் வாங்கி கொடுத்தாரு சார். இப்போ வாங்கி கொடுத்து நடுவில் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் சார், இதெல்லாம் மக்கள் ஒரு 15 அண்ணன் கூட சார் 90 கிலோ. இந்த ஏழு வகை

0: நான் வந்து உங்களை இந்த வைக்கான இந்த இது வந்து புண்ணாக்கு வந்து கலந்துக்கணும் சார், கலந்து தவிர வச்சுக்கணும் சார் மக்கள்.
1: அதனால் முடிஞ்ச வரைக்கும் இயற்கை முறையில் தான் நீங்கள்
0: இயற்கை முறையில் தான் சார் பண்ணலாம். ரசாயன உரத்தை வேணாம் சார், மண் ஒரு இது கெட்டு போகுது இல்லை, மண்ணுடைய தன்மை கட்டுறது விளைச்சல் அதிகமாக இல்லை, நிலத்தை பார்த்துக்கணும் கண்டிப்பாக இயற்கை உரம் போட்டே ஆகணும் சார்.
1: அதனால் மகசூல் ஏதாவது
0: மகசூல் கொஞ்சம் இயற்கை உரத்தில் கொஞ்சம் கம்மி தான். இயற்கை உரத்தில் பண்ண நெல் வந்து அரிசி வந்து எந்த உடல்நலுக்கும் எந்த கெடுதல் கிடையாது சார்,
1: தரமாக இருக்கும்.
0: தரமான அரிசி தரமான நெல் ஊட்டச்சத்து இருக்கும் நல்ல. ரசாயன உரத்தை பட்டு நம்மளுக்கும் பாதிப்பு தான் சார், இதில் ஒன்றும் பாதிப்பு தான்.
1: அது மக்களுக்கும் வந்து
0: மக்களுக்கு தரமான உணவு கொடுக்குறான். அது ஏழு வகையான இது வந்து கலந்து இப்போ அநேகமாக இப்போ நட்டு பத்து நாள் ஆகுதுங்களா, களை எடுத்து முன்னே தப்பு தூயிடும் சார். அது கூட நான் நண்பர்கிட்ட போயிட்டு அவர் நண்பர் வயலில் பார்த்தேன், அவர் எனக்கு சொல்லி கூட காமிச்சார். எனக்கு டிஏபி யூரியா பயிர் வளர்த்துக்கு போகிறதுக்கு பயிர் இத்தை போடுறோம் சார், இப்போ தூயிட்டு கை களை எடுப்போம் சார், கை களை எடுத்துரும். ஆட்கள் கிடைக்கலாங்க சார், பக்கத்தில் எங்கள் வாழைப்பந்தில் இருக்காங்க, ஆயர்பாடி கிராம மக்கள் வராங்க, கை களை நல்லா கொஞ்சம் அப்படியே தொழில் விட்டாங்கன்னா அப்படியே.
1: எத்தனை களை எடுக்க வேண்டியிருக்கும்?
0: ஃபஸ்ட்டு ஒரு களை எடுக்கிறோம் சார், ரெண்டாம் களை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை பயிருக்கு, எடுக்கலாம் நம்ம சௌகரியம் தான் எடுக்கலாம். பயிர் கொஞ்சம் வளரலன்னா எடுக்கலாம் சார், சும்மா அப்படியே நாற்ற தொடை விட்டு அப்படியே உள்ள இது பண்ணிட்டு சரியா போடும் சார்.
1: அறுவடை எப்படி செய்யறீங்க?
0: அறுவடை வந்து இயந்திர வடிவம்
1: இயந்திர.
0: ஆமாம் சார், ஏக்கராக்கு எவ்வளோன்னு ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளோ ரூபாய் சார். அதுலேயே வகை தான் ரெண்டு மிஷினுக்கு சார், சின்ன மிஷின் வந்து ரொம்ப சாஞ்சி போச்சுன்னா படுத்துச்சுன்னா அந்த இன்னொரு மிஷின் வைக்கணும், சின்ன மிஷின் வைக்கணும். இது வந்து பெரிய மிஷினை விட ஆத்துறது சார், முட்டும் தான் அது இறக்கும். அது வந்து இந்த தண்ணி கிண்ணி தேங்கி போச்சுன்னா அந்த இன்னொரு மிஷின் தண்ணியில் இறக்கிறதுங்கிறது சார், அது வந்து காசு அதிகமாக சார்.
1: அறுவடைக்கு பிறகு நெல் எப்படி அப்படியே விற்பீங்களா இல்லை
0: சார்? இப்போ வந்து நாங்கள் வந்து குழு இருக்கும் சார், நாங்கள் வாழைப்பந்தல்ல நண்பர் குழு இருக்கும் சார், அவரும் ஒரு இயற்கையில் பண்ணார், நாலஞ்சு நண்பர் எல்லாம் ஒன்றரை ஏக்கரா ரெண்டு ஏக்கரா தான் இருக்குது, எல்லாரும் ஒரே டைமில் அர்த்தம். நம்ம ஒழுங்குமுறை பண்ணல கூடலாம் போடலான்னு பார்த்தா நம்மளுக்கு நம்ம ஏன் அப்படி போடணும், நம்ம கொஞ்சம் ஆனால் கஷ்டம் தான் சார். அது முதல் உடனே காசு பார்க்கணும், நெல் நம்ம ஒழுங்குமுறை பண்ணி கொடுக்கலாம், வண்டிகளை கூட அனுப்பலாம், இதுமாரி பண்ணலான்னு ஒரு ஐடியா ஏற்பண்ணி அவங்க பண்ணிக்கிறாங்க சார், நண்பர்லாம் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இப்போ நானும் ஒரு ரெண்டு வருஷமாக அவங்க
1: என்ன செய்வீங்க
0: என்ன நெல் வந்து அரிசி மண்டியில் கொடுத்து அரிசி ஆக்கிடும் சார்,
1: அரிசி ஆக்கிடுவோம்,
0: அரிசி ஆக்கி 25 கிலோ 20 இப்போ 1 கிலோ எக்ஸ்ட்ரா 26 கிலோ சிப்பம் சார். ஒழுங்குமுறையுடன் சரியான எடை உடனடி அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க, வேறு மிஷினில் போட்டாங்கன்னா அவங்க கமிட்டியில் வந்து எந்த எடையாக இருந்தாலும் அவங்க மூட்டைக்கு 3 கிலோ ஆச்சும், ஒழுங்குமுறையில் 75 கிலோ 75 76 கிலோ சார் இருப்பாங்க, தவிட அந்த மிஷின் காரை எடுத்துவாங்க. நம்ம சொல்லிட்டா நம்ம இல்லை அப்படின்னா மேல் கொண்டு வர 100 ரூபா கொடுக்கணும் ஒரு மூட்டைக்கு. அரிசி வச்சுட்டு நம்ம பையெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டா அவங்க பேக்கிங் பண்ணி வச்சுறாங்க சார்.
1: நெல் சாகுபடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓரளவுக்கு லாபகரமாக செய்ய முடியுது?
0: ஆமாம் சார், வருமானம் கிடைக்கும் சார். தொழில்நுட்பம் நம்ம கரெக்டாக பண்ணோம் சார், ஏன்னா தாளம் சொன்னால் பண்ண முடியாது சார்.
1: தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க, என்னென்ன தொழில்நுட்பங்கள்லாம் கடைபிடிக்கிறீங்க இதில் முக்கியமாக?
0: நெல் சாப்பிட களை கட்டுப்படுத்துகிறோம், கரெக்டாக நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணோம் சார், அது நம்ம போய் பார்க்கணும், டெய்லி போய் பார்க்கணும், என்ன பயிர் எப்படி இது என்ன ஆகுது, எப்படி நோய் தாக்குதா, நோய் தாக்க உடனே அதுக்கு நான் வழிமுறை செய்ய பார்த்தாங்க சார். அப்போ நம்மளுக்கு தெரியலனா கூட சம்மந்தப்பட்ட அதிகாரி இருக்காங்க விரிவாக்க மையத்தில், அவங்களும் வந்து பார்க்குறாங்க சார், மீட்டிங் வாரம் வந்து நடத்துகிறாங்க, வந்து நிலத்துக்கு பார்க்குறாங்க. இப்போ அந்த கோவம்பத்தூர் பண்ணுங்க பாருங்க, 37 மூட்டை வந்தது இந்த நெல், அது வந்து ஆராய்ச்சி பண்ணி கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சாங்க சார், நீங்கள் ADT 53 இந்த ரகம் வந்துக்குது பரிந்துரை பண்ணிக்கிறாங்கன்னு கொடுத்துக்கிறாங்க சார். இப்போ அது பண்ணிக்கிறோம் சார், காற்று மழை வந்தால் கூட சாயாதுன்னு சொல்லியிருக்காங்க சார், கலை பக்கத்தில் இருக்கிற நண்பர் வந்து காமிச்சார், எதுவும் சாயலை நம்ம தைரியமாக செய்யலாம் ADT 53 சொல்லிட்டு நல்ல மக சொல்லுது. அதே 110 124 சார், காற்று மழைக்கு நேராகவே நிற்கும், சாயாது, சாயகிற தன்மை கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க, அதை பார்த்துருங்க சார், நேரடி அவர் வேலை நேரத்தில் பார்த்துருக்கேன்.
1: ரகத்தை வந்து சரியாக தேர்வு செய்யணும்.
0: ஆமாம் ஆமாம், ஆனால் கண்டிப்பாக கண்டிப்பாக சார், அது முக்கியமாக நம்ம அதை செய்கிறாங்க இது செய்கிறாங்கன்னு பார்க்கக்கூடாது சார், நம்ம ரகம் பார்க்கணும், நெல் வந்து அந்த நெல்லை வாங்கி கண்டிப்பாக வேளாண் விரிவாக்க மையத்தில் வாங்குது என்னுடைய கருத்து சார், அங்கே வாங்கி பார்க்கணும் சார், அங்கே தான் வாங்கணும் சார், தனியார் இடத்துல வாங்கலாம், இருந்தாலும் நம்ம நெல்லுடைய தரத்தை பார்க்கணும். நான் வந்து அது வேற வாங்கினா எப்போ உற்பத்தி பண்ணிக்கிறாங்க, எந்த டேட்டில் முடியுது இது, இது விளைச்சல் வருமா, அதெல்லாம் பார்த்து தான் சார் வாங்குவோம். அங்கே ஏற்கனவே சீட்டு ஒட்டியிருப்பாங்க, வேற நேரம் மேலே ஒட்டியிருக்காங்க, அதை நான் பார்ப்பேன் சார், பார்த்து தான் நான் செய்யணும் சார்.
1: ஆனால் எல்லா இடத்துலையும் கொஞ்சம்
0: கவனமாக இருக்கணும் கொஞ்சம், அப்போ ஆரம்பத்துலேருந்தே நம்ம கவனம் தான், நம்ம இழப்பு வந்து தவிர்த்துக்கலாம், வேற ஒன்றும் இல்லை சார்.
1: நெல் சாகுபடி பற்றி சொன்னீங்க.
0: ஆமாம் சார்.
1: அடுத்தது வேர்க்கடலை சாகுபடி செய்கிறதா சொன்னீங்க, வேர்க்கடலை எப்படி, அதுக்கு எப்படி நல்லா தயார் பண்ணுவீங்க, எப்படி விதைப்பு நடவு இதெல்லாம் எப்படி?
0: வேர்க்கடலை வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு சார், ஏன்னு கேட்டனா காட்டு பண்ணி தொல்லை அதிகமாகுது, அதுவும் அறுவடை டைமில் ஒரு வாரம் இருக்கும்போது அம்பலம் பண்ணிது சார், எங்கேயுமே சரி எங்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் ஒரே அம்பலம் பண்ணுது சார். இன்னொரு விவசாயி ஏ ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அவர் வந்து ஒரு தனி மெத்தட் ஒன்று சொல்லியிருக்கார் சார், ஸ்பீக்கர் கட்டிலாம்னு சொல்லியிருக்கேன் சார், அது ஒரு ராணிப்பேட்டை கிடைக்குது சார், ஆற்காடில் கிடைக்குது,
1: அது என்ன அந்த ஸ்பீக்கர் கட்டணம்,
0: ஸ்பீக்கர் கட்டணம் வந்து நாய்க்கு போய்புது சார், அது
1: நாய்களை வந்து கூட வச்சுக்கலாம்,
0: நாய்களை வைக்கலாம், நாய்க்கு பதில் நம்ம அந்த ஸ்பீக்கர் வச்சுக்கலாம் சார். இப்போ பரவாயில்ல அந்த ஸ்பீக்கர் வந்து ராணிப்பேட்டை மாவட்டத்தில் எல்லா விவசாயம் வைக்க ஆரம்பிச்சிருந்த பன்றி கோசம்
1: குறிப்பிட்ட நேரத்தில் வருது,
0: குறிப்பிட்ட நேரத்தில் வருது, சாயங்காலம் 6 மணிக்கு மேலே வரும் சார், வெடிக்காலம் வரைக்கும் நாய் குலைகள் அதட்டுற மாதிரி ஸ்பீக்கர் நல்லா சவுண்ட் வச்சு நம்ம நிலத்து பக்கத்தில் ஒரு 10 அடி கொம்பு நட்டு ஸ்பீக்கர் கட்ட போதும், இது ஒன்று கரண்ட்லாம் தேவை சார், சார்ஜர் மாரி
1: நம்ம வந்து அறுவடைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி
0: ஒரு வாரம் வரும் கரெக்டாக ஒரு 20 நாளைக்கு
1: முன்னாடி
0: அந்த சாயந்தரம் பொண்ணு ஆன் பண்ணிட்டு வந்தோம் சார், அது வெடிக்கால 6 மணி வரைக்கும் அது ஸ்பீக்கர் சவுண்ட் வச்சா அது பண்ணி வரதுக்கு கொஞ்சம் அச்சப்படுது சார்.
1: எப்படி நிலம் தயார் பண்ணுறீங்க?

0: இந்த இது
1: சாகுபடிக்கு வேர்க்கடலைக்கு,
0: வேர்க்கடலைக்கு வந்து இப்போ வந்து மானாவாரி சார், இப்போ வந்து ஆழப்பந்த வந்து சவுக்குக்கு பயிர் ஆகிட்டாங்களா, இப்போ வந்து வேர்க்கடலை குறைஞ்சிச்சு சார். இப்போ அதுக்கு வந்து தொழில்நுட்பம் ஃபஸ்ட்டு கோடை உழவு ஓட்டுவோம், இந்த சட்டி கலப்பு வச்சு தான் உழவோம், கூட்டு புழுவெலாம் அழிக்கிறதுக்கு நல்லா இது பண்ணும் சார். அது வந்து மேல் கரம்புன்னு கீழே போவோம், கீழ் கரம்புன்னு மேலே வரும் சார்.
1: கோடை உழவு,
0: கோடை உழவு அதான் மழை பெஞ்சாலும் தண்ணி நல்லா தேங்குற மாதிரி இருக்கும் அது உழவிட்டா. அதுக்கப்புறம் ஒரு ஒரு 20 நாள் விதைப்பு கலக்க போடும்போது ஒரு வாரத்துக்கு முன்னே நம்ம திரும்பி ஒரு உழவு ஓட்டோம் சார். இப்போ வந்து ரசம் தொழுவு தான் சார் போடும், அதுக்கு வந்து மெத்தட் தான் நெல்லுக்கு பண்ணுற மாதிரி பண்ணுறேன் சார். வைகாசி ஆனி மாசம் ஆனி ஆவடி புட்டாசி மழை வர டைம் மழை பண்றேன் தண்ணி கிடையாதுல, அதனால புட்டாசி மழை டைம் வரும் அப்போ எடுத்துருவோம் சார்.
1: அறுவடை எப்படி இது?
0: அறுவடை வந்து ஆள் வச்சு தான் சார் பண்ணுவோம், ஆள் வச்சு தான் எடுத்து மரக்காய்க்கு இவ்வளோன்னு காசு கொடுத்து ஆள் புளி ஊற்று ஒரு 100 ரூபாய் கொடுப்போம் சார், 200 ரூபாய் கொடுப்போம் சார். ஆள் ஏக்கராக்கு கணக்கு பண்ணி வந்து பெருகத்துக்கு ஒரு மரக்காய்க்கு 10 ரூபாய் 5 ரூபாய் அப்படி கொடுத்துருவோம் சார். அப்படி அதை வச்சு தான் பெருசு காய வச்சு, இது கூட நம்ம குழுவில் இருக்கிறதுனால செக்கு போட்டோம் சார்.
1: எண்ணெய்
0: ஆக்கி, எண்ணெய் ஆக்கிதோட இப்போ வந்து இந்த கலக்காய் பறிப்புலாம் ஒரு நண்பர் செய்கிறாரு, அவர்கிட்ட கொடுத்துருவோம் சார். அவர் அந்த இதுக்கு அவர் செஞ்சு எங்களுக்கு கொஞ்சம் காசு கொடுத்துருவார் சார்.
1: அதனால வேர்க்கடலை சாகுபடிங்கிறது
0: நீர்பாசனம் இப்போ வாழைப்பந்தல வந்து கால் பாகம் நெல்லுக்கு அடுத்தது சவுக்கு வந்துச்சு சார்.
1: எதனால அந்த மாதிரி சவுக்கு அதிகமாக நட ஆரம்பிச்சிருக்கீங்க?
0: ஏன்னா கொஞ்சம் நம்ம பயிர்னா கொஞ்சம் 3 மாதம் வரைக்கும் பொறுக்கணும், இது பண்ணலாம், இது ஒரு 2.5 வருஷம் இருக்கணும் சார். 2.5 வருஷம் குறைஞ்சபட்சம் 3 வருஷம் சார். கொஞ்சம் வேலைப்பாடு கம்மி, நம்ம அதை ஒரு 5 அடி வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் அங்கே இருக்க பார்த்துக்கணும், அதுக்கப்புறம் தண்ணி கட்டணும், நம்ம கூட மாடு வந்து பார்த்துக்கினாவே போதும் சார். ஒரு ரைட்டு போச்சுனா மாடு ஆடு பண்ணலாம், அது ரைட்டு போச்சுனா 10 அடி போச்சுன்னா எதுவும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு. மழை காலத்தில் கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும் சார், கொஞ்சம் அடி வாங்க.
1: அது எப்படி
0: ஹைபிரிட் ரக வந்து 4300 கண்ணு சார் ஒரு ஏக்கருக்கு,
1: ஒரு ஏக்கருக்கு
0: அது அவங்களே வந்து எத்தனை வந்து அவங்களே நட்டு கொடுக்குறாங்க, அதுக்கு கூலி தனியாக சார்.
1: இடைவெளியில் எப்படி?
0: இடைவெளி 3.5 மீட்டர் சார். அதுக்கு இது பார் மாட்டா தான் சார், மணல் பாக அந்த பிரச்சனை இல்லை சார், அப்படியே கண்ணு நல்லா ஒரு சால் ஓட்டி 2 சால்
1: அப்படி மண்ணை தோண்டி
0: மண்ணு இல்லை சார், உழவு ஓட்டி தான் சார் பண்ணணும்.
1: இல்லை உழவு ஓட்டின பிறகு அந்த மண்ணை தோண்டி நடுறது,
0: மண்ணை தோண்டி அது மம்பட்டியில் போட்டு ஒரு குறிப்பிட்டாலும் கொஞ்சம் நார்மல் கடப்பார் போடும் சார். ஒரு 1.5 அடி 1.5 அடி ஒரு 2 ஜான் வச்சிங்களேன் உள்ள போவோம், அதுதான் சார் கண்ணு அதில் போட்டுருவோம் சார். போட்டு தண்ணி ஊற்றி அது பழைய மெத்தடு, இப்போ அதுமாரிலாம் இல்லை சார், அப்படியே ஒரு ஒரு ஜான் தான் கயிறு பிடிச்சி அந்த 3.5 அடி 3.5 அடி அப்படியே நட்டு போகிறேன்.
1: இதுக்கு தனியாக ஆட்கள் இருக்காங்க,
0: இதுக்கு தனியாக இருக்காங்க சார்,
1: நட்டு கொடுக்கறதுக்கு,
0: நட்டு கொடுத்துக்கு ஆளு இருக்கும் சார். அதுக்கு கூலி ஒரு 6000 ரூபாய் ஆகும் சார் தனியாக ஒரு ஏக்கருக்கு நடுறதுக்கு. 2.5 நாத்தில் நட்டுக்கிறேன் சார்.
1: இது மானாவாரியும் செய்யலாம்ல?
0: மானாவாரியும் செய்யலாம் சார், மானாவாரி வந்து மழை எதிர்பார்க்கணும் சார். இப்போ இதுல வந்து தண்ணி பாய்ச்ச தண்ணி வசதியும் தான் அவங்க செய்யறாங்க சார்.
1: நாட்டுக்கண்ணு வச்சா கொஞ்சம் மழை இல்லாம கூட
0: பண்ணலாம்,
1: நீர்ப்பாசனம் குறைவா தேவை,
0: அது வந்து புஞ்சல் தான் சார் பண்ண முடியும். இப்போ யாரும் பண்ணல சார், எல்லாமே எல்லாம் இதுதான் சார் தண்ணி பாய்ச்சல். ஏன்னா பக்கத்தில் இருக்கிற தண்ணி இந்த கேட்டு வாங்கி பண்றாங்க சார்.
1: இதுலயும் வந்து களை எல்லாம் எடுக்க வேண்டியிருக்குமா?
0: களை ஒரு 30 நாள் கேசி எடுக்கணும் சார். சவுக்கு நட்டு அப்பயோ தண்ணி கட்டணும் சார், லேசாக கட்டணும். ரொம்ப கட்ட தண்ணி தேங்கிச்சுன்னா அந்த கண்ணு சாய்ஞ்சிடும், ஒரு ஜான் தண்ணி தனியாக கிளம்பி தண்ணிட்டு அது காய்ஞ்சிச்சுன்னா அப்படியே இது உள்ள இசுச்சுன்னா அப்படியே அந்த மண்ணு முடிக்காது, போட்டு அதை கடவர் போட்டு அப்படியே நட்டு போய் நின்று சார். அந்த தண்ணி தான் அந்த பழத்தை ரொம்பின் போகும், அப்படியே தண்ணி பாய்ச்சா அப்படியே ரொப்பினே போயிடும், அப்படியே அப்படியே மறைச்சினே போயிடும் நம்ம கண்ணு. ஒரு ஃபர்ஸ்ட்ல கட்டணும், அதுக்கப்புறம் வந்து 5 நாளைக்கு ஒரு வாட்டி 5 நாளைக்கு ஒரு வாட்டி அப்படி கட்டணும்.
1: களை எடுக்கிறதுலாம் எப்படி எடுக்கும்?
0: களை எடுத்து ஒரு மாதம் 10 எடுக்கணும் சார்.
1: எப்படி எடுக்கிறீங்க?
0: களை வெட்டியல் தான் சார், ஆட்கள் வச்சு தான் எடுக்கிறது. களை வெட்டுற மிஷின் இருக்குது, ஆனால் அந்த கண்ணை இது பண்ணிது சார் மிஷின்.
1: எத்தனை களை எடுக்க வேண்டியிருக்கும்?
0: ஒரு களை எடுக்கும் சார், ஃபர்ஸ்ட் ஒரு களை எடுக்கும், ஒரு 1 மாதம் கேசி எடுக்க வேண்டியது. அப்போ பண்ணணும் சார்.
1: அதுக்கப்புறம் 2-3 வருஷத்துக்கு
0: களை எடுக்கும் சார். ஒரு 5 அடி 10 அடி 12 அடியில் விற்பனைக்கு பேசிக்கலாம் சார், குறைஞ்சபட்சம் 20 அடி சார்.
1: முழுசா வளரணும் அப்படின்னாக்க எவ்வளவு வருஷம் ஆகுங்க?
0: ஒரு 2.5 வருஷம் சார்.
1: 2.5 வருஷம்
0: 2.5 வருஷம் முழுசா 20 அடி ஒன்னா 20-25 அடி கூட போகுது சார். 20 அடி வந்தா ஊத்துறோம் சார் எல்லாமே, இப்போ அதுக்குள்ளே தான் ஊத்துறோம், 2 வருஷத்துலயே தான் ஊத்துறோம். ஏன்னா காத்து மழைக்கு தாங்காது, கொஞ்சம் காத்துக்கு தடிச்சா மரம் சாஞ்சிரும்,
1: உயரமா வளர்ந்து
0: உயரமா வந்து அது நாள் வச்சிருக்க முடியாது அம்மா நாளுக்கு. நம்ம அதை பாதுகாத்து வச்சிருக்கோம் சார், பாதுகாத்து
1: 1.5 வருஷம்

0: பாதுகாப்பு
1: பாதுகாப்பாக
0: பாதுகாப்பாக தான் இருக்கணும் சார். குறைஞ்சபட்சம் வியாபாரிங்க தான் சார் வராங்க, நம்ம இஷ்டம் சார். நம்ம பொருள் நல்லா இருந்தா, மரம் நல்லா இருந்தா யார்கிட்ட நான் சொல்ற வேலை தான்.
1: பொருள் நல்லா இருக்கணும், மரம் நல்லா இருக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் செய்யணும்?
0: பாதுகாப்பு பண்ணும் சார்.
1: என்ன பாதுகாப்புங்க?
0: என்னன்னா அதோட மரம் சாயாம நம்ம பாத்துக்கணும். அதனால கொஞ்சம் தொழில்நுட்பம் சார் நம்ம அடிக்கடி போய் பார்க்கணும் சார். அது வந்து சாஞ்ச மரத்தை அப்புறப்படுத்தின உடனே அப்பதான் இருக்கிற மரத்துக்கு பாதுகாப்பு. இல்லைன்னா அதோட செஞ்சு இன்னும் ரெண்டு மரம் அப்படியே சாயும், பக்கத்துல பக்கத்துல சாயும்.
1: அதனால சவுக்கலையும் ஓரளவுக்கு
0: கிடைக்கும் சார். அது 2 வருஷம் பொறுத்து தான் ஆகணும் சார். அது வந்து
1: பயிர் சாகுபடி தவிர ஆடு மாடு கோழி
0: சாகுபடி
1: செய்யணும், பயிர் சாகுபடி செய்யணும் அப்படிங்கறதுக்கு தகவல்லாம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்க வேண்டி இருக்கும் இல்லைங்களா?
0: ஆமா சார்.
1: அதனால இந்த வேளாண் தகவல்கள், தொழில்நுட்பங்கள் இதெல்லாம் வந்து எப்படி எல்லாம் தெரிஞ்சுக்கிறீங்க நீங்க?
0: வேளாண் தகவல் வந்து நம்முடைய அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல வந்து வராங்க சார். வேளாண் விரிவாக்க மையம் இருக்குது, கலவையில் இருக்கு, திமிர்லி ஏடி ஆஃபீஸ் மாவட்டத்திலையும் வேளாண் இணைய இயக்குனர் இருக்குது. குறிப்பாக வந்து எங்களுக்கு கலவை உதவி வேளாண் இருக்க மாம்பகத்தில் இருக்காங்க, மேடமுகத்தில் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு மாதத்துக்கு வந்து கூட்டம் போடுவாங்க, என்னென்ன பயிர் சாகுபடி பண்ணுற தொழில்நுட்பம் அவங்க சொல்லி கொடுத்துறாங்க சார். இது பண்ணுங்க அது பண்ணுங்க, கவர்மெண்ட்ல சப்சிடி தான், அதெல்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க, அதன்படி செய்கிறேன் சார்.
1: அது தவிர வேற எப்படிலாம் தெரிஞ்சுக்கிறீங்க?
0: வேற இதெல்லாம் உழவன்
1: செயலி
0: மூலியமாக எனக்கு அதை பற்றி தெரியாது. இருந்தாலும் நண்பர்கள்லாம் இருக்காங்க, அவங்க சொல்கிறாங்க இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். என் வீட்டில் ரேடியோ இருக்குது சார், நம்ம உழவர் உலகம் நான் டெய்லி காப்பேன். எனக்கு கூட வந்து இந்த பட்டு நெசவு வேலை செய்யறதுனால வானொலிக்கு தொடர்பு எனக்கு அதிகம் உண்டு. என்ன மாதிரி விவசாயிங்க பேசுகிறாங்க, அதிகாரிங்க பேசுகிறாங்க, தொழில்நுட்பம் அவங்களோட கருத்துக்கெல்லாம் கேட்கும்போது பயனுள்ளதாகும் சார்.
1: ஓவராலாக இப்போது விவசாயத்தை பற்றி சொல்லுங்களேன். விவசாய சாகுபடி விவசாயம் செய்கிறது அப்படிங்கிறது லாபகரமாக செய்யணுன்னா என்னென்னலாம் முக்கியமாக நம்ம வந்து கடைபிடிக்கணும்?
0: தொழில்நுட்ப சாகுபடி கரெக்டாக பண்ணால் போதும் சார்.
1: இந்த பயிர் சாகுபடி முறைகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தொழில்நுட்பங்களை வந்து சரியான தொழில்நுட்பங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதை கடைபிடிச்சோம்னாக்க லாபகரமாக செய்யலாம்.
0: ஆமாம் சார், ஆமாம் சார்.
2: என்ன மருதாணி, ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தல் எம் பாபு அவங்க பகிர்ந்துகிட்ட சாகுபடி அனுபவங்கள் நமக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சுல்ல?
3: அடடா, அத சொல்ல வேணுமாக்கா? என்ன இவர் சொன்ன அனுபவங்களை வச்சு விவசாயத்துல தைரியமா ஈடுபடலாம் போல இருக்கே.
2: சரியா சொன்ன மருதாணி, உன் தம்பிக்கு இந்த விவரங்களை தெளிவா எடுத்து சொல்லி புரிய வெயி. பிறகு விவசாய வேலைகளை ஆரம்பிக்க சொல்லு. அப்புறம் பாரு, இரட்டிப்பு மகசூலும் மும்மடங்கு லாபமும் பாக்கலாம்.
3: சரிக்கா, இப்பவே அதுக்கு உண்டான வழிகளை பாக்குறேன்.
2: உன் தம்பி கிட்ட நம்ம பாரம்பரியமான விவசாய தொழில சாதிக்கணும்னு முன்கூட்டியே என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிடு.
3: சரிக்கா.

0: இனி தொடர்வது வேளாண் செய்திகள்.
1: வேளாண் காடுகளையும் அதன் முக்கியத்துவத்தையும் உணராத விவசாய பெருமக்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை என்று கூறலாம். நமது முன்னோர்களின் விவசாய முறையில் கால்நடை வளர்ப்பு, மர வளர்ப்பு போன்றவை இணைந்து காணப்பட்டது. குறிப்பாக இந்த மர வளர்ப்பு முறையின் மூலம் விவசாய பெருமக்கள் தங்களுக்கு தேவையான தரமான பொருட்களையும் சிறுவன பொருட்களையும் தங்களுடைய தோட்டங்களில் இருந்து பெற்றனர். மேலும் தேவைக்கு அதிகமான மரம் சார்ந்த பொருட்களை விற்பனை செய்வதன் மூலம் அதிகப்படியான வருமானத்தை ஈட்டினர். குறிப்பாக சிறுவன பொருட்களான தேன், பழங்கள், பிசின், நார் மற்றும் பஞ்சு, இயற்கை சாயங்கள், இயற்கை மருந்து பொருட்கள், வாசனை திரவியங்கள், எண்ணெய் வித்துக்கள், மூங்கில் சார்ந்த பொருட்கள், கால்நடைகளுக்கான தீவனங்கள் மற்றும் மேலும் சில சிறு வன பொருட்களை தங்கள்

0: தங்களுடைய தோட்டங்களிலும் அருகில் உள்ள வனங்களிலிருந்து பெற்று வந்தனர். இத்தகைய தருணத்தில் விவசாய பெருமக்கள் தங்களுடைய தேவையான சிறு வன பொருட்களை தங்களுடைய வேளாண் காடுகளில் உற்பத்தி செய்யலாம். அதற்கு எந்த வகையான மரங்களை தேர்வு செய்து அதிக வருவாய் ஈட்டலாம் என்பதை தெரிந்து கொள்ளலாம். வேளாண் காடுகளில் சிறு வனப்பொருட்கள். வனங்களுக்கு நிகராக வேளாண் காடுகளில் இருந்து எண்ணற்ற சிறு வனப்பொருட்கள் கிடைக்கின்றன. வேளாண் காடுகள் என்பது விவசாயிகளுக்கு அதிக வருவாய்க்கு வழிவகை செய்யும் தொழில்நுட்பமாகும். குறிப்பாக விவசாய பெருமக்கள் விவசாய பயிர்கள் மூலம் ஒரு வருவாயும், மரப்பயிர்கள் மூலம் ஒரு வருவாயும், கால்நடை வளர்ப்பு மூலம் ஒரு வருவாயும் பெற்று சமுதாயத்தில் ஒரு சிறந்த பொருளாதார நிலையை அடைய வழிவகை செய்யும் திட்டமாகும். அதிலும் குறிப்பாக மரப்பயிர்கள் வளர்ப்பு மூலம் இரண்டு வகையான வருமானத்தை ஈட்ட முடியும் என்பது கூடுதல் சிறப்பாகும். அதாவது, தடிமர விற்பனை மூலம் ஒரு வருவாயும், சிறு வனப்பொருட்கள் விற்பனை செய்வதன் மூலம் மற்றொரு வருமானமும் பெற முடியும். வேளாண் காடுகள் மூலம் கிடைக்கும் சிறு வன பொருட்கள் பற்றியும், குறிப்பாக பொருளாதார ரீதியில் சந்தை வாய்ப்பு பொருட்கள் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். வேளாண் காடுகள் மூலம் கிடைக்கும் சிறு வன பொருட்களில் மிகவும் முக்கியமானது தேன் ஆகும். நல்ல மருத்துவ குணமுடைய சத்துக்கள் நிறைந்த வைட்டமின்களை உள்ளடக்கியது. அதேபோல் முதியவர்கள் முதல் குழந்தைகள் வரை விரும்பி சாப்பிடக்கூடிய தேன் பொருளாதார ரீதியாக நல்ல சந்தை மதிப்பை பெற்றுள்ள மிக முக்கியமான சிறு வனப்பொருளில் ஒன்றாகும். அதிலும் வேளாண் காடுகள் மூலம் பெறப்படும் தேனானது அதிக சத்துக்களை கொண்டதாக உள்ளது. ஏனென்றால் தேனீக்களுக்கு பல்வேறு வகையான பூக்களிலிருந்து தேன் சேகரிக்க வேளாண் காடுகள் வழிவகை செய்கின்றது. தேன் மூலம் கிடைக்கும் வருவாய்க்கு விவசாயிகள் கூடுதலாக எந்த ஒரு முதலீட்டையும் செய்ய வேண்டியதில்லை. தேனி வளர்க்க அதிக பூக்கள் கொடுக்கக்கூடிய மரங்களை வேளாண் காடுகளில் நடவு செய்து அதிக வருவாயை ஈட்டலாம். குறிப்பாக வேம்பு, மயிர்கொன்றை, வில்வம், மந்தாரை, புங்கம், சரக்கொன்றை, வாகை, புரசு, புளிய மரம், நாவல் மரம், சொர்க்க மரம் போன்ற மரங்களை வேளாண் காடுகளில் வளர்த்து தேன் உற்பத்தி செய்வதோடு தடிமர உற்பத்தியையும் பெருக்கலாம். மரங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய இயற்கை பிசின் நல்ல மருத்துவ குணமுடைய சிறு வன பொருளாகும். ஒரு சில மரங்கள் மட்டுமே இயற்கையாகவே பிசின் உற்பத்தி செய்யக்கூடிய திறன் பெற்றுள்ளன. இந்த இயற்கையாக கிடைக்கக்கூடிய பிசின் உணவுப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகளிலும் மருத்துவத்துறை சார்ந்த தொழிற்சாலைகளிலும் நல்ல விற்பனை வாய்ப்பை பெற்றுள்ளன. சில மரங்களில் இருந்து எடுக்கக்கூடிய பிசினில் கேன்சர் மற்றும் சரவாங்கி போன்ற கொடிய நோய்களை கட்டுப்படுத்தக்கூடிய மூலப்பொருட்கள் கண்டறியப்பட்டுள்ளன. எனவே விவசாய பெருமக்கள் அனைவரும் முருங்கை, வேம்பு, கருவேல், இளவம்பஞ்சு, புளிய மரம், லேனியா, வேங்கை, வாகை போன்ற பிசின் உற்பத்தி செய்யக்கூடிய மரங்களை தங்களுடைய வேளாண் காடுகளில் வளர்த்து அதிக வருவாய் ஈட்டலாம். நார் மற்றும் பஞ்சு தரக்கூடிய மரங்களுக்கு வேளாண் காடுகளில் என்றும் நிரந்தர இடம் உண்டு என்பதை மறுப்பதற்கில்லை. குறிப்பாக நார் தரக்கூடிய மரங்களிடையே ஊடு பயிராக கற்றாழை, சணப்பு போன்றவற்றை பயிர் செய்யும் முறையும் உள்ளது. தேனி, திண்டுக்கல், மதுரை போன்ற மாவட்டங்களில் இலவம் பஞ்சு மரங்களின் இடையே விவசாய பயிர்களை ஊடு பயிராக பயிரிடும் முறைகள் பின்பற்றப்படுகின்றன. எனவே இலவம் பஞ்சு, மூங்கில், வெல்வேல், கிஞ்சுகம், ஆச்சா, ஆத்தி, ஆள், அரசு, முள், இலவு இது போன்ற நார் மற்றும் பஞ்சு தரக்கூடிய மரப்பயிர்களை விவசாய பெருமக்கள் தங்களுடைய வேளாண் காடுகளில் வளர்த்து அதிக வருமானத்தை பெறலாம். மூங்கில் என்பது உலகிலேயே மிக வேகமாக வளரக்கூடிய தாவர இனமாகும். மூங்கிலின் அனைத்து பாகங்களும் பயன்படுவதால் இது பச்சை தங்கம் மற்றும் ஏழைகளின் மரம் என்றும் அழைக்கப்படுகின்றது. இந்த மூங்கிலிருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை செய்யலாம். இந்த மூங்கிலானது பல்வேறு உபயோகத்திற்கு பயன்படுத்தப்படுகின்றது. நறுமண திரவியம் ஒரு முக்கியமான வனம் சார்ந்த ஒரு வனப்பொருள் ஆகும். இதற்கு இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் மிகப்பெரிய சந்தை வாய்ப்பு உள்ளது. விவசாய பெருமக்கள் தங்களுடைய நிலங்களில் மகிழம், செண்பகம், சந்தனம் போன்ற மரங்களை வேளாண் காடுகள் திட்டத்தில் வளர்த்து இரட்டிப்பு வருவாயை ஈட்டலாம். அனைத்து மர வகைகளும் ஏதேனும் ஒரு வகையில் மருத்துவத்திற்கு பயன்படுத்தப்படுகின்றது. இத்தகைய மருத்துவ குணமுடைய மரங்களை வேளாண் காடுகளில் வளர்த்து அதன் விதை, இலை, பட்டை, வேர் போன்ற பாகங்களை மருத்துவ தொழிற்சாலைகளுக்கு விற்பனை செய்வதோடு அந்த மரங்களை தடிமரத்திற்கும் விற்பனை செய்து விவசாயிகள் அதிக லாபத்தை ஈட்டலாம். தாண்டிக்காய், நெல்லிக்காய், வில்வம், வேங்கை, கடுக்காய், கடம்பு, நாவல், இலுப்பை, மருது, வேம்பு, புங்கம், கருவேல் போன்ற அதிக அளவு மருத்துவ குணம் கொண்ட மரங்களை விவசாய பெருமக்கள் வேளாண் காடுகளில் வளர்த்து இரட்டிப்பு வருவாயை ஈட்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.

0: கெடுவோம்.
1: அமைப்பில் உதவி டி துர்கா.
0: கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
1: அமைப்பு எஸ் முருகேசன்.
0: உண்ணும் பொருளத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் இள மகளை வணங்கிடுவோம்.
1: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நடப்பு நிதியாண்டின் முதலாவது காலாண்டில் காஃபி ஏற்றுமதி 28% அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இத்தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் வெளியிட்டுள்ளார். இந்த நிதியாண்டில் காஃபி ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு 16வது நிதி ஆணையம் 435,236 கோடி ரூபாயை பரிந்துரைத்துள்ளதை சுட்டிக்காட்டினார். இதனை முறையாக செயல்படுத்துவது குறித்து விவாதிப்பதற்காக தேசிய பயிலரங்கு இன்று நடைபெற்றதாக அமைச்சர் தெரிவித்தார். நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த துறையின் செயல்பாடுகள் குறித்து இக்கூட்டத்தில் முதலமைச்சர் விரிவாக கேட்டறிந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முதலமைச்சரை அவதூறாக பேசியதாக கூறி முன்னாள் அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணனை காவல்துறையினர் கைது செய்திருப்பது கண்டிக்கத்தக்கது என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இத்தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மக்கள் பணியில் ஈடுபட்டிருந்த திரு அனிதா ராதாகிருஷ்ணனை அவசர அவசரமாக கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன என்றும் அவர் வினவியுள்ளார். வாக்களித்த மக்களுக்கு நன்மை செய்யாமல் குதிரை பேரத்தின் மூலமாக ஆட்சியை தக்கவைத்து விமர்சிக்கும் எதிர்க்கட்சிகளை கைது செய்து காலம் கடத்திவிடலாம் என்று முதலமைச்சர் எண்ணுவதாகவும் திரு மு க ஸ்டாலின் குறை கூறியுள்ளார். தமிழகத்தில் காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இதுதொடர்பாக இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், சிவகங்கை மாவட்டத்தில் மணல் கடத்தலில் ஈடுபட்ட வாகனத்தை பறிமுதல் செய்ததற்காக காவல் உதவி ஆய்வாளர் திரு துரைசிங்கம் திமுக பிரமுகர்களால் தாக்கப்பட்ட சம்பவத்தை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நடைபெறாமல் இருப்பதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தவேக சட்டப்பேரவை உறுப்பினருக்கு 35 கோடி ரூபாய் வழங்க முன்வந்தது தொடர்பாக காவல்துறை விரிவான விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் வலியுறுத்தியுள்ளார். ஸ்ரீபெரும்புதூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மிக முக்கியமான இந்த வழக்கினை காவல்துறையினர் சரியான முறையில் கையாள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இதுபோன்ற செயல்கள் ஜனநாயகத்திற்கு எதிரானது என்றும் திரு மாணிக்கம் தாகூர் தெரிவித்தார். தமிழகத்தில் தடுப்பணைகளை கட்டுவதில் திராவிட கட்சிகள் கவனம் செலுத்தவில்லை என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது அணை கட்டுவதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைபயணம் மேற்கொண்டு

0: வருவதாக கூறினார். இப்பிரச்சினையில் நடுவர் ஆணையம் அமைக்க வேண்டும் என்று சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தினார். தனியார் பேருந்துகளின் தன்னிச்சையான கட்டண உயர்வை உடனடியாக திரும்பப் பெறுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெரும்பாலான மாவட்டங்களில் தனியார் பேருந்து நிறுவனங்கள் எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி கட்டணத்தை உயர்த்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதற்கு எதிராக போக்குவரத்துத்துறை அதிகாரிகளும் மாவட்ட நிர்வாகமும் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் திரு சண்முகம் தெரிவித்துள்ளார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 2 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவில் முஷ்கனும், 50 கிலோ எடைப்பிரிவில் பர்வீனும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 57 கிலோ எடைப்பிரிவில் மன்யா ராஜ்புத்தும், 62 கிலோ எடைப்பிரிவில் சவிதாவும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். 55 கிலோ எடைப்பிரிவில் காஜலும், 59 கிலோ எடைப்பிரிவில் கோமலும், 68 கிலோ எடைப்பிரிவில் மான்சி லாத்தரும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் ஷீதல் தேவி, ஷியாம் சுந்தர் சுவாமி இணை 147-143 என்ற புள்ளிக்கணக்கில் இந்தோனேஷியாவின் கென் சுவாகுமிலங், டியோடோரா இணையை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. மற்றொரு இறுதி ஆட்டத்தில் பாவனா, ஹர்விந்தர் சிங் இணை 6-2 என்ற புள்ளிக்கணக்கில் இந்தோனேஷியாவின் கோலிடின், நொவீரா ராஸ் இணையை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. மகளிர் இரட்டையர் பிரிவில் ஷீதல் தேவி, பாயல் நாக் இணையும், ஆடவர் இரட்டையர் பிரிவில் தோமன்குமார், ஷியாம் சுந்தர் சுவாமி இணையும் வெண்கலப் பதக்கம் வென்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 8:05, ஆகாஷ்வாணி திரைகானம். முதலில் மலேசியா வாசுதேவன் குழுவினர் பாடியுள்ள பாடல், திரைப்படம் கரகாட்டக்காரன்.

நேரம் 8:33. திரைகானம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனி கே ஜே யேசுதாஸ், எஸ் பி சைலஜா பாடியுள்ள பாடல் அகல் விளக்கு திரைப்படத்திலிருந்து.

0: with modest gains today, extending their rising streak for the third straight session. The Sensex rose 262 points to close at 77,764. And now, before we end the bulletin, the headlines once again. Government says Indus Waters Treaty remains suspended. Pakistan must renounce support to cross-border terrorism. India on track to achieve $1 trillion export target this year, says Commerce Minister Piyush Goyal. Prime Minister Narendra Modi to visit Indonesia, Australia and New Zealand on a six-day tour beginning Monday. Defence Acquisition Council clears procurement proposals worth 52,000 crore rupees to enhance combat readiness. Government to seek explanation from Meta on Instagram ads promoting child sexual abuse. France reports nearly 9,000 deaths during record-breaking heat wave last week. And in FIFA World Cup, Australia to take on Egypt in a round of 32 match at Arlington in US tonight. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
1: வணக்கம் நேயர்களே, இன்று மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, சின்ன வயசுல நமக்கு ரயில் பயணங்கள் அப்படின்னாலே நம்மளால மறக்கவே முடியாது. என்ன விதமான நினைவுகள் வந்து ஒரு ரயிலை நினைச்சா நமக்கு தோணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா, சத்தம் போட்டுட்டு போன நீராவி என்ஜின் ரயிலு, அதுக்கப்புறமா டீசல்ல போனது, மின்சாரத்துல போனது, இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மெட்ரோ ரயில் பாக்குறோம், வந்தே பாரத் பாக்குறோம். சோ நம்ம ரயில்வே துறை வந்து அவ்வளவு தூரம் இன்றைக்கு வரைக்கும் அதி நவீன தொழில்நுட்பங்களை உள்ளடக்கியே வந்து வளர்ச்சி பெற்றிருக்குன்னு சொல்லலாம். கடந்த 12 ஆண்டுகள்ல ரயில்வே துறையின் சாதனை வந்து ஒரு உலக நாடுகளுக்கு சமமான முறையில இருக்குது. குறிப்பா தென்மண்டல ரயில்வே பார்த்தீங்கன்னா, நிறைய மாற்றங்கள், நிறைய பாதைகளை வந்து அவங்க அகலப்படுத்தியிருக்காங்க. மெட்ரோ ரயில் நிறைய வந்திருக்கு. நமக்கு வந்து எவ்வளோ சுலபமாக வந்து ஒரு இடத்துக்கு நம்ம போகணும், அதை எப்படி எவ்வளோ லெகுவாக நம்ம போக முடியும் அப்படின்ற ஒரு அம்சத்தை வலியுறுத்தி மத்திய அரசு ஏராளமான திட்டங்களை வந்து தமிழ்நாட்டில் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி பேசுறதுக்காக நம்ம நிலையத்துக்கு இன்றைக்கு தெற்கு ரயில்வேயின் தலைமை மக்கள் தொடர்பு அதிகாரி திரு எஸ் என் நரேன் அவங்க வந்திருக்காங்க. ஸோ அவங்க கிட்டயே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
1: இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான மாநிலமா இருக்கு தமிழகம். இந்த தமிழகத்துல இருந்து காஷ்மீர் வரைக்கும் சரி, இல்ல இந்த பக்கம் பாம்பே, அந்த பக்கம் வந்து கொல்கட்டா, இல்ல வடகிழக்கு மாநிலங்கள், இந்த இடத்துக்கு எல்லாத்துக்கும் போறதுக்கு நிறைய ரயில்கள் சென்னையில இருந்து போயிட்டு இருக்கு. ஸோ மொத்தமா ஒரு சாதனை படைக்கக்கூடிய ரயில்வே துறை நம்மளோட துறையா இருக்கு. பொதுவா வந்து பெண்கள் பயணம் செய்யும் போது அவங்களுக்கு கூடுதலான ஒரு வசதி தேவைப்படுது. ஏன்னு கேட்டா, அவங்க வந்து எல்லாத்தையும் பாத்துக்கணும். அவங்க கூட எடுத்துட்டு போற லக்கேஜ் முதற்கொண்டு, குழந்தைங்க முதற்கொண்டு, வயதான பெண்களுக்கும் வந்து அந்த மேலே ஏறுறது அதெல்லாம் கஷ்டம். ரயில்ல போகும்போது என்ன மாதிரியான வசதிகள் இருக்கு பெண்களுக்கு, அப்புறம் குழந்தைகளுக்கு, அதுக்கப்புறம் வயசானவங்களுக்கு?
3: ரயில்வே பாத்தீங்கன்னா வந்து நம்ம தமிழ்நாட்டில் பூரா இந்தியாலையுமே சரி, எல்லா மாநிலங்களிலும் நெட்ஒர்க் ரீச் ஆயிருக்கு. அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம வந்தே பாரத் ரயில்கள், இந்த வந்தே பாரத் ரயில்கள் வந்து இந்திய ரயில்வேயின் நவீன முகமாக திகழ்கின்றன. சாதாரண விரைவு ரயில்களுடன் ஒப்பிடும்போது இவை அதிக வேகம், மேம்பட்ட வசதி மற்றும் சிறந்த பயண அனுபவத்தை வழங்குகின்றன. தமிழகத்தில் முக்கிய நகரங்களை விரைவான, வசதியான மற்றும் நவீன ரயில் சேவையுடன் இணைக்கும் வகையில் தற்போது 8 ஜோடி வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. அதில் சென்னை மைசூர், சென்னை கோயம்புத்தூர், சென்னை திருநெல்வேலி, சென்னை நாகர்கோயில், சென்னை விஜயவாடா, கோயம்புத்தூர் பெங்களூரு, மதுரை பெங்களூரு உள்ளிட்ட வழித்தடங்களில் இயக்கப்படும் இந்த ரயில்கள் பயண நேரத்தை கணிசமாக குறைத்து உலக தரத்திலான பயண அனுபவத்தை வழங்கி வருகின்றன. தொழிலதிபர்கள், மாணவர்கள், சுற்றுலா பயணிகள் மற்றும் தினசரி பயணிகள் என பல்வேறு தரப்பினரிடையே இந்த சேவைகள் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளன. 2026 நிதியாண்டில் தமிழகத்துக்கு வரலாறு காணாத வகையில் 7,600 கோடி ரூபாயாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதே போல கடந்த 12 ஆண்டுகளில் சுமார் 1,300 கிலோமீட்டர் தமிழ்நாட்டிற்கு புதிய ரயில் பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதை தவிர தமிழ்நாட்டில் மட்டும் 97% எலக்ட்ரிஃபிகேஷன் எட்டப்பட்டுள்ளது. அதே போல் தமிழ்நாட்டில் ரயில்வே துறையின் கட்டமைப்பு வளர்ச்சிக்கு இணையாக பயணிகள் ஒட்டுமொத்த பயண அனுபவத்தை உயர்த்தும் நோக்கில் அம்ருத் பாரத் நிலைய திட்டத்தின் கீழ் நவீன வசதிகளுடன் 75 ரயில் நிலையங்களில் ரீடெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது. பெண்களுக்கு ரயில் நிலையங்கள் மற்றும் ரயில்களில் ரயில்வே பாதுகாப்பு படை தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறது. முக்கிய ரயில்களில்

0: சிஆர்பிஎஃப் பாதுகாப்பு பணியாளர்கள் மற்றும் ரயில் எஸ்கார்ட் குழுக்கள் பணியமர்த்தப்படுகின்றனர். பெண்கள் பெட்டிகளிலும் சிறப்பு கவனம் செலுத்தப்படுகிறது. பயணிகளுக்கு உதவுவதற்காக முக்கிய ரயில் நிலையங்களில் மே ஹெல்ப் யூ உதவி மையங்கள் செயல்பட்டு வருகின்றன.
1: இந்த மே ஹெல்ப் யூல வந்து பாஷை தெரியாம கூட இங்க வரலாம் இல்லையா? அவங்க வந்து எப்படி அந்த இடத்தை கண்டுபிடிக்கிறது? ரயில் நிலையத்துல
0: எந்த ஸ்டேஷனை பார்த்தீங்கனாலும் மே ஹெல்ப் யூ போர்டு வந்து அந்த ஸ்டேஷன்ல பிரதானமான இடத்துல எங்கெங்கெல்லாம் பேசஞ்சர்ஸ் கூடுவாங்கோ அந்த மேஜர் இடத்துல தான் அங்கே அமைக்கப்பட்டிருப்பாங்க. அதில் ஆர்பிஎஃப் ஸ்டாஃபும் உட்கார வச்சிருப்பாங்க, இல்ல கமர்ஷியல் ரயில்வே ஸ்டாஃபும் உட்கார வச்சிருப்பாங்க. ஸோ தட் அவங்க எதுவாக இருந்தாலும் அவங்களால செய்ய முடியலன்னு உடனடியாக ஹெல்ப் பண்ண முடியல, அவங்க உடனே கண்ட்ரோலில் கேட்டு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க. மேலும் அவங்களுக்கு திடீர்னு எமர்ஜென்சி ஏதாவது ஹெல்ப் தேவை, ஒரு கிரீவன்ஸ் இருக்கு அப்படின்னா ரயில் மதர் ஆப் இல்லாட்டி வெப்சைட்ல போய் புகார் மற்றும் கோரிக்கைகளை உடனடியாக பதிவு செய்யலாம்.
1: என்ன ஆப் சார் அது?
0: ரயில் மதத் ஆப், ரயில் மதத் வெப்சைட். அது வந்து பப்ளிக் கிரீவன்ஸ், ரயில்வே பாசஞ்சர்ஸ் கிரீவன்ஸ் வெப்சைட்.
1: சோ அத நம்மளுடைய மொபைல்லயே டவுன்லோட் பண்ணி வச்சு.
0: டெஃபினட்டா. அதே மாதிரி முக்கிய ரயில் நிலையங்கள்ல சிசிடிவி கண்காணிப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. சந்தேகத்திற்கு இடமான நபர்கள் அல்லது சம்பவங்கள் குறித்து உடனடியாக ஆர்பிஎஃப் அல்லது ரயில்வே ஊழியர்களுக்கு தகவல் தெரிவிப்பதும் பயணிகள் பாதுகாப்பு மேலும் உறுதிப்படுத்தும். அதே மாதிரி முக்கிய ரயில் நிலையங்கள் பெண்களுக்கான உதவி மற்றும் வழிகாட்டல் வழங்கும் விமன் ஃபெசிலிட்டேஷன் சென்டர் செயல்பட்டு வருகின்றன. மேலும் மேரி சஹேலி என்ற சிறப்பு முயற்சியின் மூலம் தனியாக பயணம் செய்யும் பெண் பயணிகளை ஆர்பிஎஃப் பெண் காவலர்கள் பயணத்தின் தொடக்கம் முதல் இலக்கு நிலையம் வரை கண்காணித்து தேவையான உதவிகளையும் பாதுகாப்பு ஆதரவையும் வழங்குகின்றனர்.
1: பெண்கள் வந்து தனியாக டிராவல் பண்ணும்போது அவங்க வந்து புக் பண்றதுலயே அதை வந்து சொல்லணுமா, எப்படி அதை வந்து செய்யறது?
0: ஆர்பிஎஃப் ஸ்டாஃப் வந்து எப்பயுமே ரவுண்ட்ஸ்ல இருப்பாங்க. சோ தே வில் கீப் மானிட்டரிங் எங்கெங்கெல்லாம் ஸ்பெஷலா லேடிஸ் கோச் இருக்கிறவங்க, லேடி பாசஞ்சர்ஸ் அவங்க இருக்கிற ஸ்பெஷலா மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க.
1: இங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதாவது உள்கட்டமைப்பு பத்தி சொன்னீங்க. நம்ம அரசாங்கம் வந்து ரயில், விமானம், அப்புறமா வந்து பேருந்து, இது எல்லாமே வந்து போர்ட் சென்டர்ட், போர்ட் லெட் டெவலப்மெண்ட்னு சொல்கிறோம் இல்லையா, துறைமுகத்துக்கு எல்லாம் வந்து கனெக்டிவிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறையா பண்ணுறாங்க. நான் சொல்கிறது சரக்கு ரயில்களுக்கு சொல்கிறேன் நான். அது புதுசாக வந்து நம்ம தமிழ்நாட்டில் என்ன சார் பண்ணியிருக்காங்க?
0: இப்போ வந்து மேஜர் போர்ட்ஸ் நம்ம வந்து தமிழ்நாட்டில் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அங்கேருந்து இருக்கிற கனெக்டிவிட்டி, அங்கே இருக்கிற ஃப்ரீட் மூமெண்ட்டுக்கு என்னென்ன போர்ட்டோட கோஆர்டினேட் பண்ணி என்னென்ன ஹெல்ப் அவங்களுக்கு வேணும், எப்படி நம்ம வந்து போர்ட்டில் வர கமாடிட்டிஸ் வந்து ரயிலில் எடுத்துகிட்டு ஃப்ரீட்டாக கேரி பண்ணலாம் அப்படிங்கிற டிஸ்கஷன் வந்து ரெகுலராக நடந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்ப சென்னை போர்ட், தூத்துக்குடி போர்ட்டில் வந்து ஸ்பெஷலாக ரயில்வே சைடிங்ஸ் இருக்குது. ஸோ அதுலேருந்து டேரெக்டாக வந்து சரக்கு வந்த உடனே ரயில்லே எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. அதை பல வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம். பட் இன்னும் தீவிரமாக அதை வந்து எல்லா கமாடிட்டிஸையும் வந்து ரயிலில் கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட எஃபர்ட் போட்டுட்டு இருக்கோம்.
1: இப்போ ஆன்மீக சுற்றுலா அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து அதிகமாக பிரபலம் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த ஆன்மீக தலங்கள் எல்லாம் வந்து இணைக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஸோ தமிழ்நாட்டில் வந்து அந்த மாதிரி என்ன விதமான திட்டங்கள் இருக்குது?
0: ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல்ஸோ இல்லை ஹாலிடேஸோ இல்லை நார்மல் ஃப்ரெஷ் சீசன்லேயோ நம்ம வந்து ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு ப்ரெஸ் சர்க்குலர் இஷ்யூ பண்ணியிருந்தோம். சதர்ன் ரயில்வே தமிழ்நாடு அண்ட் கேரளா இருக்கிற ஸ்பெஷல் ட்ரெயின்ஸில் மேக்ஸிமம் ஆக்குபென்சி நம்ம சதர்ன் ரயில்வேல தான் இருந்திருக்கு. அதாவது ஆவரேஜ் ஆக்குபென்சி ஆல் ஓவர் தி கண்ட்ரி வந்து அரௌண்ட் 900 பேசஞ்சர்ஸ் ஒரு ட்ரெயின். ஆனால் நம்மளோட சதர்ன் ரயில்வே ஓட்டின ஸ்பெஷல் ட்ரெயின்ஸில் 1300 பேசஞ்சர்ஸ் பர் ட்ரெயின். ஸோ இது வந்து என்ன குறிக்குதுன்னா மக்கள் வந்து நம்மளோட ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் இன்ட்ரொடக்ஷனை வந்து ரொம்ப நல்லா வரவேற்று அதை எல்லாருமே ஹை ஆக்குபென்சியில் வண்டி ஓடுதுன்னு அர்த்தம். So people are having taking trains as a possible most transportation route to reach their destinations.
1: ரயில் நிலையங்கள்ல வந்து நம்ம முதல்ல பாக்குற வசதி என்னன்னா பிளாட்ஃபார்ம் பார்க்குறோம், அதுக்கப்புறமா வந்து லெவல் கிராசிங் அது பார்க்குறோம். ஸோ பிளாட்ஃபார்ம் வந்து அந்த பழைய காலத்து பிளாட்ஃபார்ம் தான் இன்னமும் நிறைய இடங்களில் இருக்குது. அதுக்காக வந்து அம்ரித் பாரத் திட்டம் அப்படின்றத மத்திய அரசு பண்ணியிருக்காங்க, நிறைய தமிழ்நாட்டிலையும் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: தமிழ்நாட்டில் வந்து ரயில்வே துறையின் கட்டமைப்பு வளர்ச்சி இணையாக பயணிகள் ஒட்டுமொத்த பயண அனுபவத்தை உயர்த்தும் நோக்கில் அம்ரித் பாரத் நிலைய திட்டத்தின் கீழ் நவீன வசதிகளுடன் 75 ரயில் நிலையங்களில் ரீடெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் நடந்து வருகின்றன. இந்த நிலையங்களில் மேம்பட்ட காத்திருப்பு அறைகள், லிஃப்ட், எஸ்கலேட்டர், மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதிகள், இலவச வைஃபை, டிஜிட்டல் தகவல் காட்சிகள் போன்ற வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அம்ரித் பாரத் நிலைய திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் தேர்வு செய்யப்பட்ட 75 ரயில் நிலையங்களில் 24 ரயில் நிலையங்களின் பணிகள் நிறைவடைந்து மாண்புமிகு பிரதமரால் திறந்து வைக்கப்பட்டுள்ளன. மீதமுள்ள 51 ரயில் நிலையங்களில் ரீடெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் பல்வேறு நிலைகளில் நடைபெற்று வருகின்றன. இதைத் தவிர பல முக்கிய ரயில் நிலையங்களில், எக்ஸாம்பிள் சென்னை எக்மோர், அதில் வந்து ரூபாய் 842 கோடி மதிப்பிலான ரீடெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் நடந்து கொண்டிருக்கின்றன. அதே போல் மதுரை சந்திப்பு ரயில் நிலையத்தில் ரூபாய் 414 கோடி, காட்பாடி ரயில் நிலையத்தில் 260 கோடி மதிப்பீட்டில் மேஜர் ரீடெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் நடந்து கொண்டிருக்கின்றன. இதெல்லாம் வந்து நம்மளோட ஸ்டேஷன்ஸை பேசஞ்சர் எக்ஸ்பீரியன்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்காக. இந்த டோட்டல் 77 ஸ்டேஷன்ஸ் அம்ரித் பாரத் ஸ்டேஷன் ஸ்கீமில்

0: அரௌண்ட் 3,300 crores காஸ்ட்ல இதெல்லாம் ரீடெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது.
1: ஸோ முந்தி வந்து நம்ம ஒரு ட்ரெயின் டிக்கெட் நம்ம பதிவு பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு நிறைய கியூல போய் நிற்கணும், அதுக்குன்னு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து அதை இன்டர்நெட்ல நம்ம பண்ணிக்கலாம், இப்போ வந்து மொபைல் மூலமாகவும் பண்ணக்கூடிய வசதிகள் இருக்கு. ஸோ எவ்வளோ தூரம் இந்த டிஜிட்டல் வேலைகள் நடந்து கொண்டிருக்கு சார் ரயில்வேல?
0: டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழ் இந்திய ரயில்வே பல்வேறு தொழில்நுட்ப வசதிகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. பயணிகள் டிக்கெட் முன்பதிவு, ரயில் தகவல், புகார் பதிவு உள்ளிட்ட பல சேவைகள் ஒரே இடத்தில் பெறும் வகையில் ரயில் ஒன் ஆப் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த ரயில் ஒன் ஆப் இப்போ வந்து இருக்கிற யங்ஸ்டர்ஸ் இருக்கிற எல்லா பேசஞ்சரும் ரொம்ப ஃபேமஸாக எல்லாருமே அதை டவுன்லோட் பண்ணி டிக்கெட் எடுக்கிறது, அன்ரிசர்வ் டிக்கெட்லேருந்து ரிசர்வ் டிக்கெட்லேருந்து எல்லாருமே அதை யூஸ் பண்ணுறாங்க. ஃபுட் ஆர்டரிங் அதில் எல்லாமே அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அதே போல் ஐஆர்சிடிசி இணையவழி முன்பதிவு சேவை மூலம் பயணிகள் எளிதாக டிக்கெட் முன்பதிவு செய்து வருகின்றனர். முக்கிய ரயில் நிலையங்களில் இலவச வைஃபை வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. டிக்கெட் பரிசோதகர்களுக்கு ஹேண்ட் ஹெல்ட் டெர்மினல் வழங்கப்பட்டுள்ளதால் டிக்கெட் செக்கிங் அதே மாதிரி காலியிட ஒதுக்கீடு விரைவாகவும் வெளிப்படையாகவும் நடைபெறுகிறது.
1: ஸோ இப்போ வந்து பயணத்தில் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லும்போது அதை புகாரை பதிவு பண்ணுறதுக்கும் வசதி இருக்காதுல்ல?
0: அப்சல்யூட்லி, ரயில் மதத் ஆப்பில் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணலாம். அது வெப்சைட்டும் ரயில் மதத் வெப்சைட்லையும் போயிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாம் உங்கள் கிரீவன்ஸை. அதே மாதிரி பாதுகாப்பை வளப்படுத்தும் வகையில் ஸ்டேஷன் நிலையங்களில் ஒருங்கிணைந்த பாதுகாப்பு அமைப்பு மற்றும் சிசிடிவி கண்காணிப்பு வசதிகள் நிறுவப்பட்டுள்ளன.
1: ஸோ பயணிகள் வந்து அவங்க டைமிங்கு, அவங்களோட பிளாட்ஃபார்ம் நம்பரு அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் பெரிய லெவல்ல டிஜிட்டல்
0: ரயில் ஒன் ஆப் மூலமா எல்லாம் பார்த்துக்கலாம். நம்ம ரயில் ஒன் ஆப்ல இதெல்லாம் அவைலபிள்.
1: தமிழ்நாட்டில் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள புது ரயில்கள் பத்தி சொல்லுங்க சார்.
0: போன வருடம் மட்டும் நம்ம தமிழ்நாட்டில் 23 புது ட்ரெயின் சர்வீசஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து எல்லா டைரக்ஷன்ஸ்லையும் நியூ ட்ரெயின்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து அம்ரித் பாரத் ட்ரெயின்ஸ் உட்பட ஏகப்பட்ட ட்ரெயின்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் மக்களின் தேவைக்காக. அதே மாதிரி கடந்த 12 வருடங்களில் நம்ம வந்து 1,300 கிலோமீட்டர் ட்ராக்கு வந்து போடப்பட்டிருக்கு.
1: முன்பதிவு எல்லா ட்ரெயினுமே ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக இருக்கு.
0: ஆமாம்,
1: இங்கே தமிழ்நாட்டில் மட்டும். அதை எப்படி நீங்கள் டேக்கிள் பண்ணுறீங்க நீங்கள் அதை, இந்த எஸ்பெஷலி ஃபெஸ்டிவல்ஸ் வரும்போது?
0: ரஷ் சீசனில் வந்து நாங்கள் ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ட்ரெயின்ஸோட ஆக்குபென்சி சதர்ன் ரயில்வேல மட்டும் இந்தியாவில் இருக்க அதர் ரயில்வே ஜோன்ஸோட நம்ம தான் அதிகமான ஆக்குபென்சி, ஹையஸ்ட் ஆக்குபென்சி பை சதர்ன் ரயில்வே தான். ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 1,300 பேசஞ்சர்ஸ் பர் ட்ரெயின். அதாவது போன வருஷம் மட்டுமே நம்ம வந்து 2,513 ட்ரிப்ஸ் அக்ராஸ் 229 ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் போட்டிருக்கோம். அதை தவிர்த்து 1,762 சர்வீசஸ் ஆஃப் அன்ரிசர்வ் ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் போட்டிருக்கோம். 32.9 lakh பேசஞ்சர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஆன் அன் ஆவரேஜ் ஒரு ஸ்பெஷல் ட்ரெயினில் 1,312 பேசஞ்சர்ஸ் ஒரு ட்ரிப்பில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆல் இண்டியா ஆவரேஜ் வந்து 894 தான்.
1: பல மாநிலங்களை சேர்ந்தவங்க இங்கே வந்து வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் இல்ல ஒரு திருவிழா அவங்களுக்கு வரும்போது
0: எக்ஸாக்ட்லி
1: நீங்க எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட் பண்றீங்க இல்லையா?
0: ஆமா. அதே மாதிரி இப்ப என்ன புதுசா பண்ணிருக்கோம், போன வருஷத்துல இருந்து இப்ப லேட்டஸ்டே ஒருத்தர் வந்து மெட்ராஸ் டு திருச்சி ராக்ஃபோர்ட்ல புக் பண்ணிருக்காரு, ஆனா அது வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு. சோ பின்னாடி அதுக்கப்புறம் என்ன பண்றோம், ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் இன்ட்ரடியூஸ் பண்றோம் மெட்ராஸ் திருச்சி ரூட்லயே. சோ எந்தெந்த பேசஞ்சருக்கு அந்த பர்டிகுலர் செக்ஷன்ல நார்மல் ட்ரெயின்ஸ்ல புக் பண்ணி வெயிட்டிங் லிஸ்டா இருக்காங்களோ அவங்களுக்குலாம் நாங்க ஒரு SMS அனுப்புறோம், இந்த மாதிரி இந்த ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் நாங்க இன்ட்ரடியூஸ் பண்றோம், சோ நீங்க இதுல வேணா புக் பண்ணிக்கோங்க. இது ஒரு முக்கியமான ரீசன். SMS கொடுத்துருவாங்க கன்சர்ன் பேசஞ்சர் யார்
1: புக் பண்ணிருக்காங்களோ அவங்க.
0: இந்த SMS ஃபெசிலிட்டி இருந்ததனால தான் வந்து நம்ம சதர்ன் ரயில்வேல ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் ஆக்குபென்சி ஹஸ் பீன் 1300.
1: தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய, அதாவது ஒரு ரயில் போற பாதை எல்லாம் வந்து அகல பாதை பண்ணிருக்கீங்க, ரெண்டு வழி தடங்கள்ல வந்து இன்னும் கூட கொஞ்சம் வழிபாதைகளை ஏற்படுத்திருக்கீங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் என்ன பண்ணியிருக்கீங்க 2014 ஆம் ஆண்டுலேருந்து சார்?
0: அரவுண்டு 1,300 kilometers ஆஃப் நியூ ரயில்வே லைன்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். நியூ லைன்ஸ், காஜ் கன்வர்ஷன், டபுளிங், ட்ரிப்ளிங், குவாட்ரப்ளிங் அதெல்லாம் இன்க்ளூட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நியூ லைன்ஸ் காஜ் கன்வர்ஷனில் பழனி பொள்ளாச்சி செக்ஷன், பொள்ளாச்சி பாலக்காடு டவுன் செக்ஷன், செங்கோட்டை நியூ அரியன்காவு செக்ஷன், பொள்ளாச்சி போதனூர் செக்ஷன், திருவாரூர் திருத்துறைப்பூண்டி பட்டுக்கோட்டை காரைக்குடி செக்ஷன், மதுரை தேனி திருத்துறைப்பூண்டி அகஸ்தியம்பள்ளி, தேனி போடி நாயக்கனூர், சின்னசேலம் பொறுப்படை குறிச்சி, காரைக்கால் பேராளம் செக்ஷன் இதெல்லாம் நியூ லைன்ஸ் காஜ் கன்வர்ஷனில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி டபுளிங், ட்ரிப்ளிங், குவாட்ரப்ளிங்கில் வந்து கள்ளக்குடி பழங்கநத்தம் அரியலூர் செக்ஷன், அத்திப்பட்டு இன்னூர் தேர்ட் அண்ட் ஃபோர்த் லைன், திண்டிவனம் பேரணி, திண்டிவனம் ஒலக்கூர் தொழுப்பேடு நிறைய செக்ஷன்ஸ் டபுளிங், ட்ரிப்ளிங், குவாட்ரப்ளிங் பண்ணியிருக்கோம்.
1: 5 வயசுக்கு குறைவாக இருக்கிற குழந்தைங்களுக்கு 6 டிக்கெட் வாங்குவோம், இப்பயும் அந்த கான்செப்ட் இருக்குதா சார்?
0: ஸோ 5 வயசுக்கு இல்லை, இப்போ உங்களுக்கு சீட்டு தேவையில்லைன்னா ட்ராவல் வந்து ஃப்ரீ. ஒருவேளை உங்களுக்கு செப்பரேட் சீட் தேவை அப்படின்னா கண்டிப்பாக ஃபுல் அடல்ட் ஃபேர் சார்ஜ் பண்ணுவோம். அதே மாதிரி 5 to 11 இயர்ஸ்க்குள்ளே இப்போ உங்களுக்கு செப்பரேட் சீட்டு தேவையில்லை அப்படின்னா 50% ஆஃப் த டிக்கெட், ஹாஃப் 50% ஆஃப் தி ஃபேர் சார்ஜ் பண்ணுவோம்.
1: இவ்வளோ நேரம் வந்து 2014 ஆம் ஆண்டுலேருந்து ரயில்வே துறையில் எவ்வளவு சாதனைகள்

0: மேற்கொள்ளப்பட்டிருக்குது அப்படின்றத பற்றி ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. தமிழ்நாடுன்னு சொல்லும்போது கனெக்டிவிட்டி, அதாவது அடுத்த மாநிலங்களுக்கு வந்து இவங்க ரொம்ப கிட்ட கிட்ட இருக்கிறாங்க. புது ட்ரெயின்ஸும் நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு சொன்னீங்க. மொத்தமாக நீங்கள் என்ன சொல்லணும்னு விருப்பப்படுறீங்க நம்மளோட சாதனைகளை பற்றி?
1: ரயில்வேஸ் நீங்கள் மனசில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணு ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. ஒன்று ஸ்டேஷனு, இன்னொன்று ட்ரெயின்ஸு, மூணாவது ட்ராக்கு, ஓஎச்சி எக்யூப்மெண்ட்ஸு. ஸோ இந்த மூணு செக்ஷன்லேயும் வந்து அசாத்தியமான மாற்றங்கள் இந்த கடந்த ஆண்டுகளில் நடந்திருக்கு. ரயில்வேஸில் மேஜர் ஸ்டேஷன் ரீடெவலப்மெண்ட் ஒர்க்ஸில் இருந்து, புது வந்தே பாரத் ட்ரெயின்ஸில் இருந்து, ட்ராக் ரினியூவல்ஸ், டபுளிங், குவார்டர் ப்ளிங் ஆஃப் ட்ராக்ஸ்லேருந்து, எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லேயும் வந்து அசாத்தியமான மாற்றங்கள் ரயில்வேயில் நடந்து கொண்டிருக்கிறது.
0: இவ்வளவு நேரம் எங்களோட நிலையத்துக்கு வந்து ரயில்வே துறையின் சாதனைகள், குறிப்பாக தமிழ்நாடு தொடர்பான விஷயங்களை குறித்து நீங்கள் பகிர்ந்து கொண்டதுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி சார்.
1: நன்றி, தேங்க்யூ.

நேரம் 9:30. ஆகாஷ்வாணி அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் ஸ்ரீ கிருஷ்ணா முராரி அவர்களின் வயலினிசை இடம்பெறும். திரிசூர் சி நரேந்திரன் அவர்கள் மிருதங்கம். தொடக்கமாக சித்தி விநாயகம், சண்முகப்பிரியா ராகம், ரூபகத்தாளம், முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி.

இன்றைய அரங்கிசையில் ஸ்ரீ கிருஷ்ணா முராரி அவர்களின் வயலின் இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திருஷூர் சி நரேந்திரன் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து எதிரநில சித்தி என தொடங்கும் சங்கராபரண ராகம், ஆதிதாளம், தியாகராஜர் கீர்த்தனை.

அரங்கிசையில் ஸ்ரீ கிருஷ்ணா முராரி அவர்களின் வயலின் இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். த்ரிஷூர் சி நரேந்திரன் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து கருணை தெய்வமே என தொடங்கும் சிந்துபைரவி ராகம் ஆதிதாளம், மதுரை டி ஸ்ரீனிவாசன் இயற்றியது.

இதுவரை அரங்கிசையில் ஸ்ரீ கிருஷ்ணா முராரி அவர்களின் வயலின் இசை கேட்டீர்கள். திரிஷூர் சி நரேந்திரன் அவர்கள் மிருதங்கம்.

ஒழித்த அந்த பாடலுடன் காற்றோடு கலந்திடுவா நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 35.5°C, குறைந்தள வெப்பநிலை 29.5°C, பதிவான ஈரப்பதம் 61%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 35.2°C, குறைந்தள வெப்பநிலை 29.6°C, பதிவான ஈரப்பதம்

50%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகளவு வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் குடந்தை பாலு அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவோம் வானிலை. 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை சுழல் விளக்கு. தமிழ் அமுதம் வழங்குபவர் சு கலைமணி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு. மூத்தோர்களின் எலும்பு பிரச்சனைகளை சமாளிப்பது எப்படி? முடநீக்கியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் நரேஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 4:00. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். நாளை காலை 8:02 to 8:30 திரை கானம். 9 மணிக்கு அரங்கிசை டாக்டர் காயத்ரி சங்கரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். பரூர் எம்கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின். எஸ் பாலசங்கர் அவர்கள் மிருதங்கம். நிற்குணம் எஸ் சங்கர் அவர்கள் கஞ்சிரா. இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல். 11:02 இளைய பாரதம். ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா முதல் பகுதி. நடத்துபவர் டி கே பத்மநாபன் அவர்கள். பங்கேற்போர் ஸ்வர்ணகுப்தா, வி தர்ஷினி, ரவி ஜாத்தர் ஜீவன், ஜி புவனப்பிரசித்தா, டி டி துளசி நாயகி, ஹஜுல் அடிஃபா. இன்றைய இளைஞர்கள் எதை நோக்கி செல்கிறார்கள்? சிகரத்தையா, சிக்கலையா? பட்டிமன்றம் நடுவர் எஸ் ஜோதிகா. சிக்கலையே அணியில் எஸ் விஷால், ஆர் ராஜா. சிகரத்தையே அணியில் இ சங்கீதா, ஏ அருணா. நண்பகல் 12:10 சங்கீத சாரல். திருவான்மியூர் எம் பாலசுப்பிரமணி குழுவினரின் நாகசுரை இசை. 12:50 வானிலை மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதமரின் இலவச சமையல் எரிவாயு திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 பெருமைமிகு பாரதம். உத்தரமேரூர் கல்வெட்டுக்கள் உரை சித்திரம், எழுதியவர் ஜே இளஞ்செழியன். 2:15 திரை கானம். நாளை மாலை 5:30 திரை கானம். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:40 மனதில் நின்றவை. 6:55 வேலைவாய்ப்பு செய்திகள். 7 மணிக்கு திரை கானம். 7:10 காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள், எழுதியவர் பி ஆர் சிவகுமார். பண்ணைச்செய்தி. நாளை இரவு 7:30 உழவர் உலகம். ஒருங்கிணைந்த பண்ணையத்திற்கு ஏற்ற கால்நடை இனங்களும் வளர்ப்பு முறைகளும் தொகுப்பு நிகழ்ச்சி. பங்கேற்போர் சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் டி திவ்யலட்சுமி. காட்டுப்பாக்கம் கால்நடை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் எம் முருகன், பேராசிரியர் முனைவர் ஏ கோபிநாதன் ஆகியோர். 8:05 to 9:15 திரை கானம். 8:45 த ரோல் ஆஃப் எஜுகேஷன் இன் சேஞ்சிங் லைஃப்ஸ் ஆங்கில நிகழ்ச்சி. ஜார்ஜ் பெர்னாட்ஷா அவர்களின் கண்ணோட்டம் குறித்த இலக்கிய உரை வழங்குபவர் ஆங்கிலத்துறை உதவி பேராசிரியர் ஸ்னேகா அவர்கள். 10 மணிக்கு அகில பாரத இசையில் பண்டிட் அர்னாப் சட்டோபாத்யாய் அவர்களின் பாட்டு இடம்பெறும். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. தி நியூஸ் ரெட் பாய் சாய்ரா முஜ்தபா. The government has reiterated that the Indus Waters Treaty, IWT, remains in abeyance in response to Pakistan's continued sponsorship of cross-border terrorism. Briefing made